நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 29 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 5 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 19 தேதி செவ்வாய்க்கிழமை. மதியலை 720 கிலோஹெட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெட்ஸ் ஆகிய அலைவரிசைகளில் இன்றைய காலை ஒலிபரப்பு ஆரம்பமாகின்றது. நேரம் 5:50.

0: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் குரல் அமுதம் கேட்கலாம்.
1: ஏதில் தமர்பசிப்பர் பேதை பெரும் செல்வம் முட்டகடை.
2: அறிவில்லா பேதைக்கு பெருஞ்செல்வம் கிட்டிவிட்டால் அவனுக்கு வேண்டியவர் பசித்திருக்க வேண்டாதவரெல்லாம் பசியாறு இருப்பர். குறள் எண் 837 அதிகாரம் பேதைமை.
1: ஏதில் ஆறார தமர் பசிப்பர் பேதை பெரும் செல்வம் முட்டகடை.
2: அறிவில்லா பேதைக்கு பெருஞ்செல்வம் கிட்டிவிட்டால் அவனுக்கு வேண்டியவர் பசித்திருக்க வேண்டாதவரெல்லாம் பசியாறு இருப்பர். குறள் எண் 837 அதிகாரம் பேதைமை.
0: குறள் அமுதம் கேட்டீர்கள். இனி இன்று ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குவர் பேராசிரியர் வி அ இளவழகன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம், 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை நாளும் அறிவோம், புல்லட் ரயில் இயங்கும் முறை, எழுதி வழங்கியவர் வி விஜயலட்சுமி அவர்கள், தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் பி அர்த்தநாரீஸ்வரன் அவர்கள், 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 3 பகுதி இடம்பெறும், 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கொச்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள், 7:35 திரைக்கானம், 7:45 நகர்வலம், நெகிழியை தவிர்ப்போம் ஆரோக்கியமான வாழ்வை வரவேற்போம், கே மந்திரமூர்த்தி அவர்கள் எழுதிய செய்திக்கோவை இடம்பெறும், 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 8:02-8:30 திரைக்கானம், 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, 9 அரங்கிசை, பி முத்துக்குமார் அவர்களின் புல்லாங்குழல் இசை, டாக்டர் பூரணா வைத்தியநாதன் அவர்கள் வயலின், பி வி ஸ்ரீவத்சா அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன்சிந்தம் நேரம், நண்பகல் 12:10 சங்கீத சாரல், ராதா ரங்கநாதன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள், ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், எஸ் விக்னேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் மண்ணின் மைந்தர் பழங்குடி இன ஊரக பகுதி மேம்பாட்டு இயக்கம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, எழுத்தாளரும் சமையல் கலை வல்லுநருமான சீதா ராமநாதன் அவர்களுடன் நேர்முகம் தின் நிறைவு பகுதி, உடன் உரையாடுபவர் ராஜஸ்ரீ அவர்கள். 2:15 திரைக்கானம், 2:40 சம்ஸ்கிருத நிகழ்ச்சி, ராம குணானுபவம் சொற்பொழிவாளர் பெருந்தேவி அவர்களின் உரை இடம்பெறும். 2:55 வானிலை, 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பு ஆய்வும் வாசிப்பவர் ராமசாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25-6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம், 351 பகுதி இடம்பெறும். 7:10 திருநெல்வேலி மாவட்ட செய்திகள், எழுதியவர் திருமலைக்குமார் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், செம்மறி ஆடுகள் தேர்வு மற்றும் இனவிருத்தி பராமரிப்பு முறைகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி முதல்வர் முனைவர் பி தேவேந்திரன் அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05-9:15 திரைக்கானம், 9:30 அறிவியல் நேரம், வெப்பம் குறித்து சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் வி ஆர் துரை அவர்களுடன் நேர்முகத்தின் 2 பகுதி இடம்பெறும். 10:00 காற்றோடு கலந்திடவா, 101.4 FM ரெயின்போவில் காலை 6:02 பக்தி நேரம், 6:55 நம்மை சுற்றி

சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 7 மணிக்கு வணக்கம் சென்னை, 7:30 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:02 ரஷா ரெயின்போ, 9:02 ரெயின்போரா, 10:02 எட்சர்கோ, 11:02 உங்களுடன் ரெயின்போ, 12 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் மண்ணின் மைந்தர் பழங்குடியின ஊரக பகுதி மேம்பாட்டு இயக்கம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். 12:05 ஹாய் ஸ்நேகிதியே, 1 மணிக்கு திரைக்காணம், 2:15 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, 2:30 ரெயின்போ மெலடிஸ், 3:02 ஹலோ டாக்டர். அழற்சி குடல் நோய் தினத்தை ஒட்டி இறப்பை குடல் நிபுணர் டாக்டர் டேவிஸ் பிரபாகர் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். 4:02 ஃபன் பண்ணலாமா, 5:02 ரெயின்போ மேடை, 6 மணிக்கு டிரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக், 7 மணிக்கு ரெயின்போ சாட் பாக்ஸ், 8:05 மியூசிக் பை த பை வெஸ்டர்ன் மியூசிக், 9:15 ரெயின்போ ராகங்கள், 10 மணிக்கு ரெயின்போ ரிவைட் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: காலை 6 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். இந்தியா நார்வே இடையே இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவில் எபோலா வைரஸ் தொடர்பான பாதிப்பு இல்லை எனினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கண்காணிப்பு மற்றும் தயார்நிலை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. மக்கள் நலன் பயக்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனம், தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் ஆகியவற்றின் பணிகள் குறித்து மாநில வர்த்தகத்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் பிறக்கும் குழந்தைகளின் பிறப்பு சான்றிதழ் பெற்றோரின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு நேரடியாக அனுப்பப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பாபநாசம் தாமிரபரணி ஆற்றுப்பகுதிகளில் துணி கழிவுகளை வீசுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நெல்லை மாவட்ட ஆட்சியர் திரு சுகுமார் எச்சரித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே குட்டையில் குளிக்க சென்ற பள்ளி மாணவர்கள் 2 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். கோவை மாவட்டம் மிருகூர் அருகே பள்ளி மாணவனை தாக்கி கொன்ற வழக்கில் சக மாணவர் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலைப்பகுதியில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு காவல்துறை சார்பில் சைபர் கிரைம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தர்மபுரி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம், போதைப் பொருட்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை ஒழித்தல் தொடர்பாக பல்வேறு துறை அலுவலர்களுடன் ஆட்சியர் திரு சதீஷ் ஆய்வு மேற்கொண்டார். காங்கோ நாட்டில் பரவியுள்ள எபோலா வைரஸால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 118 அதிகரித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டியின் 3வது ஆட்டத்தில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் கேரளா 2-1 என்ற கோல் கணக்கில் கோவா அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நேரம் 6:02. நேர்களை 100.1 FM கோல்டில் காலை 7:25 திரை இசை, 7:30 ஆட்சவிரை, 8:30 திரைக்கானம், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைக்கானம், 11:30 மல்லைப்பூந்தண்ட தெலுங்கு நிகழ்ச்சியில் சித்திர சங்கீதம், 12:00 திரைக்கானம், 12:50 மெல்லிசை, 1:10 இசைமலர், அபிராமா ஜி ஒஜே அவர்களின் பாட்டு, எம் விஜய் அவர்கள் வயலின், திரிச்சூர் கே சுதேவ் அவர்கள் மிருதங்கம், 2:30 முதல் 4 மணி வரை திரைக்கானம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்கிரமா டெல்லி அஞ்சல், 5:00 அரங்கிசை, எஸ் பவனேத்ரா அவர்களின் பாட்டு, பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், பிரசன்னா கார்த்திகேயன் அவர்கள் மிருதங்கம், 6:05 நிகழ்ச்சி நிலை தொடர்ந்து திரை இசை, 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 சிறுவர் சோலை, நவீன இந்தியாவின் தந்தை ராஜாராம் மோகன் ராய், ஏ சம்யுக்தா வழங்கும் உரை சங்கீதம் சந்தோஷம், கே ஹரீஷ் பாபு வழங்கும் நாகஸ்வர இசை, நீதி கதைகள் சொல்பவர் ஜி டி பத்மேஷ், இயற்கையை காப்போம் எதிர்காலத்தை பாதுகாப்போம், ஏ திரிநேத்ரா வழங்கும் உரை, 7:50 செய்தி கதமும், 8:10 திரைக்கானம், 9:15 ஸ்பாட்லை டெல்லி அஞ்சல், 9:30 மணி டாக், 9:45 மந்தன், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 திரைக்கானம். 102.3 விவித் பாரதி.

0: தமிழ் பண்பலையில் காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு, 8:02 உங்கள் விருப்பம், 9:02 கலக்கல் அரங்கம், 10:02 என் கேள்விக்கு என்ன பதில், 11:02 என்றும் இனியவை, 12 மணிக்கு ரெட்ரோ நேரம், 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ், 2:15 எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் மண்ணின் மைந்தர் பழங்குடியின ஊரக பகுதி மேம்பாட்டு இயக்கம் குறித்த தகவல்கள், பிற்பகல் 3 மணிக்கு வர்ணஜாலம், 4:02 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், 5:10 பூந்தென்றல், 6 மணிக்கு பக்தி மாலை, 6:40 என் விருப்பம், 7 மணிக்கு வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, 7:25 திரை காணும், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கொச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:05 நீ கோரினால், 9 மணிக்கு பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள், 9:15 என் இனிய பொன் நிலாவை, 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, 11 மணிக்கு மனசு மயங்கும். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
1: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை நீனா ரிகேல். Prime Minister Narendra Modi attended the India-Norway Business and Research Summit in Oslo. Crown Prince Haakon and the Prime Minister of Norway, Jonas Gahr Støre, also participated in the summit. Addressing the summit, Prime Minister Modi appreciated the growth in bilateral trade and investments following the entry into force of Trade and Economic Partnership Agreement, TEPA. He underlined that stakeholders on both sides should make efforts to achieve the investment target of $100 billion under TEPA and the consequent creation of 1 million jobs in India.
2: यूरोपियन फ्री ट्रेड एसोसिएशन के साथ ट्रेड एंड इकोनॉमिक पार्टनरशिप एग्रीमेंट लागू किया. ये यूनिक और स्पेशल एग्रीमेंट हमारे बीच टैलेंट, टेक्नोलॉजी और म्यूचुअल ट्रस्ट का एग्रीमेंट है. इसी एग्रीमेंट के माध्यम से एप्टा कंट्रीज से भारत में अगले 15 वर्षों में $100 billion इन्वेस्टमेंट और 1 million जॉब्स क्रिएट करने का लक्ष्य है.
1: Prime Minister Modi also underscored India's ambitious green transition agenda, emphasizing country's scale, growing energy demands, climate commitments and rapid expansion in renewable energy, grid infrastructure, green hydrogen and clean energy. The summit was attended by CEOs of over 50 companies and more than 250 participants from Norwegian and Indian business and research communities. Earlier, in a gesture towards closer relations, Prime Minister Modi was awarded Grand Cross of the Royal Norwegian Order of Merit by His Majesty King Harald V of Norway. On the last leg of his five-nation visit, Prime Minister Narendra Modi will arrive in Rome, Italy, on a two-day state visit today at the invitation of his Italian counterpart, Giorgia Meloni. Prime Minister Modi will have bilateral talks with Prime Minister Meloni. He will also call on the President of Italy, Sergio Mattarella. Mr. Modi is scheduled to hold talks with business leaders to further promote trade and investment between the two countries. Defence Minister Rajnath Singh has described Operation Sindoor as a testament to India's transformation into a strong, confident and capable nation. Addressing the Indian diaspora in Hanoi yesterday, Mr. Singh asserted that while India remains committed to the no first use policy, it will not succumb to nuclear blackmail and stands ready to respond firmly to any enemy misadventure. He highlighted India's growing stature on the international stage due to unprecedented progress achieved under the leadership of Prime Minister Narendra Modi. Judges Inquiry Committee investigating allegations concerning Justice Yashwant Verma submitted its report to Lok Sabha Speaker Om Birla at the Parliament House. It was presented in accordance with the statutory requirements under the Judges Inquiry Act 1968. The report will be laid in both Houses of Parliament in due course. The committee was constituted by Lok Sabha Speaker on 12th August last year. West Bengal government has granted formal sanction for the prosecution of Sandeep Ghosh, former

0: நேரம் காலை 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் வி ஆ இளவழகன் அவர்கள்.
2: நியூ மெக்சிகோ பாலைவனத்தில் சுழிய மலை ஜீரோ ஹில் எனும் இரகசியமான இடம். 150 அடி உயரம், 98 டன் எடையுள்ள எஃகு கோபுர உச்சியில் ஒரு உலகக்குப்பி திடீரென வெடித்து தூள் தூளாகச் செதறியது. பேரொலி, கண்களை பறிக்கும் மின்னல் ஒளி வெட்டுக்கள், மஞ்சள் சிவப்பு நிறத்தில் மாபெரும் நெருப்பு தழல் மலை உயரத்திற்கு வானலாக பரவியதால் எஃகு கோபுரமும் பாலைவன மணலும் பச்சை வண்ண குழம்பாக உருகி ஓடிய மர்மம். எதனால்? 1944 ராபர்ட் ஓப்பன்ஹைமர் எனும் இயல்பியல் அறிஞரின் கண்டுபிடிப்பான அணுக்குண்டு வெடிக்கப்பட்டதால் ஏற்பட்ட விபரீத விளைவுகள் அவை. அதனைத் தொடர்ந்து 1945 ஜப்பானிய ஹிரோஷிமா நாகசாகி நகர்களின் மீது அணுக்குண்டு தாக்குதல்கள் நடந்து முடிந்து 80 ஆண்டுகள் கழிந்த பின்னரும் இன்று வரை அணுக்கதிர் வீச்சின் விளைவால் தடுமாறி தத்தளிக்கும் ஜப்பானிய மக்கள். அணுக்குண்டு தந்தை எனப்பட்ட ஓப்பன்ஹைமருக்கு இயற்பியல், தேற்றவியல், தத்துவ வழிகாட்டியும் நண்பராகவும் விளங்கியவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். E=MC² எனும் கோட்பாட்டு புகழ் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனின் பிறந்த நாள் பரிசாக வானொலி பெட்டி ஒன்றை வழங்கி குவாண்டம் தேற்றத்தின் குயில் என புகழ்ந்தார் ஓப்பன்ஹைமர். முதல் அணுக்குண்டை வெடித்துவிட்டு நவ் ஐ எம் பிகம் டெத், த டெஸ்ட்ராயர் ஆஃப் வேர்ல்ட்ஸ் என ஓப்பன்ஹைமர் ஓலமிட்டார். 2ம் உலகப்போரின் விளைவாக அணுக்கதிர் வீச்சின் பயங்கர விளைவுகளை பின்னர் உணர்ந்து ஓப்பன்ஹைமர் அணுக்குண்டையும் அணுக்கதிர் வீச்சையும் மானிட எதிரியான அதிபயங்கர அரக்கன் என ஒப்புதல் வாக்குமூலம் அளித்து 1949 ஹைட்ரஜன் குண்டு கண்டுபிடித்தவர்களை கண்டித்துவிட்டு மிகவும் வருந்தி மன்னிப்பு கோரினார். அது மட்டுமல்ல, ஓப்பன்ஹைமரின் நண்பர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அன்றைய அமெரிக்க அதிபர் ரூஸ்வெல்ட்டிடம், என் வாழ்நாளில் மனித குலத்திற்கு எதிரான மிகப்பெரிய தவறை இழைத்து விட்டேன். ஓப்பன்ஹைமருடன் சேர்ந்து கண்டுபிடிக்கப்பட்ட அணுக்குண்டு வீச்சுகள் இவ்வளவு பெரிய கொடிய விளைவுகளை ஏற்படுத்தியதற்காக என்னை மன்னிக்க வேண்டுகிறேன். மனித குல பிரச்சனைகளின் தீர்வு அணுக்குண்டு அல்ல, உலக மனிதர்களின் ஒட்டுமொத்த நெஞ்ச தீர்வே தீர்வாகும் என்றார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். 1955 தான் இறப்பதற்கு முன்னதாக தத்துவ மேதை பெர்ட்ரண்ட் ரசலுடன் இணைந்து ஹைட்ரஜன் குண்டு போர்கள் மனித இனத்தையே அழித்துவிடும் என அறிவியல் ஒப்பந்த பிரகடனம் செய்தார். ஓப்பன்ஹைமர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனைப் போலவே வெடிமருந்து கண்டுபிடிப்புகளில் முத்திரை பதித்த ஆல்ஃபிரட் நொபல் உயிருடன் இருந்தபோதே ஆல்ஃபிரட் நொபல் இறந்துவிட்டார் எனும் இரங்கல் செய்தியை படித்த ஒரே வெடிமருந்து வேதியியல் வித்தகர் ஆல்ஃபிரட் நொபல் மட்டுமே. வெடிமருந்து விளைவுகளால் ஏற்பட்ட விபரீதங்களை மறைக்க கழுவாயாக உலக அமைதி, உன்னத மனிதநேயம், புதிய

0: என புனைதல் இவற்றில் மிகச்சிறந்தோருக்கு 6 பிரிவுகளில் ஆண்டுதோறும் நொபல் பரிசு வழங்க ஏற்பாடு செய்தார் ஆல்ஃபிரட் நொபல். இயற்பியல் வேதியியல் கண்டுபிடிப்புகள் எனும் பேரில் இழிவகை பெருமை அடைந்த ஓப்பன்ஹெய்மர், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், ஆல்ஃபிரட் நொபல் மூவரையும் முறையே தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னை சுடும், எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு, தேரான் கண் தெளிவும் தெளிந்தான் கண் அயுறவும் தீரா இடும்பை தரும் எனும் 3 குரட்பாக்கள் முத்தாய்ப்பாக வர்ணனை செய்துவிட்டன என்பது உண்மைதானே?
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் பேராசிரியர் V.R. இளவழகன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:15. ஆகாஷவாணி சென்னை மதியலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேயர்கள் இனி கேட்கலாம் வழிபாடு. வழிபாடு நிகழ்ச்சியில் முதலில் பித்துக்குளி முருகதாஸ் பாடியுள்ள பாடல்.

நேரம் 6:27 15 நொடி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வழிபாடு நிகழ்ச்சியில். இனி நாகூரிய மணிஃபா பாடியுள்ள பாடல்.

0: இடம்பெற்றது வழிபாடு. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:35. ஆகாஷவாணி திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 5ஆம் நாள்.
1: உழவர்களுக்கான செய்திகள். விவசாயிகள் மத்திய மாநில அரசின் பல்வேறு மானிய திட்டங்களை பெறுவதற்கு தங்களது நில உடைமை விவரங்கள், பயிர் சாகுபடி அறிக்கை போன்ற தொடர்புடைய ஆவணங்களை ஒவ்வொரு முறையும் சமர்ப்பிக்க வேண்டியுள்ளது. இதில் ஏற்படும் கால தாமதத்தினை தவிர்க்கும் வகையிலும் அரசின் திட்டங்களில் விவசாயிகள் குறித்த நேரத்தில் பயன்பெற ஏதுவாகவும் அனைத்து விவரங்களையும் மின்னணு முறையில் சேகரித்திட தமிழ்நாட்டில் வேளாண் அடுக்கு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. தற்சமயம் திருவள்ளூர் வட்டாரத்தில் அனைத்து விவசாயிகளும் இத்திட்டத்தில் பதிவு செய்திட அனைத்து கிராமங்களிலும் பதிவுகள் மேற்கொள்ளும் பணி நடைபெற்று வருகிறது. எனவே விவசாயிகள் தங்களது ஆதார் எண், கைபேசி எண், நில உடைமை விவரங்கள் ஆகியவற்றை இணைத்திட தங்கள் பகுதி வேளாண்மை துறை, தோட்டக்கலை துறை, வேளாண் விற்பனை மற்றும் வணிகத்துறை அலுவலர்களை அணுகி இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் பதிவு செய்து பயன்பெற கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தவறும் பட்சத்தில் மத்திய மாநில அரசின் மானிய திட்டங்களை பெற இயலாது. விவசாயிகளின் நில உடைமை விவரங்கள் இணைக்கப்பட்ட பின்னர் அனைத்து விவரங்களுக்கு ஒருங்கிணைக்கப்பட்ட ஆதார் எண் போன்ற தனித்துவமான தேசிய அளவிலான அடையாள எண் ஒவ்வொரு விவசாயிக்கும் வழங்கப்படும். மேலும் பிரதம மந்திரி கௌரவ நிதி திட்டம் PM கிசானில் தொடர்ந்து தவணை தொகைகளை பெறுவதற்கு விவசாயிகளின் நில உடைமைகளை பதிவு செய்து அடையாள எண் பெறுவது கட்டாயம் ஆகும். விவசாய அடையாள எண் பெறாத விவசாயிகளுக்கு PM கிசான் தவணை தொகை ரூபாய் 2000 நிறுத்தப்படும். எனவே விவசாயிகள் தங்களது பகுதி வேளாண்மை அல்லது தோட்டக்கலை அலுவலர்கள் அல்லது அருகில் உள்ள பொது சேவை மையங்களை நேரடியாக அணுகி தங்கள் நில உடைமை விவரங்கள், ஆதார், கைபேசி எண் ஆகிய விவரங்களை அளித்து எவ்வித கட்டணமும் இன்றி விரைந்து பதிவு செய்து பயன்பெறுமாறு திருவள்ளூர் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் கேட்டுக்கொள்கிறார். அன்பார்ந்த விவசாயிகளே, கோடை உழவு செய்வதன் மூலம் மண்ணின் அடி அடுக்கில் உள்ள களை வேர்கள், கிழங்குகள் மற்றும் விதைகள் வெயிலில் காய்ந்து அழிகின்றன. மண்ணில் மறைந்திருக்கும் பூச்சிகளின் கூட்டுப்புழுக்கள், முட்டைகள் மற்றும் நோய்கிருமிகள் சூரிய ஒளியால் அழிக்கப்படுகின்றன. ஆழ உழுவதால் மண்ணின் ஊடுருவல் திறன் அதிகரிக்கிறது. இதனால் அடுத்த மழை பெய்யும் போது நீர் ஆழமாக சென்று மண்ணில் ஈரப்பதம் நீண்ட நாட்கள் பாதுகாக்கப்படுகிறது.
2: நெல் வயல்களில் நைட்ரஜனை நிலைப்படுத்துவதற்கு அசோலா இட வேண்டும். தற்பொழுது நிலவி வரும் சூழ்நிலையில் நெல் நாற்றங்களில் இலைப்பெண் தாக்கம் தென்பட்டால் தயாமீதாக்சிம் 25% WG ஒரு ஹெக்டேருக்கு 100 கிராம் 1 லிட்டருக்கு என்ற அளவில் தெளிக்கவும். தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலை சுருட்டு புழு மற்றும் தண்டு துளைப்பான் தாக்கம் காணப்படுவதால் அதை கட்டுப்படுத்த கார்போசல்பான் 1 ஏக்கருக்கு 400 மில்லி அல்லது கார்டாப் ஹைட்ரோகுளோரைடு 1 ஏக்கருக்கு

0: 600 கிராம் என்ற அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்கவும். நிலக்கடலையில் இலைப்புள்ளி நோய் தாக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் நோய் தாக்க அறிகுறி தென்படும் பட்சத்தில் கார்பன் டாசிம் ஒரு ஹெக்டேருக்கு 500 கிராம் என்ற அளவில் தெளித்து கட்டுப்படுத்தலாம். வாழையில் வாடல் நோயை கட்டுப்படுத்த பேசில்லஸ் சப்டிலேஸ் மற்றும் ட்ரைகோடர்மா விரடி ஒரு ஏக்கருக்கு 2.5 கிலோ இட வேண்டும். அல்லது பேசில்லஸ் சப்டிலேஸ் 1 லிட்டரில் 5 மில்லி ஊற்ற வேண்டும். வாழையில் நுண்ணூட்ட சத்துக்களின் குறைபாட்டை நிவர்த்தி செய்ய மற்றும் பழத்தின் தரத்தை உயர்த்த வாழை நட்ட 3, 5 மற்றும் 7 மாதங்களில் நுண்ணூட்ட கரைசலை இலை மீது தெளிக்கவும். கோடை காலங்களில் 1.8 மீட்டர் ஆரம் கொண்ட வட்டப்பாத்திகளில் குவிவட்ட பகுதி மேல் நோக்கியவாறு 100 தென்னை மட்டைகளை அல்லது 15 காய்ந்த தென்னை ஓலைகளை அல்லது 10 சென்டிமீட்டர் உயரத்திற்கு தென்னை நார் கழிவு பரப்பி மண் நீர் வளத்தை பாதுகாக்கலாம். தேங்காய் மட்டைகளின் குளிர்ந்த பகுதி மேல் நோக்கிய வண்ணம் வட்ட பாதிகளிலோ அல்லது இரு தென்னை வரிசைகளுக்கு இடைவெளிகளிலோ புதைத்து வறட்சிகளை தாங்க ஏற்பாடு செய்யலாம். பசை தடவிய மஞ்சள் நிற பாலித்தீன் தாள்கள் மரத்தை சுற்றி கட்டி முதிர்ந்த ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். வெள்ளை ஈக்கள் அதிக அளவு பரவும் போது என்கார்சியா ஒட்டுண்ணிகள், காக்சினெல்லைட் ஒட்டுண்ணிகள், பொறிவண்டுகள் மற்றும் கிரைசோபெர்லா இறை விழுங்கிகள் ஆகிய நன்மை செய்யும் பூச்சிகள் தோப்புகளில் இயற்கையாகவே உருவாக ஆரம்பிக்கும். என்கார்சியா ஒட்டுண்ணிகள் அதிக அளவில் உருவாகி வெள்ளை ஈக்களின் சேதத்தை 40-70% அளவுக்கு குறைக்கின்றது.
1: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: செம்மறியாடு வளர்ப்பில் நல்ல வளமான வளர்ச்சியுடைய கிடா மற்றும் பெட்டையாடுகளை தேர்வு செய்து முறையான இனப்பெருக்க பராமரிப்புடன் தீவனம், ஆரோக்கியம் போன்ற மற்ற பராமரிப்புகளும் சரியாக அளித்தால் அதிக வருவாய் பெற்றிடலாம்.
0: செம்மறியாடுகள் தேர்வு மற்றும் இனவிருத்தி பராமரிப்பு முறைகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி முதல்வர் முனைவர் பி. தேவேந்திரன் அவர்களின் கருத்துக்கள்.
1: இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, மாங்கொட்டை துளைப்பான் மேலாண்மை முறைகள் பற்றி தெரிந்து கொள்வீர். கூன்வண்டுகள் கோழிக்குண்டு அளவுள்ள மாம்பிஞ்சுகளின் மேற்பரப்பு திசுக்களை குடைந்து தனியாக முட்டையிட்டு நீர் போன்ற தெளிவான சுரப்பை கொண்டு மூடிவிடும். முட்டை பொறிக்கும் காலம் 7 நாட்கள். புழுக்கள் காலம் 20-30 நாட்கள். புழுக்கள் கால்களற்ற வெளிரிய மஞ்சள் நிறமுடையது. கூட்டுப்புழு காலமானது 7 நாட்கள். முதிர்ச்சியடைந்த புழுக்கள் மாங்குட்டையின் குழியான பகுதியில் கூட்டுப்புழுவாக மாறும். கூன்வண்டு அடர் பழுப்பு நிறத்தில் தடிமனான 6 மில்லிமீட்டர் அளவில் இருக்கும். இதற்கான மேலாண்மை முறைகள்: முதிர்ச்சி அடையாத மாங்காய்களை பறித்து அதனை அழிக்க வேண்டும். பழத்தோட்டத்தை களைகளை அகற்றி உதிர்ந்த மாம்பிஞ்சுகளை அகற்றி சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். பூக்காத காலங்களில் குறிப்பாக ஆகஸ்ட் மாதத்தில் மரப்பட்டைகளில் உறக்க நிலையில் இருக்கும் கூன்வண்டுகளை அழிக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மரப்பட்டைகளை மண்ணெண்ணெய் கரைசல் கொண்டு துடைக்க வேண்டும். கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். இந்த நாட்களில் அதிக வெப்பமான நேரங்களில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புவதை தவிர்க்க வேண்டும். செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை கொடுக்க வேண்டும். அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 வேளை தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 வேளையாக பிரித்து கொடுக்கும் போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு அல்லாமல் வெப்ப அயர்ச்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும். வெப்ப அயர்ச்சியால் எருமைகளில் வெயில் கால மலட்டுத்தன்மை ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே வெப்பத்தை குறைக்க கொட்டகையில் நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். வெண்பன்றிகளில் வெயில் காலங்களில் கொழுப்பு சத்து அதிகமுள்ள தீவனம் அதாவது பன்றிகளுக்கு இடும் உணவு கழிவுகளால் சில சமயங்களில் ஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே மாலை அல்லது இரவு நேரங்களில் கொழுப்பு சத்து அதிகமுள்ள தீவனங்களை கொடுப்பது நல்லது. ஆஸ்பெட்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். கோடை காலத்தில் கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு குளிர்ந்த ஆரோக்கியமான குடிநீரை வழங்குவது அவசியம்.

0: நாளை காலை 8:30 மணிக்கு மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்வே இடையே இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் எபோலா வைரஸ் பாதிப்பு ஏதும் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்கள் நலன் பயக்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா நார்வே இடையே இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆஸ்லோவில் நடைபெற்ற இந்திய நார்வே வர்த்தக உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், இரு நாடுகளுக்கிடையே வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் அமலுக்கு வந்தது முதல் இந்த முன்னேற்றம் காணப்படுவதாக பாராட்டு தெரிவித்தார். இந்த ஒப்பந்தத்தின் கீழ் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீட்டு இலக்கை அடைவதற்கும் அதன் காரணமாக இந்தியாவில் 10 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் சம்பந்தப்பட்ட இருதரப்பினரும் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். கப்பல் கட்டுமானம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, சுகாதார தொழில்நுட்பம், முக்கிய கனிம வளங்கள், புத்தொழில் நிறுவனங்கள் ஆகியவற்றில் இந்தியாவில் நார்வேயின் முதலீடுகளை அதிகரிக்குமாறு அவர் ஊக்கப்படுத்தினார். இரு நாடுகளின் வர்த்தகர்களும் புதிய கூட்டாண்மைகளை ஏற்படுத்தவும் பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் திரு மோடி வலியுறுத்தினார். இந்த உச்சி மாநாட்டில் இந்தியா நார்வே நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகளிடையே பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தானது. 50க்கும் மேற்பட்ட நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகள், இந்தியா நார்வே நாடுகளைச் சேர்ந்த 250க்கும் மேற்பட்ட வர்த்தகம் மற்றும் ஆராய்ச்சித்துறை பிரதிநிதிகளும் மாநாட்டில் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்நிலையில் தமது நார்வே பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக இன்று இத்தாலி தலைநகர் ரோம் சென்றடைகிறார். நாட்டில் எபோலா வைரஸ் பாதிப்பு ஏதும் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த வைரஸ் தொடர்பான பாதிப்பு இல்லை எனினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கண்காணிப்பு மற்றும் தயார்நிலை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக சுகாதார அமைப்பு எபோலா வைரஸ் தொடர்பாக பொது சுகாதார அவசர நிலையை அறிவித்ததை தொடர்ந்து மத்திய அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாக கூறப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ள காங்கோ மற்றும் யுகாண்டாவிலிருந்து வரும் பயணிகள் கண்காணிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து பொதுமக்களும் ஊடகங்களும் அச்சமடையவோ அல்லது தவறான தகவல்களை பரப்பவோ வேண்டாம் என்று சுகாதார அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாட்டின் பொது சுகாதார அமைப்பு எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்ள தயார் நிலையில் இருப்பதாக அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. சுகாதார அமைச்சகம் மற்றும் உலக சுகாதார அமைப்பு வெளியிடும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை கடைபிடிக்குமாறும் மக்களை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. மக்கள் நலன் பயக்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் தமது துறை பொறியாளர்களுடன் நேற்று ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். மக்கள் நலத்திட்டங்களுக்கு தேவையான புதிய பணிகளை கண்டறிந்து பரிந்துரைக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீர்வளம் தொடர்பான அனைத்து பணிகளையும் விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருமாறு அவர் வலியுறுத்தியதாகவும், இத்துறையில் மேற்கொள்ளப்படும் திட்டப்பணிகள்

மகளிரின் பங்களிப்பை அதிகரிக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டதாக அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஊரக வளர்ச்சி மற்றும் ஊரகத் துறையில் மாநில அரசின் பங்களிப்புடன் கூடிய மத்திய அரசு திட்டங்கள் குறித்து அத்துறையை சார்ந்த உயர் அலுவலர்களுடன் அமைச்சர் திரு ஆனந்த் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது நிதிக்குழு மானியம் மற்றும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக மற்றொரு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனம், தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் ஆகியவற்றின் பணிகள் குறித்து மாநில வர்த்தகத்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். சென்னையில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனத்தின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் வான்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை, சரக்கு போக்குவரத்து, சிறப்பு தொழிற்பூங்காக்கள், நகர எரிவாயு விநியோக திட்டம் உள்ளிட்டவற்றின் செயல்பாடுகள் குறித்து அவர் கேட்டறிந்தார். சிப்காட் நிறுவனத்திற்கு தொழிற்பூங்காக்களுக்கான நில எடுப்பு பணிகள் குறித்து அவர் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் விருதுநகர் மாவட்டத்தில் உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி பயிலும் மாணவர்கள் தொழில்

0: மற்றொரு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனம், தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் ஆகியவற்றின் பணிகள் குறித்து மாநில வர்த்தகத்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். சென்னையில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனத்தின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் வான்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை, சரக்கு போக்குவரத்து, சிறப்பு தொழிற்பூங்காக்கள், நகர எரிவாயு விநியோகத் திட்டம் உள்ளிட்டவற்றின் செயல்பாடுகள் குறித்து அவர் கேட்டறிந்தார். சிப்காட் நிறுவனத்திற்கு தொழிற்பூங்காக்களுக்கான நில எடுப்பு பணிகள் குறித்து அவர் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் விருதுநகர் மாவட்டத்தில் உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி பயிலும் மாணவர்கள் தொழில் நிறுவனங்கள் பயன்பெறும் வகையில் ஆராய்ச்சி மற்றும் திறன் மேம்பாட்டு மையம் அமைப்பதற்கான சாத்தியக்கூறு அறிக்கையை தயாரிக்குமாறு செல்வி கீர்த்தனா அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய 11 மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். காங்கோ நாட்டில் பரவியுள்ள எபோலா வைரஸால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 118 அதிகரித்துள்ளது. கத்தார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளின் தலைவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க ஈரான் மீதான ராணுவ தாக்குதல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட நீதிபதிகள் விசாரணைக் குழு தமது அறிக்கையை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவிடம் சமர்ப்பித்துள்ளது. கிழக்கு பிராந்திய வேளாண் மாநாடு புவனேஸ்வரில் இன்று நடைபெறுகிறது. இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் தலைமை செயல் அதிகாரியாக திரு சௌரப் விஜய் பொறுப்பேற்றுக் கொண்டார். பாபநாசம் தாமிரபரணி ஆற்றுப்பகுதியில் துணி கழிவுகளை வீசுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நெல்லை மாவட்ட ஆட்சியர் திரு சுகுமார் எச்சரித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே குட்டையில் குளிக்க சென்ற பள்ளி மாணவர்கள் 2 நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். கோவை மாவட்டம் இருகூர் அருகே பள்ளி மாணவனை தாக்கி கொன்ற வழக்கில் சக மாணவர் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலைப்பகுதியில் 200 மேற்பட்ட மாணவர்களுக்கு காவல்துறை சார்பில் சைபர் கிரைம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தர்மபுரி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம், போதைப் பொருட்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை ஒழித்தல் தொடர்பாக பல்வேறு துறை அலுவலர்களுடன் ஆட்சியர் திரு சதீஷ் ஆய்வு மேற்கொண்டார். பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் பிறக்கும் குழந்தைகளின் பிறப்புச் சான்றிதழ் பெற்றோரின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு நேரடியாக அனுப்பப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. சென்னை அணியை வென்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சென்னையில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 7 விக்கெட் இழப்பிற்கு 180 ரன் எடுத்தது. பின்னர் களமிறங்கிய ஹைதராபாத் 19 ஓவரில் 5 விக்கெட்களை இழந்து இந்த இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. ஜெய்ப்பூரில் இன்று நடைபெறவுள்ள போட்டியில் ராஜஸ்தான் அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 18 ஹாக்கி போட்டியின் 3 ஆட்டத்தில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் கேத்தன் குஷ்வாகா 2 ஆகாஷ்தீப், ஷாருக் அலி, ரோமித் பால், அன்ஷ் பகுத்ரா ஆகியோர் தலா 1 அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் தலா 1 வென்று சமநிலையில் உள்ளன. 4வது மற்றும் இறுதிப் போட்டி நாளை நடைபெறவுள்ளது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் MR அர்ஜுன் இணை பிரான்ஸ் இணையை எதிர்கொள்கிறது. மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்தியாவின் அஸ்வினி பட் ஷிகா கௌதம் இணை கனடா இணையை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் கேரளா 2-1 என்ற கோல் கணக்கில் கோவா அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்வே இடையே இருதரப்பு

0: வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் எபோலா வைரஸ் பாதிப்பு ஏதுமில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்கள் நலன் பயக்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:55. ஆகாஷவாணி சென்னை மதியலை 720 கிலோஹெட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்.

0: சூழல் அறிவோம்.
1: பிணந்திண்ணி கழுகுகள் இயற்கையின் மிக சிறந்த துப்புரவாளர்கள். செத்துமடியும் விலங்குகளின் உடல்களை உண்டு அவற்றின் மூலம் பரவக்கூடிய நச்சுயிர்கள் மற்றும் நோய் கிருமிகளை அழிப்பதில் இவற்றுக்கு நிகர் எதுவும் இல்லை. ஆனால் கடந்த 3 தசாப்தங்களில் இந்தியாவில் இவற்றின் எண்ணிக்கை 99% வரை குறைந்துவிட்ட ஒரு கசப்பான உண்மையை நாம் இன்று பார்க்கப் போகிறோம். இவை ஒரு இருந்த விலங்கின் உடலை 20 நிமிடங்களில் எலும்பு கூடாக மாற்றும் திறன் கொண்டவை. இவற்றின் வயிற்றில் இருக்கும் செரிமான அமிலங்கள் ஆந்த்ராக்ஸ் மற்றும் காலரா போன்ற கொடிய நோய் கிருமிகளை கூட அழித்துவிடும். இவை இல்லையெனில் இறந்த உடல்கள் அழுகி நீர்நிலைகளிலும் காற்றிலும் நோய்களை பரப்பும். இப்படி ஒரு அரிய இனம் ஏன் அழிகிறது? இதற்கு ஒரே ஒரு மருந்துதான் காரணம், டைக்ளோஃபெனாக். இது கால்நடைக்கு வலி நிவாரணியாக பயன்படுத்தப்பட்ட ஒரு சாதாரண மருந்து. இந்த மருந்தை தின்ற கால்நடை இறந்த பிறகு அதன் உடலை உண்ணும் கழுகுகளின் சிறுநீரகம் செயலிழந்து அவை மடிக்கின்றன. ஒரு சிறிய மருந்து ஒரு முழு இனத்தையே துடைத்து எறியும் என்று யாரும் நினைக்கவில்லை. பிணந்திண்ணி கழுகுகள் மறைந்ததால் இறந்த விலங்குகளின் உடல்கள் அப்படியே கிடந்து நோய்கள் பரப்பின. இதன் விளைவாக திருநாய்கள் பிணங்களை உண்பதால் அவற்றில் வெறிநாய்க்கடி நோய் வேகமாக பரவியது. ஒரு ஆய்வின்படி கழுகுகள் அழிந்ததால் இந்தியாவில் வெறிநாய்க்கடியால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பல ஆயிரங்களை தொட்டுள்ளது. மேலும் பார்சி இன மக்களின் வாண புதைப்பு முறையும் இதனால் பெரும் பாதிப்புக்குள்ளானது. தற்போது டைக்ளோஃபெனாக் மருந்து தடை செய்யப்பட்டுள்ளது. ஆனால் அதன் பாதிப்பு இன்னும் நீங்கவில்லை. ஹரியானாவின் பிஞ்சூர் மற்றும் மேற்கு வங்கத்தில் இருக்கும் இனப்பெருக்க மையங்கள் மூலம் மீண்டும் இந்த இனத்தை மீட்கும் முயற்சிகள் நடக்கின்றன. பிணந்திண்ணி கழுகுகள் என்பவை பார்ப்பதற்கு அழகற்றவையாக இருக்கலாம், ஆனால் அவை நம் வாழ்வின் பாதுகாவலர்கள். கழுகுகளை காப்போம், நம் மண்ணின் ஆரோக்கியத்தை காப்போம்.
0: இடம்பெற்றது சூழல் அறி

தமிழக கடலோரப் பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை அறிவிப்பு. தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்படுகின்றனர். இனி சென்னை மீனம்பாக்கம் மாநகராட்சி மையத்தில் பதிவான வெப்பநிலை அதிக அளவு 37.3 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 1.1 டிகிரி குறைவு, குறைந்த அளவு 28.6 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 1 டிகிரி கூடுதல். பதிவான ஈரப்பதம் 79 விழுக்காடு. சென்னை நுங்கம்பாக்கம் மாநகராட்சி மையத்தில் பதிவான வெப்பநிலை அதிக அளவு 35.3 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 2.1 டிகிரி குறைவு, குறைந்த அளவு 29 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 0.9 டிகிரி கூடுதல். பதிவான ஈரப்பதம் 79 விழுக்காடு. சென்னை மற்றும் சுற்றுப்புறங்களுக்கான வானிலை அறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிக அளவு வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் வரை ஒட்டி இருக்கக்கூடும். வானிலை அறிவிப்பு கேட்டீர்கள்.

இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு வொர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா? அது என்ன 2020 பிரேக்? 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.

0: நேரம் 7 மணி. ஆகாஷவாணி. புத்தம் புது காலை. வெற்றியை விட சில சமயங்களில் முயற்சிகள் மிகவும் அழகானவை. வெற்றியை விட சில சமயங்களில் முயற்சிகள் மிகவும் அழகானவை என்ற சிந்தனையோடு புத்தம் புது காலை ஆரம்பமாகின்றது. புத்தம் புது காலையில் இனி
1: நாளும் அறிவோம். புல்லட் ரயில் இயங்கும் முறை. தகவல்கள் வழங்குகிறார் வி விஜயலட்சுமி அவர்கள்.
2: இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு ஜப்பானின் தொழில் வளர்ச்சிக்கும் மக்கள் நெருக்கடி மிகுந்த நகரங்களுக்கு இடையிலான பயண நேரத்தை குறைத்து வேகமான மற்றும் பாதுகாப்பான போக்குவரத்து தேவையை நிவர்த்தி செய்யவும் புல்லட் ரயில்கள் 1964 உருவாக்கப்பட்டன. இது அதிவேக பயணத்திற்காக சாதாரண ரயில் பாதையிலிருந்து முற்றிலும் பிரித்து ஏரோடைனமிக் வடிவமைப்பில் குறைந்த நேரத்தில் அதிக தூரத்தை கடக்க வடிவமைக்கப்பட்டது. ஆரம்பத்தில் இந்த ரயில்களின் வடிவமைப்பில் சிக்கல் இருந்தது. ரயில் சுரங்கப்பாதையில் இருந்து வெளியே வந்தபோது மக்கள் பொறுத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு சத்தம் எழுப்பியது. இந்த ரயில் செல்லும் இடத்திற்கு அருகில் வசிக்கும் மக்களுக்கு அதன் சத்தத்தை சகித்துக் கொள்வது எளிதல்ல. இவ்வளவு சத்தத்திற்கான காரணம் விரைவில் கண்டுபிடிக்கப்பட்டது. ரயில் சுரங்கப்பாதையில் இருந்து வெளியே வரும்போது மூடிய இடத்தின் காரணமாக காற்றை முன்னோக்கி தள்ளுகிறது. இது காற்றழுத்தத்தை உருவாக்குகிறது. துப்பாக்கியிலிருந்து ஒரு தோட்டாவை போல ரயில் சுரங்கப்பாதையிலிருந்து வெளியே வரும்போது 70 டெசிபலுக்கு மேல் சத்தம் உருவாகி 400 மீட்டர் தொலைவுக்குள் வசிக்கும் மக்களை அனைத்து திசைகளிலும் பாதிக்கிறது. ரயிலின் அந்த சத்தத்திற்கான காரணம் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் அதற்கு எப்படி தீர்வு காண்பது என்பதுதான் பிரச்சனை. சத்தத்தை குறைக்கும் வகையில் ரயிலின் வடிவத்தை மறு வடிவமைப்பு செய்யும் சவாலை பொறியாளர்கள் எதிர்கொண்டனர். ஜப்பானிய ரயில்வேயின் தொழில்நுட்ப மேம்பாட்டுத்துறையின் பொது மேலாளர்களும் பொறியாளர்களும் இயற்கையிடம் பதில்களை தேடத் தொடங்கினர். நகட்சு என்பவர் தனது பறவைகளை பார்த்த அனுபவத்திலிருந்து கிங்ஃபிஷரை நினைவு கூர்ந்தார். கிங்ஃபிஷர் என்பது ஒரு தண்ணீர் துளி விழும் வேகத்தில் இரையை வேட்டையாட தண்ணீருக்குள் குதிக்கும் பறவை. அதன் மூக்கின் வடிவமே அந்த பறவை தண்ணீரில் மிகவும் வேகமாக மீனை பிடிக்க அனுமதிக்கிறது. அதன் மூக்கின் வடிவமைப்பு ஜப்பானிய பொறியாளர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருந்தது. இதன் மூக்கு முன்புறம் குறுகலாகவும் பின்புறம் அகலமாகவும் இருக்கும். ஜப்பானிய பொறியாளர்களின் இந்த முயற்சி வெற்றி பெற்றது. புல்லட் ரயிலின் முன்பகுதியை மீன்கொத்தி பறவை மூக்கை போல வடிவமைத்தார். இது சத்தத்தை குறைப்பதில் வெற்றி பெற்றது மட்டுமல்லாமல் ரயிலில் எரிபொருள் பயன்பாட்டையும் குறைத்தது. வடிவமைப்பை மாற்றிய பிறகு ரயில் இப்போது மணிக்கு 320 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்க முடியும் மற்றும் அரசாங்கம் நிர்ணயித்த கடுமையான இறைச்சல் தரத்தை பூர்த்தி செய்வதிலும் வெற்றி பெற்றது. புல்லட் ரயில்கள் பிரத்யேக தண்டவாளங்களில் காந்த விசை மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பம் மற்றும் காற்றோட்டமான வடிவமைப்பு மூலம் மணிக்கு 300-350 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்குகின்றன. இவை உராய்வை குறைத்து தானியங்கு கட்டுப்பாட்டு அமைப்புகள் மூலம் நிலநடுக்கம் போன்ற நேரங்களில் பாதுகாப்பாக செயல்படுகின்றன. வழித்தடத்திற்கு தகுந்தவாறு வேகத்தை தானியங்கி முறையில் கூட்டிக் குறைக்கும் தொழில்நுட்பமும் இருக்கிறது. இது பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்யும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புல்லட் ரயில்களில் ஒவ்வொரு பெட்டிகளின் கீழ்பாகத்தில் மின்சாரத்தில் இயங்கும் டிராக்ஷன் மோட்டார்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. 32 மோட்டார்கள் வரை பயன்படுத்தப்படுகிறது. அது நேரடியாக ஆக்சல்கள் வழியாக சக்கரங்களுக்கு நேரடியாக சக்தியை அளிக்கும்.

0: இதனால் உடனடி பிக்கப் கிடைப்பதுடன் தனியாக என்ஜின் சேர்ப்பதும் தவிர்க்கப்படுகிறது. பெட்டிகளிலும் அதிக இட வசதியை பெற முடியும். புல்லட் ரயிலில் ஒவ்வொரு டிராக்ஷன் மோட்டாரும் அதிகபட்சமாக 800 HP பவரை அளிக்க வல்லதாக இருக்கும். ஒரு புல்லட் ரயிலில் இருக்கும் மோட்டார்களின் மொத்த சக்தியானது 19 MW சக்தியை வெளிப்படுத்தும். அதிகபட்ச வேகத்தில் இருந்து புல்லட் ரயில் நிற்பதற்கு 3.86 km தூரம் தேவைப்படும். அதிக ரயில்களுக்கான பாதையில் அதிக வளைவுகள் இருக்கக்கூடாது என்பதும் முக்கியமான பாதுகாப்பு விஷயம். 200 km வேகம் வரை செல்லும் ரயில்களுக்கு தண்டவாளத்தின் அரைவட்ட வளவு 4.5 km மேலாகவும், அதற்கு மேல் அல்லது 300 km வேகத்தில் செல்லும் புல்லட் ரயில்களுக்கு வளைவின் அரைவட்டம் 6.9 km தூரத்திற்கு மேலானதாகவும் இருக்க வேண்டும். புல்லட் ரயில்கள் வேகத்தில் மட்டுமல்ல நேரத்தை கடைபிடிப்பதிலும் கில்லாடிகள். அதிகபட்சமாக 36 வினாடிகள் மட்டுமே தாமதமாக வருமாம். அந்த அளவுக்கு தொழில்நுட்பத்தில் கில்லியாக இருக்கின்றன. நன்றி, வணக்கம்.
1: நாளும் அறிவோம். புல்லட் ரயில் இயங்கும் முறை. தகவல்கள் வழங்கினார் வி. விஜயலட்சுமி அவர்கள்.

0: மாமன்னன் திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மான் பாடிய பாடலை கேட்டீர்கள். நேரம் 7:10 புத்தம் புது காலையில். இனி
1: தமிழ் அமுதம் வழங்குகிறார் முனைவர் பே அர்த்தநாரீஸ்வரன் அவர்கள்.
2: 17 கீழ்கணக்கு நூல்களுள் அகப்பொருள் பற்றி கூறும் நூல்களுள் ஒன்று தினைமொழி 50. இதன் ஆசிரியர் கண்ணன் சேந்தனார். இந்நூலில் கண்ணன் சேந்தனார் மருத நில வளத்தையும் பரத்தியர் பிரிவில் சென்ற தலைமகனுக்கு வாயிலாக வந்தவர்களை மறுத்து தலைவி கூறியதையும் புலப்படுத்துகின்றார். பழனம் படிந்த படுகோட்டு எருமை கழனி வினைநற்கு எதிர்ந்த பறைகேட்டு உரன் அழிந்து ஓடும் ஒளிபுணல் ஊரன் கிழமை உடையன் என் தோல்க்கு பின்புறமாக படிந்து கிடக்கும் கொம்புகளை உடைய எருமையானது மருத நிலத்தில் மேய்ந்து கொண்டிருந்தது. வயல்களில் தொழில் செய்யும் மல்லர்கள் ஊக்கம் கொள்வதற்காக மருத நிலப்பறை ஒழிக்கப்பட்டது. அந்த ஒளியை கேட்ட எருமை மருண்டு அறிவின்றி மலையை நோக்கி ஓடும். ஒழிக்கின்ற நீர்வளமிக்க மருத நிலத்து ஊருக்கு தலைவன் என்னுடைய தோள்களுக்கு முன் ஏற்பட்ட மனவினை காரணமாக மணாளன் என்ற உரிமையினை அவன் எங்கு சென்றாலும் நீக்க இயலாது கொண்டுள்ளான். ஆகலின் அவ்வுரிமை ஒன்றே எனக்கு போதும். அவன் அருள் வேண்டுவது இன்று. திரண்ட அடிப்பாகத்தை உடைய நீண்டு வளர்ந்த மருத மரங்கள் உயிர்க்கும் மணமிக்க பூந்துகளை பருத்த தூறுகளை உடைய கதிர்களோடு கூடிய செவ்விய நெற்பயிர் மேல் சொரியாமல் ஒத்த அடிப்பாகங்களை உடைய நீலோற்பவ மலர் இதழ்களின் மீது சொரிந்தன. இத்தகைய பரந்த வயல்களை உடையது மருத நிலைய தலைவன் ஊர். பரத்தியருக்கு இன்பம் தருதலே அன்றி அவனால் வெறுக்கப்பட்ட எமக்கும் இணையில்லாத பசலை நோயினை பொருந்தும்படி செய்து போற்றினான் தலைவன். பரத்தியருக்கு இன்பத்தையும் எமக்கு பசலை நோயையும் தந்துள்ளான். ஆதலால் அவன் அருள் இப்பொழுது எமக்கு வேண்டா ஒன்றே ஆகும். தலைவன் முன்பு சில காலம் தன்னாலாகிய இன்பத்தை எண்ணெயல்லாத மற்ற பெண்களுக்கு கொடாதவனாய் நினைந்து கொண்டிருந்தான். இப்பொழுது பருந்த தோள்களையும் உடைய பரத்தியர் சேரியில் தன்னாலாகிய இன்பத்தை தலைமகன் வாரி இறைத்திற்குரிய காரணத்தரை அச்சேரிக்கு போய் ஒருபுறமாக நின்று ஆராய்வாக. ஆகவே இவ்விடத்தை விட்டு புறப்படுவாயாக பான என்கின்றாள் தலைவி. வேனில் காலத்தில் எதிரில் அகப்பட்ட பூக்களை விரும்பி தேனினை கை கொள்ளும் வளைந்த சிறகாகிய கூனினை உடைய வண்டினை ஒத்து வாழ்க்கையை நடத்தும் தலைவன் மாட்சிமை பொருந்திய அணிகலன்களை அணிந்த பெண்களிடத்து உள்ள இளமையால் உண்டாகும் தன்மையாகிய இன்பத்தினை கை கொண்டு அப்பெண்களுடைய அழகு நீங்கியவுடன் விட்டு நீங்கும் அத்தலைமகன் உறவு எமக்கு வேண்டுவது இன்று. எம்மோடு கலந்து வாழ்ந்த அக்காலத்திலும் ஒளியினுடைய வளையல்களை அணிந்துள்ள யான் அவனுக்கு எளிமையான தோள்களை உடையவளாய் இருந்தேமே அன்றி எமக்கு பின் வந்தவர்களாகிய பரத்தையரை போன்று சிறந்த அருள்மிகுந்த அன்போடு கூடிய தலைமகனின் பார்வையை பெற்றோம் இல்லை. நல்ல கழனிகளை சூழ்ந்த மருத நிலத்து ஊரின் தலைவனின் நன்மைகளையெல்லாம் நீ உன்னுடைய வெறுஞ்சொற்களினால் எடுத்து சொல்ல வேண்டாம். முல்லை மாலைகள் நிறைந்த கூந்தலை உடைய பரத்தையே அத்தலைவர் மாட்டு கொண்ட காதலின் நேர்த்தியையும் அவர் மாட்டுள்ள அவருடைய இகழ்ச்சியையும் சொல்ல வேண்டுமே அல்லாமல் யாம் தலைமகனின் நேர்மைகளை உமக்கு விளக்கமாக சொல்லேம். ஆகலின் இவ்விடத்தை விட்டு நீங்குக என தலைவி பரத்தையர்வாள் பிரிந்து ஒழுகும் தலைவனுக்காக வாயிலாக

0: கண்ணன் முதலியோரிடம் தலைவன் அருள் வேண்டாம் என்று உரைத்ததை கண்ணன் சேர்த்தனார் நன்கு புலப்படுத்தியுள்ளார்.
1: தமிழ் அமுதம் வழங்கினார் முனைவர் பே. அர்த்தநாரீஸ்வரன் அவர்கள்.
2: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
3: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
2: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
3: இந்த கதையில் மாற்றமில்லை,
2: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
3: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
2: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
3: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
4: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
5: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இத்தாலியில் அந்நாட்டு பிரதமர் ஜார்ஜியா மெலோனியுடன் இன்று இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். அணு ஆயுத அச்சுறுத்தல்களுக்கு இந்தியா அடிப்பணியாது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட நீதிபதிகள் விசாரணை குழு தமது அறிக்கையை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவிடம் சமர்ப்பித்துள்ளது. காங்கோ நாட்டில் எபோலா வைரஸால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 118 அதிகரித்துள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 18 ஹாக்கி போட்டியின் 3 ஆட்டத்தில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 பயணத்தின் இறுதிக்கட்டமாக இன்று இத்தாலி செல்கிறார். அங்கு அவர் இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனியுடன் இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். அந்நாட்டு அதிபர் திரு செர்ஜோ மாட்டரெல்லாவையும் அவர் சந்தித்து பேச உள்ளார். கடல்சார் பாதுகாப்பு, போக்குவரத்து உள்ளிட்டவை குறித்து பிரதிநிதிகள் நிலையிலான பேச்சுக்களில் பிரதமர் பங்கேற்க உள்ளார். இந்தியா இத்தாலி இடையே வர்த்தகம் மற்றும் முதலீட்டை மேலும் ஊக்குவிக்கும் வகையில் வர்த்தக தலைவர்களுடன் திரு மோடி விவாதிக்க இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை இந்தியாவின் திறன், வலிமை மற்றும் நம்பிக்கைக்கான சான்றாக திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வியட்நாம் தலைநகர் ஹனாயில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றிய அவர், அணு ஆயுத அச்சுறுத்தலுக்கு இந்தியா அடிப்பணியாது என்றும் எந்தவொரு எதிர்த்தாக்குதலுக்கும் தக்க பதிலடி கொடுக்க தயாராக இருப்பதாகவும் கூறினார். செமிகண்டக்டர் துறையில் இந்தியா விரைவாக முன்னேறி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். உலக அமைதி, வளர்ச்சி மற்றும் செழுமைக்காக இந்தியாவுடன் இணைந்து செயல்படுமாறு சர்வதேச சமூகத்திற்கு அவர் அழைப்பு விடுத்தார். நாட்டை கட்டமைப்பதற்கான பணிகளில் பங்கேற்குமாறு இந்திய வம்சாவளியினரை திரு ராஜ்நாத் சிங் கேட்டுக்கொண்டார். கிழக்கு பிராந்திய வேளாண் மாநாடு ஒடிஷா மாநிலம் புவனேஸ்வரில் இன்று நடைபெறுகிறது. மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தலைமையில் நடைபெறும் இம்மாநாட்டில் மத்திய மாநில அரசுகளுக்கிடையே ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துவது குறித்தும், விவசாயிகளின் வருவாயை அதிகரிப்பது குறித்தும், வேளாண் துறையின் வளர்ச்சியை மேம்படுத்துவது குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளது. வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தின் பல்வேறு திட்டங்களின் செயலாக்கம் குறித்து ஆய்வு செய்யப்படுகிறது. அத்துடன் தோட்டக்கலைத் துறையில் உள்ள வாய்ப்புகள், வேளாண் கடன் அட்டை தொடர்பான விவகாரங்கள் உள்ளிட்டவை தொடர்பாகவும் இந்த மாநாட்டில் விவாதங்கள் நடைபெற உள்ளது. தாய்லாந்து, ஈரான், நெதர்லாந்து, ஸ்வீடன், மொரீஷியஸ் நாடுகளின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் மற்றும் பிரதிநிதிகளுடன் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா ஜெனீவாவில் சந்தித்து பேசினார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், டிஜிட்டல் சுகாதாரம், மருந்து உற்பத்தி, உலகளாவிய சுகாதார மேம்பாடு ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து தாம் அவர்களுடன் விவாதித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பு புதுமை கண்டுபிடிப்பு, சுகாதாரத்துறையில் திறன் மேம்பாடு ஆகியவற்றில் இந்தியாவுடனான கூட்டாண்மை மேலும் வலுப்படுத்தியிருப்பதாக திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். கோடைகால பயிர் சாகுபடி கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தை ஒப்பிடும்போது சராசரியாக 3.07% அதிகரித்துள்ளது. இதுகுறித்து மத்திய வேளாண் அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பருப்பு வகைகள் 24.97 ஹெக்டேர் பரப்பளவிற்கும், சிறுதானியங்கள் 16.1 ஹெக்டேர் பரப்பளவிற்கும் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. அனைத்து பயிர்களும் நடப்பாண்டில் இதுவரை 83.08 ஹெக்டேர் அளவிற்கு சாகுபடி செய்யப்பட்டுள்ளதாக வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
6: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு

0: நூற்று 25 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட நீதிபதிகள் விசாரணை குழு தமது அறிக்கையை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவிடம் சமர்ப்பித்துள்ளது. நீதிபதி விசாரணை குழு தலைவரும் உச்சநீதிமன்ற நீதிபதியுமான அரவிந்த்குமார், மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சந்திரசேகர், கர்நாடக உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் திரு பி வி ஆச்சாரியா ஆகியோர் இந்த அறிக்கையை சமர்ப்பித்தனர். இந்த அறிக்கை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்திய குடிமைப்பணி முதல்நிலை தேர்வுக்கு பின் விடைக்குறிப்பு வெளியிடப்படும் என்று மத்திய குடிமைப்பணியாளர் தேர்வாணைய தலைவர் டாக்டர் விஜயகுமார் அறிவித்துள்ளார். தேர்வில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் முதல் முறையாக நடப்பாண்டு முதல்நிலை தேர்வு முடிந்தவுடன் தற்காலிக விடைக்குறிப்பு வெளியிடப்பட இருப்பதாக அவர் கூறியுள்ளார். இது தொடர்பாக முறையீடுகள் ஏதேனும் இருப்பின் இம்மாதம் 31 தேதி வரை மத்திய குடிமைப்பணியாளர் தேர்வாணைய இணையதளத்தில் முறையிடலாம் என்றும் தெரிவித்துள்ளார். சண்டிகரில் பெட்ரோல் மற்றும் டீசல் வாங்குவதற்கு உச்சவரம்பு விதிக்கப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் பரவும் தகவல் தவறானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் தெளிவுபடுத்தியுள்ளது. சண்டிகரில் பெட்ரோல் மற்றும் டீசல் போதுமான அளவு கையிருப்பு இருப்பதாகவும் எரிபொருள் விற்பனையில் எந்த கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படவில்லை என்றும் சண்டிகர் நிர்வாகம் தெரிவித்துள்ளதாக பத்திரிகை தகவல் அலுவலகம் கூறியுள்ளது. காங்கோ நாட்டில் எபோலா வைரஸால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 118 அதிகரித்துள்ளது. இடூரி மற்றும் வடக்கு கிவு மாகாணங்களில் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. சுமார் 300 பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. காங்கோ நாட்டின் அண்டை நாடான யுகாண்டாவில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக ஒருவர் உயிரிழந்துள்ளார். மற்றொருவரை தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நோய் பரவலை கட்டுப்படுத்தும் முயற்சியாக நிபுணர் குழுவை உலக சுகாதார அமைப்பு காங்கோ நாட்டிற்கு அனுப்பப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கம்போடியாவில் அதிக சம்பளத்திற்கு வேலை வாங்கி தருவதாக பொய் வாக்குறுதிகளை அளித்து பணம் பெற்று மோசடி செய்ததாக தமிழகத்தில் மதுரையைச் சேர்ந்த ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பத்தூரைச் சேர்ந்த பாதிக்கப்பட்ட ஒருவர் அளித்த புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 3 அவர் இந்த மோசடியில் ஈடுபட்டதும் 100 மேற்பட்ட இளைஞர்களை சட்டவிரோதமாக கம்போடியாவிற்கு அனுப்பி வைத்ததும் காவல்துறை விசாரணையில் தெரியவந்தது. பின்னர் இந்த இளைஞர்கள் கம்போடியாவில் சைபர் குற்றத்தில் ஈடுபடும் கும்பலிடம் சேர்க்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட நபர் சென்னையில் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய பிரதேசம் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் இன்று கடும் வெப்பம் நிலவக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப், ராஜஸ்தான், தெலங்கானா ஆகிய பகுதிகளிலும் வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்று கூறியுள்ளது. நாட்டின் வடமேற்கு பகுதியில் அடுத்த 3 அதிகபட்ச வெப்பநிலை 2-3 செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே அந்தமான் நிக்கோபார் தீவுகள், கேரளம், தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது. ஆந்திரப்பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், ஜார்க்கண்ட், கர்நாடகா, கேரளம் ஆகிய பகுதிகளில் இடியுடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாட்டில் எபோலா வைரஸ் பாதிப்பு ஏதுமில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த வைரஸ் தொடர்பான பாதிப்பு இல்லை எனினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கண்காணிப்பு மற்றும் தயார்நிலை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக சுகாதார அமைப்பு எபோலா வைரஸ் தொடர்பாக பொது சுகாதார அவசர நிலையை அறிவித்ததை தொடர்ந்து மத்திய அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாக கூறப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ள காங்கோ மற்றும் யுகாண்டாவிலிருந்து வரும் பயணிகள் கண்காணிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து பொதுமக்களும் ஊடகங்களும் அச்சமடையவோ அல்லது தவறான தகவல்களை பரப்பவோ வேண்டாம் என்று சுகாதார அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாட்டின் பொது சுகாதார அமைப்பு எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்ள தயார் நிலையில் இருப்பதாக அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. சுகாதார அமைச்சகம் மற்றும் உலக சுகாதார அமைப்பு வெளியிடும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை கடைபிடிக்குமாறும் மக்களை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 18 ஹாக்கி போட்டியின் 3 ஆட்டத்தில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியின் கேத்தன்ஸ் குஷ்வாகா 2 ஆகாஷ் தீப், ஷாருக் அலி, ரோமித் பால், அன்ஷ் பகுத்ரா ஆகியோர் தலா 1 அடித்தனர்.

0: தனர். நான்கு போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டிகள் வென்று சம நிலையில் உள்ளன. நான்காவது மற்றும் இறுதிப் போட்டி நாளை நடைபெறவுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சென்னையில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 180 ரன் எடுத்தது. பின்னர் களமிறங்கிய ஹைதராபாத் 19 ஓவரில் 5 விக்கெட்களை இழந்து இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இத்தாலியில் அந்நாட்டு பிரதமர் ஜார்ஜியோ மெலோனியுடன் இன்று இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். அணு ஆயுத அச்சுறுத்தலுக்கு இந்தியா அடிபணியாது என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட நீதிபதிகள் விசாரணைக் குழு தமது அறிக்கையை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவிடம் சமர்ப்பித்துள்ளது. காங்கோ நாட்டில் எபோலா வைரஸால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 118 அதிகரித்துள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டியின் 3வது ஆட்டத்தில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. ஆகாஷவாணி சென்னை மதியலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புத்தம்புது காலை. புத்தம்புது காலையில் இனி
2: ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
3: இப்போ எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்குமே நம்ம சொல்றோம், தாய்ப்பால் ரொம்ப முக்கியம், குழந்தைக்கு தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும் அப்படிங்கும்போது, சில சமயம் தாய்ப்பால் கம்மியா இருந்தாலோ இல்ல பேபி வந்து சில பேபிஸ் குறை மாசமா வெயிட் கம்மியா பறக்கலாம், அப்ப அதுங்களுக்கு வந்து ஜாஸ்தி கொஞ்சம் வித் ஃபீடிங் தேவைப்படலாம். ரொம்ப இப்ப 4 கிலோ 4.5 கிலோ குழந்தைனாலும் அதுக்கு வேண்டிய தாய்ப்பால் அதிகமா இருக்கலாம். ஸோ ஒன்னா தாய்ப்பால் கசியறது வந்து குறைஞ்சு கம்மியா இருக்கலாம், இல்ல என்ன தாய்ப்பால் உற்பத்தி ஆறுதோ அது அந்த குழந்தைக்கு தேவைக்கு வேண்டியபடியா இல்லாம இருக்கலாம். சோ இது வந்து இதை எப்படி இம்ப்ரூவ் பண்றதுங்கிறது பாப்போம். அப்படின்னா மதருக்கு வந்து காமனஸ்ட் திங் நிறைய ஃப்ளூயிட்ஸ், சோ தண்ணி, பால், ஜூஸ். ஏன்னா சில பேர் வந்து குழந்தை பிறந்த அப்புறம் தண்ணியே கொடுக்க மாட்டாங்க மதருக்கு, இது கம்மியா தண்ணி குடு. ஏன்னா தாய்ப்பால் சுரக்கிறதுங்கிறது வந்து நிறைய வாட்டரும் அதுல இருக்கு. சோ ஹைட்ரேஷன் சொல்றோம், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சில விதமான ஃபுட்ஸ், மதர் நல்ல புரோட்டீன் சாப்பிடணும். சோ மதரோட டயட்டு, மதரோட ஹைட்ரேஷன், இதெல்லாம் நாங்க, அண்ட் ஒரு ரிலாக்ஸ்ட் என்வாயர்மெண்ட். ஒரு டென்ஷன் இருந்தாலோ, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷனா இருந்தா மதருக்கு வந்து தாய்ப்பால் குறையலாம். சோ அவளுக்கு இல்ல பால் இல்ல பால் இல்லன்னு சொல்றதே ஒரு அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிடும். அதனால அதுக்கு கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுத்து ரிலாக்ஸ் பண்ணி, பரவாயில்ல உங்களுக்கு கூடிய மட்டும் கொடுங்க, ஒருவேளை கொடுக்க முடியல இல்ல தாய்ப்பால் பத்தலன்னா எக்ஸ்ட்ரா அந்த டாப் ஃபீட்னு சொல்லுவோம். வேற பால் கொடுக்கறதில்ல, ஃபார்முலாவோ கொடுக்கறதில்ல தப்பு கிடையாது, ஆனா அது தேவைங்கறத ஒரு டாக்டரோ பீடியாட்ரிஷியனோ டிசைட் பண்ணு. அதே மாதிரி சில மதர்ஸ்க்கு தாய்ப்பால் கொடுக்க முடியாது, பால் இருக்கும் ஆனா அவங்க எடுத்துக்கிற மருந்துகள்னால வேற ஏதாவது ஒரு ப்ராப்ளம்காக அவங்க மெடிக்கேஷன் சிலது எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி மெடிக்கேஷன் எடுக்கிறதுனால பேபிக்கு ஃபீடிங் நம்ம வேண்டான்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சுச்சுவேஷன்லயும் ஆல்டர்னேட் ஃபீட் அட்வைஸ் பண்றது உண்டு. ஆனா குழந்தைய அவங்க பக்கத்துல வச்சுட்டு ஹக் பண்ணிட்டு அதனால பாண்டிங் வந்து கம்மி ஆகாது. சோ இதெல்லாம் நம்ம எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணினாக்க தென் அவங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ் குறையும். ஜென்ரலா எவ்வளோ மினிமம் சொல்றது வந்து 6 மாசம், மினிமம் 6 மாசத்துக்கு தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கறது நல்லது. எந்த அடிஷ்னல் ஃபீடிங் கொடுக்கறது எல்லாமே 6 மாசத்துக்கு அப்புறம் தான் அட்வைஸ் பண்றது. 1 வருஷம் வரைக்கும் தாராளமா ஃபீட் பண்ணலாம். சில பேர் வந்து அதுக்கு மேலேயும் ஃபீட் பண்ணுவாங்க. ஸோ 1.5 வயசு கொடுக்கலாம். ரொம்ப 2 வயசுக்கு மேல தாய்ப்பாலோட உணவு, அதுலேருந்து வர உணவு சத்து குறைஞ்சிடும். ரெண்டாவது, ஐ மீன் 6 மாசத்துக்கு மேலேயே கூட குழந்தைக்கு மற்ற உணவுகள் தேவை, நம்ம இதை மட்டும் கொடுக்க முடியாது. ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணி 1.5 வருஷம் வரைக்கும் டெஃபினட்டா அடிஷ்னலா தாய்ப்பால் கொடுக்கலாம். இந்த சிச்சுவேஷன்ல என்ன பேலன்ஸ் பண்ணணும்னா, எப்படி வந்து நம்ம அந்த வீனிங்னு சொல்லுவோம், தாய்ப்பால் கொடுக்கறத எப்படி ஸ்லோவா நிறுத்துறது, திடீர் திடீர்னு

0: நம்ம நிறுத்த முடியாது. ரொம்ப குழந்தைக்கு தெரிஞ்சு 2 வயசு எல்லாம் ஆச்சுன்னா சம்டைம்ஸ் அவங்க தெரிஞ்சு விடுறது மதர் ஸ்ட்ரகிள். சோ கொடுக்க கூடாதுன்னு கிடையாது, பட் அந்த டைம்ல வந்து நிறுத்துறது கொஞ்சம் கஷ்டமாகலாம். சோ 6 மாசம் வரைக்கும் டெஃபினட்டா யாருக்கெல்லாம் முடியறதோ எக்ஸ்க்ளூசிவா பிரெஸ்ட் ஃபீட் பண்ணணும். 1 இயர் வரைக்கும் கொடுக்கறது நல்லது. 1 to 2 இயர்ஸ் வர கொடுக்க முடிஞ்சவங்கள் கொடுக்கலாம்.
1: இதுவரை மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.

0: நேரம் 7:30. புத்தம் புது காலையில் இனி இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்கள்.
1: நாட்டில் நல்லவங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கிறதுனால தாங்க மழையே பெய்யுது அப்படின்னு சொல்றது உண்டு. நல்லார் ஒருவர் உளரில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. சில சமயம் ரொம்ப பேர் திடீர்னு நல்லவங்களாகிடுவாங்க போல இருக்கு. அதனால தான் விடாமல் பேய் மழையாக கொட்டி தீர்த்துடுது. எல்லாரும் நல்லவங்களாகிட்டா உலகமே தாங்காது போல இருக்கே. அப்பப்போ ஒருத்தர் ரெண்டு பேர் நல்லவங்களாகணும், அப்போ தான் சீராக மழை பெய்யும். மாதத்துக்கு 3 பேர் நல்லவங்களானா மாதம் 3 மாதிரி பொழியும். இதெல்லாம் வேடிக்கை பேச்சு. இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஒரு கும்பலில் நல்லவன் யார் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கு ஒரு வேடிக்கை கதை உண்டு. என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு அவங்க பாட்டியம்மா சொன்ன கதையாக அது. அது என்ன கதைன்னா, ஒரு ஊரில் ஒரு சமயம் பலமான மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டு தான். இடி மின்னல் ரொம்ப கடுமையாக இருந்திருக்குது. ஆரம்பித்த மழை வர வர கடுமையாகிட்டு இருக்குதே தவிர நிற்கிற பாடாக தெரியல. ஊர் ஜனங்கள்லாம் பார்த்தாங்க, இதுக்கு மேலேயும் வீட்டு ஊரில் இருந்தால் ஆபத்துங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா வீடெல்லாம் இடிஞ்சு விழுந்துருமோங்கிற பயம். உடனே எல்லாரும் புறப்பட்டு ஊருக்கு பொதுவாக இருந்த ஒரு மண்டபத்தில் போய் தங்கிக்கிட்டாங்க. மின்னல் கடுமையாக இருந்தது, இடி எந்த நேரத்துலையும் விழலாம்ங்கிற நிலைமை, எப்போ விழலாம்னு பார்த்துக்கிட்டு இருக்குது. அந்த மண்டபத்தில் இருந்த ஜனங்கள் மனசுக்குள்ளே ஒரு பயம். நம்ம கூட்டத்தில் யாராவது ஒரு கெட்டவன் பாவம் பண்ணவன் இருந்தால் கூட இடி வந்து இந்த மண்டபத்தில் விழுந்துடும், அது எல்லாருக்கும் ஆபத்து அப்படின்னு நினச்சாங்க. சரி, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு பெரியவர் இருந்தார். அவர் ஒரு யோசனை சொன்னார். இதை பாருங்கள், அதுக்கு ஒரு வழி இருக்குது. அதோ எதிர்த்தாப்பில் கொஞ்சம் தூரத்தில் ஒரு உயரமாக மரம் ஒன்று இருக்குது பாருங்கள். பொதுவாக இடி வந்து சுலபமாக விழறது அது மாதிரி உயரமான மரத்தில் தான். நம்ம கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தராக போய் அந்த மரத்தை தொட்டு விட்டு திரும்பி வந்துடணும். நம்மளில் பாவம் பண்ணவன் யாரோ அவன் அந்த மரத்தை தொடுற சமயத்தில் இடி விழுந்துடும், அவன் மட்டும் போயிடுவான், மண்டபத்தில் இருக்கிற நாமெல்லாம் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு ஐடியா கொடுத்தார் அந்த பெரியவர். இது நல்ல யோசனையாக பட்டது, எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தராக போய் அந்த மரத்தை தொட்டு விட்டு திரும்பி வந்தாங்க. இடி எதுவும் விழலை. இன்னமும் பாவம் பண்ண ஆசாமி அதை போய் தொடலை போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தராக போகிறாங்க, எல்லாரும் போய் தொட்டு விட்டு வந்தாச்சு. இன்னும் ஒரே ஒரு ஆசாமி தான் பாக்கி. கடைசியாக இருந்த அந்த ஆள் பயந்துட்டான். இது வரைக்கும் இடி விழலைன்னா இப்போ என்ன அர்த்தம்? இப்போ நாம தான் பாக்கி, நாம தான் தப்பு பண்ண ஆள் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டான். அதனால் துணிச்சலாக போய் தொடுறதுக்கு பயந்தான், தயங்கிக்கிட்டே இருந்தான். இருந்தாலும் மற்றவங்கள்லாம் சும்மா இருப்பாங்களா, கட்டாயப்படுத்தி கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறையா அவனை தள்ளி விட்டாங்க போய் தொட்டுட்டு வாடான்னு. அவன் நடுங்கிக்கிட்டே போய் அந்த மரத்தை தொட்டான். அதே வினாடி ஒரு பயங்கரமான மின்னல் இடி இடி விழுந்துட்டுது. எங்கே விழுந்தது தெரியுமா? அந்த ஆள் மேலே இல்லை, மண்டபத்தில் விழுந்தது. மண்டபத்தில் இருந்தவங்க பூரா காலி, அந்த ஒரு ஆள் மட்டும் பொழைச்சிக்கிட்டான். இந்த ஒரு ஆளை காப்பாற்றுறதுக்காக தான் இடி வந்து மண்டபத்தில் விழாமல் இருந்திருக்குது. இதுதான் கதை. அதனால் நல்லவங்க எப்படியும் தப்பிச்சுக்குவாங்க அப்படிங்கிறது ஒரு நீதி. ஒருத்தன் அப்படி தான் தெருவில் நடந்து போய்கிட்டு இருந்தான், ரொம்ப நல்லவன். எதிரில் ஒருத்தன் சைக்கிளில் வந்துக்கிட்டு இருந்தான், அதில் மோதி இவன் கீழே விழுந்துட்டான். சைக்கிள்காரன் உடனே இறங்கி இவனை தூக்கி விட்டான். இவன் எழுந்திரிச்சு அவனை முறைச்சி பார்த்தான். அப்படி பார்க்காதீங்க சார், நீங்கள் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கீங்க, அதுதான் இப்போ வந்து சைக்கிளில் மோதிக்கிட்டீங்க அப்படின்ருக்கான். என்ன அப்படி சொல்கிறேன்னா, நான் இவன் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் லாரி ஓட்டிட்டு வந்தேன், அப்போ நீங்கள் எதிரில் வந்திருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு அவன்.
0: இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்கள்.
2: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
3: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள். மேலும் கடுமையான இயக்கத்தை

0: பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு ஒரு சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
1: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
0: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
1: 9499933239, 8667672292.
0: மின்னஞ்சல் முகவரி SPECIALSCHOOL NIRVAGAM@gmail.com.
1: ஸ்பெஷல் ஸ்கூல் நிர்வாகம் @gmail.com.
2: வீடியோவை லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
3: மாட்டிக்கிட்டீங்க.
4: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ், திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பர தாரத் நிகழ்ச்சி கேட்கலாம்.
7: நேரம் 7:36. புத்தம் புது காலையில் இனி திரைகாலம் கேட்கலாம். மின்னலை திரைப்படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரா டிம்மி பாடியுள்ள பாடல்

0: நேரம் 7:45 புத்தம் புது காலையில் இனி கேட்கலாம். நகர்வலம்.
1: நெகிழியை தவிர்ப்போம், ஆரோக்கியமான வாழ்வை வரவேற்போம்.
2: இந்த மாத செய்தித்தாள்களில் ஒரு செய்தியை அனைவரும் படித்திருப்போம். நாம் பயன்படுத்தும் வாட்டர் கேன்களை அதிகபட்சமாக 20-30 முறைக்கு மேல் பயன்படுத்தக்கூடாது என்று. அப்படி என்றால் அதில் எவ்வளவு ஆபத்து அடங்கியிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நெகிழி என்பது எளிதில் மட்காத ஒரு வேதிப்பொருள். நாம் ஒரு முறை பயன்படுத்திவிட்டு எரியும் ஒரு நெகிழிப்பை மண்ணில் மக்குவதற்கு சுமார் 400-500 ஆண்டுகள் வரை ஆகும். இயற்கையோடு இணைந்து வாழ்வதே இனிமையான வாழ்வு. ஆனால் இன்றைய நவீன உலகில் மனிதன் இயற்கைக்கு எதிராக உருவாக்கிய ஒரு மிகப்பெரிய சவால் நெகிழியாகும். மலிவானது என்றும் எளிமையானது என்றும் நாம் அன்றாட வாழ்வில் ஊடுருவிய ஒரு அரக்கன் இந்த நெகிழியாகும். இன்று ஒட்டுமொத்த பூமியையும் அச்சுறுத்தும் ஒரு சாபக்கேடாக மாறிவிட்டது. நெகிழியை தவிர்த்து ஆரோக்கியமான மற்றும் பசுமையான எதிர்காலத்தை உருவாக்குதல் காலத்தின் கட்டாயமாகும். மண்ணில் புதைக்கப்படும் நெகிழிப்பைகள் மழை நீரை பூமிக்கு இறங்க விடாமல் தடுக்கின்றன. இதனால் நிலத்தடி நீர் மட்டம் குறைகிறது. ஆறுகள் மற்றும் கடல்களில் கலக்கும் நெகிழி கழிவுகளால் கடல்வாழ் உயிரினங்களை அழிப்பதுடன் நீர் சுழற்சியையும் பாதிக்கின்றது. உணவு கழிவுகளுடன் நெகிழிப்பைகளையும் சேர்த்து உண்ணும் கால்நடைகள் மிக கடுமையான உடல்நல பாதிப்புகளுக்கு உள்ளாகி தங்கள் உயிரையும் இழக்கின்றன. நெகிழியால் மனித ஆரோக்கியத்திற்கு ஏற்படும் ஆபத்துகள். நாம் பயன்படுத்தும் நெகிழி பாட்டில்கள் மற்றும் தட்டுகளில் இருந்து நுண்துகள்கள் நம் உணவிலும் நீரிலும் கலக்கின்றன. இவை மனித உடலுக்கு சென்று ஹார்மோன் குறைபாடுகள் மற்றும் சுவாச பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றன. சூடான உணவுகளை நெகிழிப்பைகளில் அடைப்பதன் மூலம் பிஸ்பெனால் ஏ போன்ற நச்சு பொருட்கள் உணவில் கலந்து புற்றுநோய் போன்ற கொடிய நோய்களுக்கு வழிவகுக்கின்றன. நெகிழி கழிவுகளை எரிப்பதால் வெளிவரும் டயாக்சின் போன்ற நச்சு புகைகள் காற்றை மாசுபடுத்துவதுடன் ஓசோன் படலத்தையும் பாதிக்கின்றன. மாற்றம் என்பது விவேகானந்தர் சொல்வது போல உன்னிடமிருந்து தொடங்கு என்ற வார்த்தைக்கு ஏற்ப நம்மிடமிருந்து தொடங்க வேண்டும். நெகிழியை தவிர்க்க நாம் சில எளிய வாழ்வியல் மாற்றங்களை கையாண்டால் இதை விரைவில் நம்மிடமிருந்து அப்புறப்படுத்திவிட முடியும். கடைக்கு செல்லும் போது எப்போதும் ஒரு கைப்பை அல்லது துணிப்பையை எடுத்துச் செல்வதை வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும். நெகிழி பாட்டில்களுக்கு பதிலாக செம்பு அல்லது துருபிடிக்காத எஃகு பாட்டில்களை பயன்படுத்தலாம். விருந்துகளில் நெகிழி தட்டுகளுக்கு பதிலாக பாரம்பரியமான வாழை இலைகள் அல்லது மந்தார இலைகளை பயன்படுத்தலாம். மூங்கில் துளக்கிகள் மற்றும் சணல் பைகளை பயன்படுத்தலாம். தமிழக அரசு மீண்டும் மஞ்சள் பை போன்ற சிறப்பு திட்டங்கள் மூலம் நெகிழி ஒழிப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறது. ஒரு முறை மட்டும் பயன்படுத்தப்படும் நெகிழிகளுக்கு தடையும் விதிக்கப்பட்டுள்ளது. இருந்தாலும் அரசாங்கத்தின் சட்டம் மட்டுமே இதை ஒழிக்கப் போதாது, மக்களின் ஒத்துழைப்பும் இதில் மிக முக்கியமானதாகும். ஒவ்வொரு வீடும் நெகிழி இல்லாத வீடாக மாறினால் மட்டுமே நாடு தூய்மையாகும். சுத்தம் சோறு போடும் என்பார்கள். அந்த சுத்தம் நம்மை சுற்றியுள்ள சுற்றுப்புறத்திலிருந்து தொடங்குகிறது. பிளாஸ்டிக் இல்லாத உலகம் என்பது வெறும் கனவாக இருக்கக்கூடாது, அதை நிஜமாக்க வேண்டும். வரும் தலைமுறைக்கு நாம் விட்டு செல்ல வேண்டியது சொத்துக்களை மட்டுமல்ல, தூய்மையான காற்றையும் வளமான மண்ணையும் தான் என்பதை நாம் மறக்கக்கூடாது. ஆகவே இன்று முதல் நாம் அனைவரும் ஒரு உறுதிமொழி ஏற்போம்.

0: கீழியை தவிர்ப்போம், நிலத்தை காப்போம், ஆரோக்கியமான வாழ்வை வரவேற்போம் என்று.
1: நெகிழியை தவிர்ப்போம், ஆரோக்கியமான வாழ்வை வரவேற்போம். எழுதியவர் கே மந்திரமூர்த்தி, வாசித்தவர் விஜய்.
2: சென்று வந்தோம் நகர்வலம்.
3: ஹே சீதா, ரெடி ஆயிட்டியா? கடைக்கு போவோமா?
4: நான் ரெடி, கிளம்புவோமா?
3: இரு இரு, நீ பாட்டுக்கு வர. பை இல்ல, பேகும் எதுவும் எடுத்துக்கல.
4: அதெல்லாம் கடையில ஏதாச்சும் பிளாஸ்டிக் கவர் குடுப்பாங்க, அதுல போட்டுக்கலாம். வா, போகலாம்.
3: உன் போன எடுத்துக்கிட்டியா சீதா?
4: எடுத்துக்கிட்டே சந்தியா.
3: 100 to 150 grams எடை இருக்கிற போன மறக்காம எடுத்துக்கிட்ட. ஆனா 10 to 20 grams இருக்கிற ஒரு கிளாத் பேக் பைய எதுவுமே எடுத்துக்க வேணாம்னு சொல்ற?
4: இப்ப என்னதான் சொல்ற சந்தியா?
3: எப்படி கடைகளுக்கு கிளம்புறப்போ மறக்காம உன் போனை எடுத்துக்கிறியோ, அது மாதிரி ஒரு கிளாத் பேகோ இல்ல துணிப்பையோ எடுத்து வச்சுக்கிற

0: பத்துல இருந்து 20 கிராம் இருக்கிற ஒரு கிளாத் பேக் பைய எதுவுமே எடுத்துக்க வேணாம்னு சொல்ற?
1: இப்ப என்னதான் சொல்ற சந்தியா?
0: எப்படி கடைகளுக்கு கிளம்புறப்போ மறக்காம உன் போனை எடுத்துக்கிறியோ, அது மாதிரி ஒரு கிளாத் பேகோ இல்ல துணிப்பையோ எடுத்து வச்சுக்கிறது வழக்கமா மாத்திக்கும் சீதா. நம்ம பொறுப்பில்லாத தனத்தினாலும் சோம்பேறி தனத்தினாலையும் தான் பிளாஸ்டிக் வேஸ்ட் அதிகமாயிட்டே இருக்கு. இதனால நம்ம சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது. இதோட மட்டும் இல்லாம இப்போ நிறைய கடைகள்ல துணிப்பைய நம்மளையே எடுத்துட்டு வர சொல்றாங்க.
1: நீ சொல்றதும் சரிதான்.
0: நாம இருக்கிற சுற்றுச்சூழல நல்லா வச்சுக்க வேண்டியது நம்ம கடமை தானே சீதா. பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
2: கபில் கபிலன், ரக்ஷிதா சுரேஷ் ஆகியோர் பாடியுள்ள பாடல் அமரன் திரைப்படத்திற்காக.

0: போட்டுருவேன்.
1: அதே சமயத்துல முள்ளு செடியா இருந்தா எரிச்சுதான் ஆகணும். அந்த அளவுக்கு அதுல இருந்து வெப்பம் இருக்காது. அந்த சாம்பலையும் இந்த குழியிலேயே போட்டுடு. இயற்கை உரமும் கிடைச்சிரும், நல்ல தரமான காய்கனியும் நமக்கு கிடைக்கும்.
0: அக்கா இன்னொன்னு யோசிச்சேன், மரத்தை வளர்க்கறதுனால கோடை காலத்துல குளிர்ச்சியான காத்து நமக்கு மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கும் இல்லையா?
1: அது இல்லாம செல்வா, நீ செய்யறது மட்டும் இல்லாம உன்னோட கல்லூரியில படிக்கிற பசங்களுக்கும் சொல்லி கொடு, அவங்களும் அவங்கவுங்க வீட்டுல செய்வாங்கல்ல.
0: கண்டிப்பா சொல்லிட்டா போச்சு. இந்த கல்வியும் ரொம்ப முக்கியம் தானே அக்கா.
2: மரம் வளர்த்து மழை பெருக்கி நிலத்தடி நீரை காப்போம்.
3: புது காலையில் தொடர்ந்து மடல் மாணிக்கம் கூறும் கருத்துக்களை கேட்கலாமா?

0: என்ன செல்வா, போன மாசம் மரத்தெல்லாம் வெட்டிட்டு இருந்த, இப்ப பார்த்தா நிறைய மரக்கன்றுகள் நட்டு வச்சிருக்க. அதுவும் தோட்டத்துக்கு நடுவுல இலை தழையெல்லாம் அக்கம் பக்கம் வீட்டுல கொட்டாத மாதிரி.
1: ஆமா அக்கா, மரத்தை வெட்டினதால கொஞ்சம் மனசு சங்கடமா தான் இருந்துச்சு.
0: அது சரி செல்வா, நான் போன தடவை சொன்ன மாதிரி இலை தழை மத்த காய்கறி பழத்தோள்கள் எல்லாத்தையும் கொட்டுற மாதிரி குழி அமைச்சியா?
1: அதோ பாருங்க, தோட்டத்து கடைசியில 4 அடிக்கு குழிய வெட்டி அதுல இலை தழையெல்லாம் கொட்டி 100 நாட்கள் ஆன உடனே இயற்கை உரம் ஆயிடும். அதை எடுத்து இந்த மரக்கன்றுகளுக்கு

0: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
1: அன்புள்ளம் கொண்ட மூர்த்தியா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். எல்லாரும் கடுமையா உழைக்கிறோம். எதற்கு? எல்லாம் இந்த ஒரு சான் வயிற்றுக்கு தான் சொன்னா ஏத்துக்க மாட்டோம். காரணம், நமக்கு அப்புறம் நமது சந்ததியினருக்குன்னு சொத்து சேர்க்கிறோம். பணம் பணம்னு ஆளா பறக்கிறோம். பணம் என்ன மரத்திலேயே காய்க்குது? இது எல்லாரும் கேட்கிற கேள்வி. இந்த கேள்விக்கு இனிமே இல்லைன்னு பதில் சொல்ல வேண்டாம். ஏன்னா பணம் மரத்துல காய்க்கிற அளவுக்கு வந்துருச்சு. அப்படியாப்பட்ட மரங்கள்லாம் இப்போ பரிந்துரைகள்ல இருக்கு. மரம் வளர்ப்பு ஒரு தொழிலா? மரம் வளர்த்தால் மாங்காய் கிடைக்கும், தேங்காய் கிடைக்கும், காசு கிடைக்குமா? கிடைக்கும்னு பீகார் மாநிலம் பகல்பூர் மாவட்டம் தர்காரா கிராம மக்கள் சொல்றாங்க. அதாவது, பிறக்கும் குழந்தை பெண்ணாக இருந்தால் குறைஞ்சது 10 மாங்கன்றுகளை நடறது அங்க பழக்கம். எப்போதிலிருந்து இந்த பழக்கம் அங்க பின்பற்றப்பட்டு வருதுன்னு யாருக்கும் தெரியல. ஆனா இத ஒரு சடங்காவே அங்க செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. இதனால் என்ன லாபம்? வேலூர் மூர்த்தி ஐயா, மரம் வளர்ப்பினால் என்ன லாபம்? அதுவும் மாமரம். மாங்காய் மாம்பழம் கிடைக்குது. மாமரம் மர மதிப்புடைய மரம். நிறைய மர சாமான்கள் செய்யலாம். மரங்கள் இருக்கிறதுனால சுற்றுப்புற சூழல் பாதுகாக்கப்படுது. தர்காரா கிராமத்துல வசிக்கக்கூடிய ஒரு சின்ன விவசாயி சுபாஷ் சிங், 20 வருடங்களுக்கு முன்னால இவருக்கு ஒரு மகள் பிறந்திருக்கிறார். நிகா குமாரின்னு பேர் வச்சிட்டு ஒரு 10 மாங்கன்றுகளை அந்த ஊர் வழக்கப்படி நட்டிருக்கிறார். இந்த 20 வருடத்துல சுபாஷ் சிங் மகள் திருமணத்துக்கு பணம் சேர்க்கணுமே, செலவுக்கு என்ன செய்யறதுன்னு அவர் கவலைப்பட்டதே கிடையாதான். அவருடைய மகள் வளரும் போதே அந்த மாங்கன்றுகளும் நல்லா வளர்ந்திருக்கு. 3 வருஷத்துல காய்க்கவும் தொடங்கிடுச்சு அந்த மாமரங்கள். மாம்பழங்களை சந்தையில விற்க ஆரம்பிச்சிட்டார். இத்தனை ஆண்டுகள் அந்த மரங்கள் கொடுத்த வருமானம் அவருடைய மகளின் திருமண செலவை விட அதிகம். இந்த மாங்கன்றுகளை நடும் ஒரு வழக்கத்துல எவ்வளவு பெரிய பொருளாதார ரகசியம் அடங்கியிருக்கு பாத்தீங்களா? மாமரத்தினால இவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியுமான்னு ஒரு கேள்வி உங்க மனசுல எழலாம். தோட்டக்கலைத்துறை நிபுணர்களை கேட்டா விரிவா விளக்கமா சொல்லுவாங்க. மாமரங்கள் ஏன்? ஒரு சில பழமரங்கள் சாகுபடி செய்வதன் மூலமா கிடைக்கும் வருமானம் அதிகம்தான். இத உணவு தானியங்கள் விதைத்த விவசாய அன்பர்கள்லாம் இப்போ தோப்பு பழமரங்களுக்கு மாறி இருப்பதன் மூலமா நாம தெரிஞ்சுக்கலாம்.
2: மூர்த்தி ஐயா, பகல்பூர் மாவட்டம் தர்காரா கிராமத்துல ஆயிரக்கணக்கில் மாமரங்கள் லிச்சி மரங்கள்லாம் இருப்பது ஒரு பெரிய உதாரணம். இதே போல நம்மூர்லயும் நிறைய மரப்பிரியர்கள் உருவாகிட்டாங்க. புதுக்கோட்டை மாவட்டத்துல சேந்தங்குடி தங்கசாமி, நெடுவாசல் ராமநாதன், புதுக்கோட்டை GS தனபதி, தஞ்சாவூர் மாவட்டம் வல்லம்பக்கத்துல சதாசிவம்னு நிறைய லட்சாதிபதிகளை கோடீஸ்வரர்களை நாம உதாரணமா சொல்லலாம். மண்ணை நம்பி மரத்தை நம்பி இவர்கள்லாம் இருக்கிறாங்க. குமிழ், முள்ளில்லா மூங்கில், மலவேம்பு, சந்தனம், செஞ்சந்தனம், நெல்லி, புளி, மகோகனி, முந்திரின்னு ஏகப்பட்ட மர வகைகளை தங்களது நிலம் மண்ணுக்கு தக்கபடி சாகுபடி செய்தால் ஒரு கல்லுல பல மாங்காய்கள் அடிக்கலாம். அடிப்போமா? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
0: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.
3: வழங்கியவர் பி சரவணன் அவர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியேவும் கேட்கலாம்.

0: தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். இந்தியா நார்வே இடையே வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் அமலுக்கு வந்தது முதல் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவில் எபோலா வைரஸ் தொடர்பான பாதிப்பு இல்லை எனினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மக்கள் நலன் பயக்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனம், தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் ஆகியவற்றின் பணிகள் குறித்து மாநில வர்த்தகத்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் பிறக்கும் குழந்தைகளின் பிறப்பு சான்றிதழ் பெற்றோரின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு நேரடியாக அனுப்பப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கம்போடியாவில் அதிக சம்பளத்திற்கு வேலை வாங்கி தருவதாக பொய் வாக்குறுதிகளை அளித்து பணம் பெற்று மோசடி செய்ததாக மதுரையைச் சேர்ந்த ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி காவனூர் பகுதியில் விபத்தில் உயிரிழந்த இளைஞரின் உடல் உறுப்புகள் உறவினர் அனுமதியுடன் தானமாக வழங்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே குட்டையில் குளிக்கச் சென்ற பள்ளி மாணவர்கள் இரண்டு பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலைப்பகுதியில் 200 மேற்பட்ட மாணவர்களுக்கு காவல்துறை சார்பில் சைபர் கிரைம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. காங்கோ நாட்டில் பரவியுள்ள எபோலா வைரஸால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 118 அதிகரித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 18 ஹாக்கி போட்டியின் 3 ஆட்டத்தில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் கேரளா 2-1 என்ற கோல் கணக்கில் கோவா அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நேரம் 8:02. ஆகாஷவாணி சென்னை மத்திய அலை 720 kHz, கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேயர்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் கேட்கலாம் திரைகானம். திரைகானத்தில் முதல் பாடலாக தாளம் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் ஷோபா பாடியுள்ள பாடல்

திரைகானம் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் காலை செய்திகள் டெல்லி.

0: Have a nice day.
1: நேரம் 8:30 ஆகாஷவாணி சென்னை மதியலை 720 KHz, கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புத்தம்புது காலை. புத்தம்புது காலையில் இனி திரைக்கானம் கேட்கலாம். தேரே இஷ்குமே திரைப்படத்திற்காக ஏ.ஆர். ரஹ்மான் பாடியுள்ள பாடல்.

0: கம்மி நேரத்துல அதிக லாபம்.
1: ஒரே கிளிக்லயா அற்புதம்
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
5: நேரம் 8:36:35. திரைக்காணத்தில் இனி காந்தி டாக்ஸ் திரைப்படத்திற்காக அமீனா ரஃபீக், ஸ்ரீதர் ரமேஷ் பாடி உள்ள பாடல்.

0: அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:45.
1: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி.
2: முந்தைய தலைமுறை மக்களுக்கு வானொலி பொழுதுபோக்கு என்பதை தாண்டி ஒருவித அந்தஸ்தை பறைசாற்றுவதாகவே இருந்திருக்கிறது. இந்தியா சுதந்திரம் அடைந்த செய்தி முதற்கொண்டு பல்வேறு முக்கிய தகவல்களை அகில இந்திய வானொலி மூலமாகவே அறிந்திருக்கிறார்கள் நம் மக்கள். செய்திகள் மட்டுமல்லாது பக்தி பாடல்கள், நேயர் விருப்பம், உழவர் நல நிகழ்ச்சிகள், திரை இசை பாடல்கள், மருத்துவ நேரம், நாடக ஒளிச்சித்திரம், விளையாட்டு வர்ணனை போன்றவை கேட்டு மகிழ்ந்திருக்கிறார்கள். இன்றும் மகிழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். கம்பீரமான குரல்கள், அழுத்தமான உச்சரிப்பு, இனிமையான குரல்கள் இன்னிசைக்கோர் எடுத்துக்காட்டு. தனது குரல்களையே முகமாக மாற்றிய நிகழ்ச்சி அமைப்பாளர்கள், அறிவிப்பாளர்கள், நாடக கலைஞர்கள் என அகில இந்திய வானொலியில் ஏராளம் ஏராளம். 90 ஆண்டுகளாக தனது சேவையை செய்து வரும் அகில இந்திய வானொலி பற்றிய தருமபுரி மாவட்ட மக்களின் கருத்துக்களை கேட்போம்.
3: வணக்கம், என் பெயர் பிரியா. நான் தருமபுரி மாவட்டம் செம்மாண்டகுப்பம் கிராமத்தில் வசிக்கிறேன். நான் சின்ன வயசுலேருந்தே எஃப்எம் கேட்குறது எனக்கு ஹேபிட்டு. எஃப்எம்ல கேட்குற நியூஸ் எனக்கு உடனுடனே அப்டேட் ஆகிறது. நம்ம உட்காந்து பார்க்க நேரம் இல்லைனாலும் எஃப்எம் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதை நான் டெய்லியுமே பயன்படுத்திக்குவேன். நிறைய பயனுள்ள தகவல்களை வந்து நமக்கு டெய்லியும் சொல்கிறாங்க. காலை 11 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா கேட்டால் சுவைக்கும் அந்த நிகழ்ச்சியில் சமையல் குறிப்பு இதை பற்றிலாம் சொல்லுவாங்க.
4: இப்போது உங்களுக்கு தேவையான அளவு தண்ணீரும் சேர்த்துக்கோங்க. தண்ணீர் 1 டம்ளருக்கு குறைவாக இருந்தாலே போதுமானது. சிக்கன் 1-7 நிமிஷத்துலேயே வெந்துருங்க. தண்ணி நல்லா சுண்டினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் அதை சேர்த்துக்கோங்க. கடைசியாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. நல்ல மணம் தரும், அதே சமயத்தில் சுவையும் தரும். கடைசியாக உப்பு சரியாக இருக்கான்னு சரி பார்த்துக்கோங்க. அவ்வளவு தாங்க, சுவையான சுலபமான சிக்கன் சிந்தாமணி தயார்.
3: அதை கேட்பேன். விவசாய குறிப்பு, மருத்துவ குறிப்புகள் இது எல்லாமே அதன் மூலம் தெரிஞ்சுக்க முடியுது. மின்சார துண்டிக்கப்படுறதா இருந்தாலும் சரி, எல்லா வகை நியூஸுமே இதன் மூலம் நமக்கு தெரிய வருது. எஃப்எம் கேட்கறது எனக்கு என்டர்டைன்மெண்ட்டை தாண்டி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு பயனுள்ளதா இருக்கிறதா நான் கருதுறேன்.
5: வணக்கம், நான் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு தாலுக்கா மல்லாபுரம்ன்ற கிராமத்துல ஆல்வின்ன்ற நபர் பேசுறேன். எனக்கு எஃப்எம் கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அது எப்படின்னா, வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு துமை புத்துணர்ச்சியா கொடுக்கறது வந்து பாடல்கள் கொடுக்கும். பாடல்களையும் தாண்டி தகவல்கள், இந்த வினா விடைகள், மருத்துவ நல குறிப்புகள்.
6: கல்லீரல் நோய் தினம் கொண்டாடப்பட்டது. இதில் ஹெப்படைட்டிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கல்லீரல பாதிப்பு. இந்த பாதிப்பு எப்படி வருதுன்னா கிருமி தொற்றுனால் வருகிறது. இந்த கிருமி தொற்று வழக்கமாக பல காரணங்களால் வந்தாலும் மிக முக்கியமான காரணம் வந்து ஹெப்படைட்டிஸ் பி அப்படிங்கிற வைரஸ். இந்த ஹெப்படைட்டிஸ் பி மற்றும் ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ் அப்படின்னு 2 வைரஸ் வந்து மோசமான வைரஸ்கள். இதனால் கல்லீரல் பாதிப்பு வரும். இதில் ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு ரத்தத்தில் கலந்துக்கக்கூடிய ஒரு வைரஸ் கிருமி. இந்த வைரஸ் கிருமி வந்து மஞ்சக்காமலை உருவாக்கக்கூடிய ஒரு வைரஸ் கிருமி.
5: அதுக்கப்புறம் மெயினாக விவசாயத்துக்கு தேவையான வானிலை அறிக்கை, அதுக்கு தேவையான குறிப்புகள், இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா வந்து இப்போ நம்ம ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி தகவல்கள் நம்ம கேட்டுகிட்டே செய்கிறப்போ அது நம்ம அறியாமல் மைண்டில் ஸ்டோர் ஆகிடும். அப்படின்ற பட்சத்தில் இப்போது எனக்கு மிக யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இந்த வந்து கரண்ட் கட். இப்போது எந்த ஊரில் வந்து கரண்ட் கட் ஆகும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்து இந்த எஃப்எம் மூலிமா எனக்கு வந்து தெரியுங்க. என்ன தான் லோக்கல் சேனல்ஸ் அந்த மாதிரி டிவியே அதை பார்த்துட்டு இருந்தாலும் அதை கவனிச்சிட்டு வேலை செய்ய முடியாது நம்மளால். ஆனால் இதோட என்னோட வேலை செஞ்சுட்டே நமக்கு இதை வந்து கவனிக்கிறப்போ இன்னும் எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சேனல்ஸ் என்னென்னா வினாவிடை, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து இந்த குழந்தைகள் நல்ல சிறப்பு மருத்துவர்கள் வந்து பேசுவார், குழந்தைகளால பற்றி வந்து சொல்லுவாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து 90s பாடல்கள் போடுவாங்க, இந்த மாதிரி பழைய பாடல்கள் கேட்கவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
7: வணக்கம், என்னோட பெயர் பவித்ரா. நான் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதியிலேருந்து பேசுகிறேன். சின்ன வயசுலேருந்து எனக்கும் அதுக்கும் நிறைய தொடர்பு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா சின்ன வயசில் எங்கள் தாத்தா வீட்டில் ஒரு பெரிய ரேடியோ இருக்குது, அதில் நாங்கள் நிறையா பாடல்கள் கேட்டிருக்கோம். அதில் கேட்டுகிட்டே இருக்கும்போது எப்படா நமக்கு பிடிச்ச பாட்டு போடுவாங்கன்னு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அது சின்ன வயசில் நிறையா அந்த மாதிரி நடந்த நினைவுகளை மறக்கவே முடியாது. இப்போவுமே கூட நிறையா தொடர்பு

சொல்லும். நிறைய ரேடியோல பாட்டு கேட்பேன். ஏன் ரேடியோல பாட்டு கேட்பேன்னா, தனியா நம்ம பாட்டு போட்டு கேட்டா அது தனியா ஓடும், ஆனா ரேடியோல கேட்கும்போது ஒரு விதமான யாரும் நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தனிமை போக்குற ஒரு இதாக தான் இந்த ரேடியோ எனக்கு இருந்திருக்கு.

அதுவும் நரம்பு ரெடி பத்தி சொல்லணும்னா நிறைய எனக்கு பயனுள்ளதா இருந்திருக்கு. மருத்துவ குறிப்புகளாகட்டும், ஏன்னா இப்ப எனக்கு குழந்தை வேற பிறந்திருக்கிறதுனால குழந்தைகள் நல மருத்துவம்லாம் பத்தி நிறைய கேட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் சொல்ல முடியாது, விவசாயம் ஆகட்டும் நிறைய தகவல்களை வந்து இந்த ரேடியோ மூலமா நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்ல, நைட்டு தூங்கும்போது அந்த 90s பாடல்களை அந்த மெலோடிஸ் கேட்டுட்டு தூங்குவேன். சில அதை ஆஃப் பண்ணாம அப்படியே தூங்கிடுவேன்.

0: வணக்கம். என்னுடைய பெயர் காசாந்தலிங்கம். நான் மாக்னூர் கிராமத்தைச் சேர்ந்தவன். இளம் வயதிலிருந்து வானொலி கேட்பது என்னுடைய பழக்கமாக உள்ளது. எங்கள் ஊரில் முதல் வானொலி வாங்கிய வீடும் எங்கள் வீடுதான். இந்த வானொலியில் எனக்கு மிகவும் பிடித்த நிகழ்வு சிறுகதை கேட்டல். அந்த சிறுகதை கேட்டல் இன்றளவும் எனக்கும் பயனுள்ளதாகவும் உள்ளது. இந்த சிறுகதையில் ஒரு நீதியும் ஒரு நேர்மையும் நிலைநாட்டியிருக்கும்.
1: நடுவில் எங்கள் அம்மா என்ன செய்வாங்க, ரெண்டு கங்கு எடுத்து வந்து அதில் போட்டுவிடுவாங்க. இப்போ இப்படி வட்டமாக இது பண்ணி நடுவில் ஒரு சின்ன குழி மாதிரி செஞ்சு அதில் அந்த கங்கை போட்டு விட்டுருவாங்க. விடிய காலம் வரைக்கும் இந்த கங்கு கணிஞ்சிக்கிட்டே இருக்கும். என்ன ஆகும்னா அது முழுவதும் ரொம்ப சாம்பலாகிடாது, லேசாக சாம்பலாகவும் லேசாக உமியாகவும் இருக்கும். இதை புற எடுத்து திரும்ப சலிப்பாங்க எங்கள் அம்மா. சளிச்சு முடித்த பிறகு எங்கள் அப்பா வந்து உப்பு சேர்த்தாச்சான்னு கேட்பார். நல்லா கவனிச்சுக்கங்க, சமந்தா கேட்டால் தான் நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. எங்கள் அப்பா கேட்பார், உப்பு சேர்த்தாச்சா? உப்பு சேர்த்த பிறகு இதை ஒரு இதில் போட்டு வச்சுருப்போம். 6 மாதத்துக்கு பல்பொடி தயார். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.
0: செய்திகள், இந்த செய்திகள் கேட்கும் பொழுது நமது நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் நமது கண்முன்னே கொண்டு நிறுத்தும். நேரில் சென்று பார்க்க முடியாத பல நிகழ்வுகளை கூட நம்மளது இந்த வானொலியில் கேட்டு மிக துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். வானிலை அறிக்கைகள், சிறுவயது முதலே இந்த வானிலை அறிக்கைகள் கேட்பதும் விவசாய வேலைகள் செய்வதும் எனது வாடிக்கையாக உள்ளது. இந்த விவசாய வேலைகள் எனக்கு மிகவும் பயனுள்ளதாகவும், இந்த விவசாயம் செய்யும் பொழுது விதைகளை எப்படி நேர்த்தி செய்வது, அடுத்து விதைகளை எப்படி நாற்று விடுதல், எப்படி நாற்றுகளை பிடுங்கி பயிரிடுதல், எப்படி நடவு செய்தல், முற்றிய கதிர்களை எப்படி அறுத்தல், அடித்தல் மற்றும் காயவர்

0: அளித்தல் பதனிடுதல் போன்ற நிகழ்வுகள் எனக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் இந்த வானொலி எனக்கு உள்ளது. மழலை மொழி நிகழ்வுகள், இந்த மழலை மொழி நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது நமது குழந்தைகளாகிய அவர்களுடைய இனிமையான குரல்களை கேட்டு பல நாட்கள் நான் மகிழ்ந்துள்ளேன்.
1: ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி திப்பம்பட்டி பள்ளி குழந்தை பி சமர்விழி. வணக்கம் சமர்விழி.
2: வணக்கம்
1: சமர்விழி, எப்படி இருக்கீங்க? நல்லா அழகா வந்திருக்கீங்க. சரி, எங்க இருக்குது இந்த திப்பம்பட்டி சொல்லுங்க. யாருக்கு சரியா தெரியாதுல்ல, எங்க இருக்குது இந்த ஊரு?
2: நங்கவள்ளி பக்கம்.
1: ஓ, நங்கவள்ளி பக்கமா இருக்கு. லக்க சொல்லிட்டீங்க. சரி, ஒன்னாவது படிக்கீங்களா ரெண்டாவது? நீங்க
2: ஒன்னாவது.
1: நல்லா படிக்கிறீங்களா?
2: எஸ்.
1: என்ன நல்லா படிக்கிறீங்க?
2: பாட்டு கதை.
1: சரி, என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு நீங்க சமர்வெளி?
2: பாட்டு.
1: சரி, அதுக்கு முன்னாடி ஏதோ சொல்லுவீங்களா? டீச்சர் சொன்னாங்க இவங்க அழகா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னது
2: அது? ஸ்பீச்.
1: இங்க சொல்லுங்க.
2: Good morning everyone, my name is Samali. I am studying in PUP school. My school is very nice. Teach me good things. I have many friends in my school. We play and learn together. I love my school. Thank you.
0: கேள்வி கேட்கும் நெறியாளர்கள் அந்த மாணவர்களுடன் உரையாடுவது மிகவும் அழகாகவும் அருமையாகவும் உள்ளது. நீங்கள் கேட்ட பாடல்கள், இந்த நீங்கள் கேட்ட பாடல்களில் பழமையான பாடல்கள் மிகவும் அருமை. இந்த அருமையான பாடல்களை கேட்டுக்கொண்டு விவசாய வேலைகளை செய்யும் பொழுது மனதிற்கு மகிழ்ச்சியை தருகிறது, அந்த களைப்பை போக்குகிறது. புதிய பாடல்கள், இந்த புதிய பாடல்களை கேட்கும் பொழுது நமது இளைய தலைமுறைகள் வானொலியின் மூலமாக கேட்டு துள்ளிகிழ்ப்பது நமது மனதிற்கு மிக மகிழ்ச்சியை தருகிறது.
3: காலை விடியலுடன் பயனுள்ள தகவல்களை சொல்லி சாமானிய மனிதனை சக மனிதனாக்கி 24 மணி நேர இயக்க முறையுடன் கிரக்கம் தந்து கொண்டிருக்கும் அகில இந்திய வானொலி மொட்டைமாடி இரவு, மெல்லிய வாடை காற்று, வானத்து நிலவு, ரேடியோவில் பாட்டு என கவித்துவ பயணம் கண்டிருக்கும் பல இளைஞர்களிடம் மின்காந்த அலைகளின் வழி செய்தி அறிவிப்பு, பாடல், உரையாடல், ஒலி அலைகளை ஏற்றி வான்வழி செலுத்தி செவி வழி அனுபவிக்க வைக்கும் அகில இந்திய வானொலி. மதிப்பீடுகளுக்கான பிற வழிகள் இன்று இருந்தாலும் அகில இந்திய வானொலி மதிப்பு மிக்கதாகவே இன்றும் உள்ளது என்றால் அதன் பெருமை நேயர்களையே சேரும். அவர்கள் இருக்கும் வரை 90 ஆண்டுகள் மட்டுமல்ல 900 ஆண்டுகளை கடந்தும் வானொலி ஒலித்துக் கொண்டே இருக்கும்.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி. படைப்பு தருமபுரி வானொலி நிலையம்.

0: என்னது, யாருமே இல்லாத ரூம்ல லைட்டு ஃபேனு எல்லாம் ஓடிட்டு இருக்கு. எங்க போயிட்டாங்க எல்லாரும்? பவித்ரா எங்க இருக்க?
1: கவிதா, நான் இங்க சமையல் அறையில தான் இருக்கேன். நீ எப்ப வந்த?
0: நான் இப்பதான் வந்தேன். அது சரி, ரூம்ல தான் யாருமே இல்லையே, ஃபேன் லைட்லாம் எதுக்கு ஆன்லே இருக்கு?
1: ஐயோ மறந்துட்டேன், சரி விடு. இப்ப என்ன அதுக்கு?
0: என்ன இப்படி சொல்லிட்ட? எவ்வளவு மின்சாரம் வீணா செலவாது. நாம அந்த அறைய பயன்படுத்தாம வெளியில போகும்போதே அதை அணைச்சிட்டு போனா எவ்வளவு மின்சாரத்தை சேமிக்கலாம். அதே மாதிரி பணியிடங்கள்ல நாம இல்லாதப்ப லேப்டாப், கம்ப்யூட்டர் போன்ற சாதனங்கள்ல மானிட்டர் ஆஃப் பண்ணிட்டு போலாம். இப்படி நாம நம்மளால முடிஞ்ச அளவு மின்சாரத்தை சேமிக்கலாம்.
1: நல்ல விஷயம்தான் சொல்லியிருக்கேன், நான் இனிமேல் அப்படியே செய்யறேன்.
0: மின்சாரத்தை சேமிப்போம், நாட்டு நலன் காப்போம்.
2: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமா போறீங்களா? இல்லையே, அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க?
3: சிக்னல் எடுத்த உடனே உடனே போயிடலாம் இல்லையா, அதனாலதான்.
2: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
3: அதான் டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
2: டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா என்னங்க? அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியாக அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.
4: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி. ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் பி முத்துக்குமார் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். டாக்டர் பூரணா வைத்தியநாதன் அவர்கள் வயலின், பி வி ஸ்ரீவத்சா அவர்கள் மிருதங்கம். முதலில் ஸ்ரீ மகா கணபதி என தொடங்கும் முத்துஸ்வா

நேரம் 9:33. அரங்கிசையில் பி முத்துக்குமார் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். டாக்டர் பூரணா வைத்தியநாதன் அவர்கள் வயலின், பி வி ஸ்ரீவத்சா அவர்கள் மிருதங்கம். நிறைவாக சாமஜ வரகமனா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை ராகம் ஹிந்தோளம் ஆதிதாளம்.

0: அரங்கிசையில் பி முத்துக்குமார் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டீர்கள். டாக்டர் பூரணா வைத்தியநாதன் அவர்கள் வயலின், பி வி ஸ்ரீவத்சா அவர்கள் மிருதங்கம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 10 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இத்தாலியில் அந்நாட்டு பிரதமர் ஜார்ஜியோ மெலோனியுடன் இன்று இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். அணு ஆயுத அச்சுறுத்தலுக்கு இந்தியா அடிபணியாது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் எபோலா வைரஸ் தொடர்பான பாதிப்பு இல்லை எனினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 79 காசுகளும் டீசல் விலை லிட்டருக்கு 86 காசுகளும் அதிகரித்துள்ளது. மக்கள் நலன் பயக்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனம், தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் ஆகியவற்றின் பணிகள் குறித்து மாநில வர்த்தகத்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் பிறக்கும் குழந்தைகளின் பிறப்புச் சான்றிதழ் பெற்றோரின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு நேரடியாக அனுப்பப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் மெட்டையபுரம் அருகே இன்று காலை நின்று கொண்டிருந்த சரக்கு லாரி மீது வேன் மோதிய விபத்தில் 2 பேர்

0: உயிரிழந்தனர், 14 பேர் காயமடைந்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் சாயக் கழிவுகளை சுத்திகரிப்பு செய்யாமல் வெளியேற்றிய 5 ஆலைகளுக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலர்கள் சீல் வைத்தனர். 11 சாயப்பட்டறைகளின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. திருப்பூர் அருகே நொச்சிப்பாளையம் பகுதியில் விற்பனைக்காக வைத்திருந்த 60 கிலோ குட்காவை காவல்துறையினர் பறிமுதல் செய்து 2 பேரை கைது செய்தனர். காங்கோ நாட்டில் பரவியுள்ள எபோலா வைரஸால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 118 அதிகரித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டியின் 3வது ஆட்டத்தில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. ISL கால்பந்து போட்டியில் கேரளா 2-1 என்ற கோல் கணக்கில் கோவா அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 10:02. ஆகாஷவாணி சென்னை மதியலை 720 கிலோ ஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகா ஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேர்கள் இனி கேட்கலாம் முத்துச்சிதறல். நிகழ்ச்சியின் முதலில் எனக்காக காத்திரு திரைப்படத்திற்காக உமாரமணன் பாடியுள்ள பாடல்.
2: தாகம் எடுக்கிற நேரம் வருகிறது மேகம்

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
1: செம்மறியாடு வளர்ப்பில் நல்ல வளமான வளர்ச்சியுடைய கிடா மற்றும் பெட்டையாடுகளை தேர்வு செய்து முறையான இனப்பெருக்க பராமரிப்புடன் தீவனம், ஆரோக்கியம் போன்ற மற்ற பராமரிப்புகளும் சரியாக அளித்தால் அதிக வருவாய் பெற்றிடலாம்.
2: செம்மறியாடுகள் தேர்வு மற்றும் இனவிருத்தி பராமரிப்பு முறைகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவ

0: முதல்வர் முனைவர் பி தேவேந்திரன் அவர்களின் கருத்துக்கள்.
1: இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நேரம் 10:11:28. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முத்துச்சிதறல். முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் இனி மீண்டும் கோகிலா. திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்.

0: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி SPECIALSCHOOLNIRVAGAM@gmail.com.
0: ஸ்பெஷல் ஸ்கூல் நிர்வாகம் @gmail.com.
2: இணைய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து பி. ஜெயச்சந்திரன், வாணி ஜெயராம் பாடிய பாடல் படம் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும்.

0: வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் நம்முடைய அகில இந்திய வானொலி. ரேடியோவால் எங்களுக்கு ஒவ்வொரு நாடகமும் எக்ஸ்ட்ராவாக ஒரு 10-15 காட்சிகள் அதிகமாகும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய வரவேற்பை எங்களுக்கு கொடுத்து எங்களை நாடக கலைஞர்களை வளர்த்திருக்கிற ஒரு பெரிய ஸ்தாபனம் இந்த வானொலி. எங்களை போன்ற கலைஞர்களுடைய வளர்ச்சியிலே நாங்கள் ஒவ்வொரு ஸ்டெப் அந்த காலத்தில் ஏறி ஏறி வரோம் அப்படின்னா, அந்த ஒவ்வொரு படிக்கட்டிலையும் எங்களை ஏற்றி விட்டுற ஒரு மிகச்சிறந்த ஸ்தாபனம் நம்முடைய வானொலி. 90வது கொண்டாடுகின்ற வானொலிக்கினுடைய நாடக நடிகர் என்ற முறையில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கத்துடன் டிவி வரதராஜன்.
1: நேரம் 10:37. அந்த 7 நாட்கள் திரைப்படத்தில் பி ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

0: வானொலிக்கு 90
1: வணக்கம். 90வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கும் அகில இந்திய வானொலியின் ரசிகர்களுக்கு நாடக நடிகர் டி வி வரதராஜனின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி, நம்ம அகில இந்திய வானொலி 90வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறது. வானொலியால் வளர்ந்தவன் என்ற முறையிலே எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. ஏன்னா நாடக நடிகரான என்னுடைய

0: இதுவரை முத்துச்சிதறல் கேட்டீர்கள். தொடர்வது 11 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் நிறைவாக இன்று இத்தாலி செல்கிறார். அந்நாட்டு பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனியை சந்தித்து இருதரப்பு பேச்சுகள் நடத்தவுள்ளார். அந்நாட்டு அதிபர் திரு செர்ஜியோ மேட்ரலாவையும் பிரதமர் சந்தித்து பேசவுள்ளார். வியட்நாம் சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் ஃபான் வான் கியாங்கை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்புத்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பேச்சுகள் நடத்தினார். இந்தியாவில் எபோலா வைரஸ் தொடர்பான பாதிப்பு இல்லை என்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கண்காணிப்பு மற்றும் தயார் நிலை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனம், தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் ஆகியவற்றின் பணிகள் குறித்து மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தற்போது நடைபெற்று வருகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 960 ரூபாய் அதிகரித்து 1,18,960 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 79 காசுகளும் டீசல் விலை லிட்டருக்கு 86 காசுகளும் அதிகரித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே இன்று காலை நேரிட்ட விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர், 14 பேர் காயமடைந்தனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே இன்று அதிகாலை வேளாண் தோட்டத்திற்குள் நுழைந்து பயிர்களை சேதப்படுத்திய யானைகளை

0: வனத்துறையினர் வனப்பகுதியில் விரட்டினர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் சாய கழிவுகளை சுத்திகரிப்பு செய்யாமல் வெளியேற்றிய 5 ஆலைகளுக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் சீல் வைத்தனர். 11 சாயப்பட்டறைகளின் மின் இணைப்பும் துண்டிக்கப்பட்டது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் 2 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். ஆசிய வில்வித்தை சாம்பியன் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சலிஹா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கும்ஷ் லிச்சா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 11:02. ஆகாஷ்வாணி சென்னை மதியலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்.

0: அதிசய பிறவி திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் சித்ரா பாடிய பாடலை கேட்டீர்கள்.
1: Work from home, high salary, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: மத்திய அலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் தளபதி திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா பாடிய பாடலை.

அஞ்சலி திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி குழுவினர் பாடிய பாடலை கேட்டீர்கள். இனி கேட்கலாம் அரங்கேற்ற வேலை திரைப்படத்திற்காக மனோ சித்ரா பாடிய பாடலை.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி தேன் சிந்தும் நேரம். தொடர்ந்து கேட்கலாம் சத்ரியன் திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடிய பாடலை.

எண்ணுயிர் தோழன் திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் சித்ரா குழுவினர் பாடிய பாடலை கேட்டீர்கள். இனி கேட்கலாம் என் கிட்ட மோதாதே திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடிய பாடலை.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் இணைந்த கைகள் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜெயச்சந்திரன் பாடிய பாடல்.

கேளடி கண்மணி திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் சித்ரா பாடிய பாடலை கேட்டீர்கள். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாய் ஒலிக்கவிருக்கிறது மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடல்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 12 மணி. ஆகாஷ்வாணி.
1: 10 லட்சம் ரூபாய் லாட்டரி எனக்கா?
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
4: மத்திய அலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
0: இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.

12:10 சங்கீத சாரலர் ராதா ரங்கநாதன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், எஸ் விக்னேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு, தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் மண்ணின் மைந்தர், பழங்குடியின ஊரக பகுதி மேம்பாட்டு இயக்கம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி. எழுத்தாளரும் சமையல் கலை வல்லுநருமான சீதா ராமநாதன் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் ராஜஸ்ரீ அவர்கள். என்று நிறைவு பகுதி. 2:15 திரைகானம் கேட்கலாம். 2:40 சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. ராம குணானுபவம், சொற்பொழிவாளர் பெருந்தேவி அவர்களின் உரை. 2:55 வானிலை. மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். 6:10 பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும்.

0: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மத்தியிலே 720 கிலோ ஹஜில் பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி தினந்தோறும் மாலை 6:10 ஒலிபரப்பாகும். 6:40 மனதில் நின்றவை. இரவு 7 மணிக்கு பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் 351 பகுதி. 7:10 திருநெல்வேலி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் திருமலைக்குமார். 7:25 பண்ணை செய்தி, தொடர்ந்து 7:30
2: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
3: செம்மறியாடு வளர்ப்பில் நல்ல வளமான வளர்ச்சியுடைய கிடா மற்றும் பெட்டையாடுகளை தேர்வு செய்து முறையான இனப்பெருக்க பராமரிப்புடன் தீவனம், ஆரோக்கியம் போன்ற மற்ற பராமரிப்புகளும் சரியாக அளித்தால் அதிக வருவாய் பெற்றிடலாம்.
4: செம்மறியாடுகள் தேர்வு மற்றும் இனவிருத்தி பராமரிப்பு முறைகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி முதல்வர் முனைவர் பி தேவேந்திரன் அவர்களின் கருத்துக்கள்.
2: இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: இரவு 8:05 9:15 திரைகானம் கேட்கலாம். 9:30 அறிவியல் நேரம். வெப்பம் குறித்து சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் வி ஆர் துரை அவர்களுடன் நேர்முகம் 2 பகுதி இன்று. 10 மணிக்கு காற்றோடு கலந்திடவா இனிய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இவையாவும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மத்திய 720 கிலோ ஹஜில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள். 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போவில் 3:02 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் குடல் அழற்சி நோய் தினத்தை ஒட்டி இறப்பை குடல் நிபுணர் டாக்டர் டேவிஸ் பிரபாகர் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளை கேட்டு பயன்பெறலாம். நிகழ்ச்சி 3:02 எஃப்எம் ரெயின்போவில். இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
5: This is Akashvani. The news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi will attend the 3rd India-Nordic Summit in Oslo today, aimed at strengthening India's strategic partnership with Nordic nations in areas such as technology, renewable energy, defence, sustainability and trade. We have more from our correspondent.
6: This summit will build upon the increased sectoral cooperation between India and the Nordic countries since the previous summit held in Copenhagen in 2022. The areas in focus are tech and innovation, sustainability, renewable energy and digitization. With TEPA in force, the summit will try to forge deeper trade and investment linkages. India's bilateral trade with this bloc currently stands at $19 billion. This summit will help in expanding our multifaceted cooperation with the region. It will also provide an opportunity to exchange views on global and regional issues of mutual interest. Prime Minister Modi will also hold bilateral meetings with the Prime Ministers of Denmark, Iceland and Finland on the margins of this summit. Sangeeta Godbole, Akashvani News, Oslo.
5: Earlier, Prime Minister Modi attended the India-Norway Business and Research Summit in Oslo. Crown Prince Haakon and the Prime Minister of Norway, Jonas Gahr Støre, also participated in the summit. Addressing the business and research community, Prime Minister Modi appreciated the growth in bilateral trade and investments following the entry into force of Trade and Economic Partnership Agreement. The summit was also attended by CEOs of over 50 companies and more than 250 participants from the Norwegian and Indian business and research communities. Prime Minister Modi will travel to Italy today on the fifth and final leg of his five-nation tour. India and Sweden have emphasized that cooperation will define the pathway to shared prosperity and a sustainable future at this moment of global uncertainty. In an article written by Prime Minister Narendra Modi and his Swedish counterpart Ulf Kristersson, it was highlighted that at a time of global uncertainty, energy insecurity and

குலம் தரும் செல்வம் தந்திடும். திருமங்கையாழ்வார் பாசுர விருத்தம் தொடர்ந்து புகழும் நல் ஒருவன் நம்மாழ்வார் பாசுரம்.

0: இதுவரை சங்கீத சாரலில் ராதா ரங்கநாதன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்டீர்கள். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், எஸ் விக்னேஷ் அவர்கள் மிருதங்கம். 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் 1:10 இசைமலர் நிகழ்ச்சியில் அபிராமா ஜி போடே அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் விஜய் அவர்கள் வயலின், திருசூர் கே சுதேவ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி பகல் 1:10 எஃப்எம் கோல்டில். மாலை 5 அரங்கிசை, எஸ் பவனேத்ரா அவர்களின் பாட்டு கேட்கலாம். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், பிரசன்னா கார்த்திகேயன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி மாலை 5:00. இவ்விரு நிகழ்ச்சிகளும் 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் இன்று ஒலிபரப்பாக உள்ளன. ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நீங்கள் நியூஸ் ஆனர் மொபைல் ஆப்பில் கேட்கலாம். இனி தமிழ்ச் செய்தி அறிக்கை தொடரும்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளின் 3வது உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சருடன் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தினார். தமிழகத்தில் அரக்கோணம் செங்கல்பட்டு இடையே இருவழி ரயில் பாதை அமைக்கும் பணிக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் 2 பயணமாக இன்று சீனா செல்கிறார். உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 2 ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தியா நார்டிக் நாடுகளின் 3வது உச்சி மாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். நார்வே பயணத்தின் 2 இன்று நடைபெறும் இந்த மாநாடு நார்டிக் நாடுகளுடனான இந்தியாவின் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அமையும். புதுமை கண்டுபிடிப்புகள், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, நீடித்த வளர்ச்சி ஆகிய துறைகள் குறித்து இந்த மாநாட்டில் ஆலோசிக்கப்பட உள்ளது. நார்டிக் நாடுகளுடனான பொருளாதார வர்த்தக நல்லுறவுகளை மேம்படுத்துவதற்கும் இந்த மாநாடு வழிவகுக்கும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமது 5 பயணத்தின் நிறைவாக பிரதமர் இன்று இத்தாலி செல்கிறார். இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனியை சந்தித்து அவர் இருதரப்பு பேச்சுகள் நடத்த உள்ளார். அந்நாட்டு அதிபர் திரு செர்ஜியோ மேட்ரெலவையும் பிரதமர் சந்தித்து பேசவுள்ளார். மத்திய மண்டல கவுன்சில் உயர்நிலை குழு கூட்டம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் சத்தீஸ்கர் மாநிலம் ஜக்தல்பூரில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், உத்தரகாண்ட், சத்தீஸ்கர் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் உள்துறை செயலர், உளவுத்துறை இயக்குநர் மற்றும் இந்த மாநிலங்களின் காவல்துறை தலைமை இயக்குநர்கள் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் ஃபான் வான் கியாங்கை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பேச்சுகள் நடத்தினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ராஜ்நாத் சிங், ஹனோயில் அந்நாட்டு அமைச்சருடனான தமது சந்திப்பு பாதுகாப்புத்துறையில் ஒத்துழைப்பை உறுதி செய்யும் வகையில்

0: அமைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். பரஸ்பர நம்பிக்கை, தகவல்களை பகிர்ந்து கொள்ளுதல், பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் தமது பேச்சுகள் அமைந்ததாகவும் திரு ராஜ்நாத் சிங் அதில் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை ராணுவத்தின் துல்லிய தாக்குதல் மற்றும் தகவல் கட்டுப்பாட்டை ஒருங்கிணைத்து வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர துவிவேதி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று பாதுகாப்பு தொடர்பான கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின்போது 22 நிமிடத்திற்குள் பாகிஸ்தானின் தீவிரவாத கட்டமைப்புகள் முற்றிலுமாக தகர்க்கப்பட்டதாக கூறினார். இந்த நடவடிக்கை நாட்டின் ராஜதந்திர செயல்பாட்டை உறுதி செய்ததாகவும் முப்படைகளின் ஒருங்கிணைந்த திறனை வெளிப்படுத்தியதாகவும் அவர் தெரிவித்தார். நமது ராணுவத்தின் திறமைமிகு ஆற்றலுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாகவும் ஆபரேஷன் சிந்தூர் திகழ்ந்ததாக ஜெனரல் உபேந்திர துவிவேதி கூறினார். பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு 90 காசு உயர்த்தப்பட்டுள்ளது. விலை உயர்வுக்கு பின்னர் தில்லியில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 98.64 ரூபாயாகவும் டீசல் விலை 91.58 ரூபாயாகவும் உள்ளது. சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 104.49 ரூபாயாகவும் டீசல் விலை 96.11 ரூபாயாகவும் உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் அரக்கோணம் செங்கல்பட்டு இடையே இருவழி ரயில் பாதை அமைக்கும் பணிக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. 68 கிலோமீட்டர் தொலைவிலான இந்த ரயில் பாதை 993 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் என்றும், பயணிகளின் துரித போக்குவரத்தை உறுதி செய்யும் வகையில் இப்பணிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இப்பணிகள் நிறைவடையும் பட்சத்தில் புறநகர் ரயில் சேவையில் மிகப்பெரும் முன்னேற்றம் ஏற்படும் என்றும் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்தை இது வலுப்படுத்தும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீபெரும்புதூர், ஒரகடம், மகேந்திரா சிட்டி, இருங்காட்டுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பொருளாதார மற்றும் தொழில்துறை மண்டலங்களும் இந்த ரயில் வழித்தடம் மூலம் பயனடையும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தெருவில் சுற்றித் திரியும் நாய்களை தடுப்பூசி செலுத்திய பின் மீண்டும் அதே பகுதியில் விடக்கூடாது என்ற உத்தரவை திரும்பப் பெற உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. அத்தகைய நாய்களை முகாம்கள் அமைத்து பாதுகாக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு கடந்த ஆண்டு நவம்பர் 1 உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அந்த உத்தரவில் மாற்றம் செய்யக்கோரி தொடரப்பட்ட மனுக்களை விசாரித்த நீதிபதி திரு விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வு, ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை திரும்பப் பெற முடியாது என்று கூறி தள்ளுபடி செய்துள்ளது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் 2 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். பீஜிங்கில் சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங்கை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து அவர் ஆலோசனை நடத்தவுள்ளார். மேலும் சர்வதேச மற்றும் மண்டல அளவிலான பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தவுள்ளனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபரை சந்தித்து பேசிய நிலையில் தற்போது ரஷ்ய அதிபரும் பீஜிங் சென்று பேச்சு நடத்தவுள்ளார். அமெரிக்காவுடன் சீனா நிலையான நல்லுறவுகளை பராமரித்து வரும் சூழலில் ரஷ்ய அதிபரின் இந்த பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது. ஈரான் மீதான ராணுவ தாக்குதலை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானுடன் சண்டை நிறுத்த பேச்சுவார்த்தை தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் கத்தார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் கேட்டுக்கொண்டதன் பேரில் தாக்குதல் நிறுத்தப்பட்டுள்ளதாக சமூக வலைதள பதிவில் திரு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அந்த நாடுகளின் தலைவர்கள் விடுத்த வேண்டுகோளின்படி தாக்குதல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மேற்காசிய நாடுகளுடன் அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலான ஒப்பந்தம் விரைவில் செய்து கொள்ளப்படும் என்றும், அணு ஆயுதங்கள் வைத்திருக்கவில்லை என்பதை ஈரான் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு டொனால்டு டிரம்ப் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். கலிபோர்னியாவின் சான்டியாகோவில் உள்ள மசூதி ஒன்றில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில்

0: மூன்று பேர் கொல்லப்பட்டனர். மசூதிக்குள் புகுந்த இரண்டு சிறுவர்கள் அத்துமீறி துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டதாகவும் பின்னர் அவர்கள் தங்களுக்கு தாங்களே சுட்டுக்கொண்டு உயிரிழந்ததாகவும் சாண்டியாகோ காவல்துறை அதிகாரி தெரிவித்தார். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார். G20 நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் அமெரிக்காவின் ஜார்ஜியாவில் வரும் அக்டோபர் 30 மற்றும் 31 தேதிகளில் நடைபெறவுள்ளது. அதற்கான ஏற்பாடுகளை அமெரிக்கா தீவிரப்படுத்தியுள்ளதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். உலக நாடுகளின் ஸ்திரத்தன்மை மற்றும் முன்னேற்றத்தை மேம்படுத்துவதற்கான G20 நாடுகளின் நோக்கத்தை முன்னெடுத்துச் செல்வது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. சீன தைபேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவுகளில் பவினா பட்டேல், சோனல் பட்டேல் ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் பிரிவில் சுபம் வத்வா வெண்கலப்பதக்கம் வென்றார். ஆசிய வில்வித்தை சாம்பியன் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தீரஜ் பொம்மதேவரா, நீரஜ் சௌஹான், யஷ்தீப் போஹே, சஹில் ஜாதவ், குஷால் தலால் ஆடவர் பிரிவிலும், கீர்த்தி சர்மா, அங்கிதா பகத், ஜோதி சுரேகா வெண்ணம், பிரித்திகா பிரதீப் ஆகியோர் மகளிர் பிரிவிலும் பங்கேற்க உள்ளனர். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு தகுதிச் சுற்று காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-23, 21-16, 21-16 என்ற செட்கணக்கில் சீன தைப்பேயின் பை யு போவை வென்றார். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கும்ஷ் லிச்சா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-10, 21-8 என்ற செட்கணக்கில் ஆஸ்திரேலியாவின் கீத் வாங்கை வென்றார். மற்றொரு ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சாய் புஷ்கரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. ஜெய்ப்பூரில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளின் 3வது உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சருடன் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தினார். தமிழகத்தில் அரக்கோணம் செங்கல்பட்டு இடையே இருவழி ரயில் பாதை அமைக்கும் பணிக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் 2 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:50, ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாடு புதுச்சேரி கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலத்த காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் இன்று வீசக்கூடும். காற்று இதே வேகத்தில் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் நாளை வீசக்கூடும். 21ஆம் தேதியன்றும் 22ஆம் தேதியன்றும் பலத்த காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசக்கூடும். இந்நாட்களில் இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பலத்த காற்று மணிக்கு 45-55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் சில பகுதிகளில் வீசக்கூடும். பலத்த காற்று வேகம் சற்றே குறைந்து 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் கேரளம், கர்நாடக கடலோர பகுதிகள், லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு, தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் பல பகுதிகள், தென்கிழக்கு வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பெரும்பாலான பகுதிகள், அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள பகுதிகளில் இன்று வீசக்கூடும். நாளை 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் பல பகுதிகள், தென்கிழக்கு வங்க கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள், அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசக்கூடும். 21ஆம் தேதியன்றும் 22ஆம் தேதியன்றும் பலத்த காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் மாலத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு, தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் சில பகுதிகள், தென்கிழக்கு வங்க கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள், கிழக்கு மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள், அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கும் இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். விரிவான வானிலை அறிக்கை 2:55. இனி மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். முதலில் TM சௌந்தரராஜன் பாடியுள்ள நாட்டுப்புற பாடல். இசை எல் கிருஷ்ணன்.

0: மெல்லிசை பாடல்கள் கேட்டீர்கள். நேரம் 1:40. ஆகாஷ்வாணி
1: நேர்கிலினி தர்த்தியாபா ஜஞ்சத்திய கிராம் உத்கர்ஷ் அபியான் திட்டம் குறித்த சுற்றறிக்கை கேட்கலாம்.
2: மலைவாழ் பழங்குடியின மக்களின் சமூக பொருளாதார நிலைமையை உயர்த்துவதற்காக மத்திய அரசால் கொண்டுவரப்பட்டுள்ள திட்டம்தான் பழங்குடியின மக்கள் வாழும் குடியிருப்புகளை பெரும்பான்மை கிராமங்களுக்குள்ளும் வளர்ச்சி நோக்கி முன்னேறும் மாவட்டங்களின் வரிசையிலும் கொண்டுவர திட்டம் வகுத்து அதன் அடிப்படையில் 63,000 கிராமங்களின் கீழ் 5 கோடி பழங்குடியினர் பயனடைகின்றனர். இந்த திட்டம் பழங்குடியின விவகாரத்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் அமல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டமானது ஏற்கனவே அமலில் உள்ள பிரதான் மந்திரி ஜன்ஜாதி ஆதிவாசி நியாய மகா அபியான் PM ஜன்மன் என்ற திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டு பழங்குடியின பகுதிகளில் அடிப்படை வசதிகளை கொண்டு வருவது, குறிப்பாக பாதிப்புக்கு உள்ளாகும் மலைவாழ் பழங்குடியின குடியிருப்புகளில் தேவையான வசதிகளை நிறைவேற்றுவது என பல செயல் திட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அதிகளவில் பழங்குடியினரை கொண்டுள்ள மாநிலங்கள் இந்த திட்டங்களினால் பயனடையும் என மத்திய அரசு நம்புகிறது. பெரும்பாலான மலைப்பகுதிகளில் பழங்குடியின மக்களுக்கு போதிய வசதிகள் கிடைக்கப்பெறாத காரணத்தினால் பகவான் பிர்சா முண்டா அவர்களின் பிறந்த தினத்தில் அவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் PM ஜன்மன் திட்டம் கொண்டுவரப்பட்டது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மட்டும் சுமார் 25% மக்கள் பழங்குடியினர்கள் என புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த திட்டங்களினால் விரைவான நிதி ஒதுக்கீடு ஏற்படுத்தப்படுகிறது. மேலும் இதனால் பயணிக்க கடினமான பகுதிகளிலும் தேவையான கட்டமைப்பு வசதிகளை உருவாக்க வாய்ப்பு கிடைக்கிறது. இதனோடு கூடவே நில சீரமைப்பு விதிகளும் இயற்றப்பட்டுள்ளன. நில நிர்வாகம், நகர திட்டமிடல் மற்றும் பயன்பாடு போன்றவை நகர்ப்புறங்களில் மட்டுமல்லாது கிராமப்புறங்களிலும் மேம்படுத்தப்படுகிறது. கிராம பகுதிகளிலும் நிலப்பதிவுகள் முறைப்படுத்தப்படும். இதற்காக நிதிநிலை அறிக்கையில் மத்திய அரசு தனி கவனம் செலுத்தியுள்ளது. இதுபோன்ற பிற்படுத்தப்பட்ட பகுதிகளில் ஏகலவ்யா மாதிரி பள்ளிகள் கொண்டுவரப்பட்டுள்ளன. இதனால் தொலைதூர பழங்குடியின பகுதிகளிலிருந்து வரும் மாணவர்களுக்கும் இவை பெரும் பயனளிக்கக்கூடியதாக அமைகின்றன. இனி தங்களுக்கும் நல்ல கல்வி தாங்கள் வசிக்கும் பகுதிகளிலேயே கிடைக்கும் என்பதால் அவர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதனோடு மட்டுமல்லாமல் உயர்கல்வி பயில

0: தங்கும் மாணவர்களுக்கு சிறப்பு ஏற்பாடுகளும் நிதி ஒதுக்கீடும் அளிக்கப்பட்டுள்ளன. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான நலத்திட்டங்களை உருவாக்குவதற்கு நிதி ஒதுக்கீடு சுமார் 3000 கோடியிலிருந்து சுமார் 6000 கோடி வரை உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல் பிரதான் மந்திரி ஆதி ஆதர்ஷ் கிராம் யோஜனா திட்டத்திற்கான நிதி சுமார் 300 கோடியிலிருந்து 1000 கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் துறைகள் ரீதியாக தனி கவனம் செலுத்தப்படுகிறது. கல்வி, சுகாதாரம், வேளாண்மை, திறன் மேம்பாடு, வேலைவாய்ப்பு போன்ற விஷயங்களில் பழங்குடியின மக்களுக்கு போதிய ஊக்கத்தை அளித்து அவர்களுக்கு சலுகைகளை உருவாக்கித்தர மத்திய அரசு முனைப்பு காட்டி வருகிறது. பல சமூக சிந்தனையாளர்களின் பார்வையில் இந்த திட்டமானது பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. பழங்குடியினர் வசிக்கும் கிராமங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுவதற்காக இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதால் மலைவாழ் சமூகங்களுக்கும் அனைத்து விதமான வாய்ப்புகளும் கிடைக்கும் என நம்பப்படுகிறது. பழங்குடியின மக்களின் நலவாழ்விற்கு உதவும் தன்னார்வ அமைப்புகளுக்கும் தேவையான உதவி, தொழில் தொடங்க முதலீடுகள், பழங்குடியின மக்கள் தயாரித்துள்ள கைவினை பொருட்களை சந்தைப்படுத்துவது போன்ற பல விஷயங்களில் அரசு உதவி அளித்து வருகிறது.
1: நேர்களிதிரை கேட்டது தர்த்தியாபா ஜந்தத்திய கிராம உத்கர்ஷ் அபியான் திட்டம் குறித்த சிற்றுரை.
2: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
3: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
2: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
3: இந்த கதையில் மாற்றமில்லை,
2: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
3: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
2: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
3: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
4: இனி ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும்.
5: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi will attend the third India-Nordic summit in Oslo today, aimed at strengthening India's strategic partnership with Nordic nations in areas such as technology, renewable energy, defence, sustainability and trade. This summit will build upon the increased sectoral cooperation between India and the Nordic countries since the previous summit held in Copenhagen in Denmark in 2022. Earlier, Prime Minister Modi attended the India-Norway Business and Research Summit in Oslo. Crown Prince Haakon and the Prime Minister of Norway, Jonas Gahr Støre, also participated in the summit. Addressing the business and research community, Prime Minister Modi appreciated the growth in bilateral trade and investments following the entry into force of Trade and Economic Partnership Agreement.
6: EFTA countries se Bharat mein agle 15 varshon mein $100 billion investment aur 1 million jobs create karne ka lakshya hai. Ye ambitious target hai lekin achievable hai. और भारत में आपके इन्वेस्टमेंट को आउटकम्स में बदलना, मैं आपको विश्वास से कहता हूं, यह हमारी गारंटी है.
5: India and Sweden have emphasized that cooperation will define the pathway to shared prosperity and a sustainable future at a moment of global uncertainty. In an article written by Prime Minister Narendra Modi and his Swedish counterpart Ulf Kristersson, it was highlighted that at a time of growing geopolitical uncertainty, energy insecurity and economic fragmentation, the world faces a defining choice of either retreating into narrow national approaches or strengthening partnerships. In the article published today in a national daily, both the Prime Ministers noted that as the United Nations marks its 80th anniversary, the value of international cooperation and multilateralism has become even more evident. A high-level meeting of the Central Zonal Council has started at Jagdalpur in Chhattisgarh. Union Home and Cooperation Minister Amit Shah is chairing the meeting. Chief Ministers of Uttar Pradesh, Madhya Pradesh, Uttarakhand and Chhattisgarh are participating in the 26th meeting of the Central Zonal Council. Union Home Secretary, Director of the Intelligence Bureau, Directors General of Police of the four states, along with senior police and administrative officials, are also attending the meeting. The Supreme Court today refused to recall its earlier directions that stray dogs picked up from public places must not be released back after vaccination or sterilization. A bench headed by Justice Vikram Nath dismissed pleas seeking modification of the November 2025 order and directed authorities to confine such dogs to shelters.

0: The court cited deeply disturbing incidents of dog attacks on children, elderly persons and travellers, and said the menace had reached critical public areas, including airports and residential colonies. Petrol and diesel prices have been hiked by around 90 paise per litre today, marking the second increase in less than a week. In Delhi, petrol now costs 98 rupees 64 paise per litre, while diesel is priced at 91 rupees 58 paise. The latest hike comes days after a 3 rupee per litre increase on May the 15th, the first fuel price revision in over 4 years. The rise follows a sharp surge in global crude oil prices amid the Iran conflict and disruptions in the Strait of Hormuz. Defence Minister Rajnath Singh has called on President of Vietnam Tho Lam in Hanoi and reaffirmed India's commitment to further deepen defence cooperation between the two countries. The Defence Minister said in a social media post that cooperation is a key pillar of the enhanced comprehensive strategic partnership between the two countries. He said, India and Vietnam share a strong bond rooted in mutual trust, shared values and close cooperation in defence, security and regional stability. Mr. Singh also held a bilateral meeting with his Vietnamese counterpart, General Phan Van Chiang. Benchmark domestic equity indices were trading around 0.3% in the afternoon session today. The Sensex rose 262 points to 75,577, while the Nifty added 75 points to 23,725 when reports last came in. On the sectoral front, IT, realty and utility stocks were driving the market higher. And with that, we end this news bulletin.
1: நேரம் ஒரு மணி பத்து நிமிடம்.
2: ஆகாஷ்வாணி என்னுயிர் தோழி.
3: இன்றைய நிகழ்ச்சியில் எழுத்தாளர் சீதா ராமநாதன் அவர்களுடனான நேர்முகம் இடம்பெறும். உடன் உரையாடுகிறார் ராஜஸ்ரீ.
4: டீச்சராக இருக்கும்போதும் எழுத்தாளராக இருக்கும்போதும் பல தரப்பட்ட துறைகளில் நீங்கள் ஈடுபடும் போதும் உங்களுக்கு ஃபேமிலியோட சப்போர்ட் உங்களுக்கு எப்படி கிடைச்சது மேம்?
5: எனக்கு கிடைச்சது, ஓரளவு கிடைச்சது. எனக்கு எங்கள் ஹஸ்பண்ட் கூட எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து என்ன சொல்லணுன்னாக்கா, எனக்கு வந்து அந்த இங்கிலீஷில் எழுதுகிறப்ப எப்படி இருந்தாலும் அந்த கொஞ்சம் தமிழை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுறப்ப எப்படி படித்து என்ன பண்ணாலும் சம் சென்டென்சஸ் அந்த மாதிரி வந்துடும். ஸோ அப்படி வரைச்சால என் சன்னோ என் டாக்டரோ ஈவன் நான் வந்து எங்கள் இன்லாஸ் ஹவுஸில் கூட ரொம்ப க்ளோஸ், என்னை வந்து அவங்க காட் மதராக நினைப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் கூட எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அசோக் எனக்கு இந்த கதை எழுதியிருக்கேன் பெரியமா, கொஞ்சம் இதை வந்து நீ எடிட் பண்ணுனா ஓகே பெரியமா, வெரி ஹாப்பின்னு சொல்லிட்டு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நான் அவங்களோட ஹெல்ப் எல்லாம் கூட எடுத்துப்பேன். இப்போ கூட நான் மாஸ்டர் இன் இங்கிலீஷ் சொல்ல மாட்டேன். எப்படி இருந்தாலும் பேசிக்காக அந்த மாதிரி வந்தாலும் சம்டைம்ஸ் என்னோட இங்கிலீஷ் கூட அந்த மாதிரி தப்பாகும். ஸோ அந்த மாதிரி அவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க எனக்கு.
4: நான் இதை கேட்கணும்னு நினச்சேன் மேம், ஏன்னா எப்பயுமே ஒரு புத்தகம் எழுதுறோம் அப்படின்னா அதுக்கு பதிப்பகம் நம்ம பார்த்து கொடுக்கணும், அந்த புக்கில் முதல்ல நம்ம எழுதியிருக்கிறதெல்லாம் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒருத்தட்ட கொடுத்து நம்ம செக் பண்ணுவோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு?
5: அதான் என் ஃபேமிலி மெம்பர்ஸ், என் சன்னை ஹெல்ப் பண்ணுவோம். என் சன் இப்போ ரொம்ப பிஸியாக இருக்கான். ஸோ சம்டைம்ஸ் என் டாக்டரை கேட்பேன், சம்டைம்ஸ் அதான் எங்கள் இல்லாஸ் வீட்டில் அவங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு பிரதர், அவங்களுக்கு ரெண்டு சன்ஸ் இருக்காங்க. அவங்கெல்லாம் எனக்கு ஓ ஐயோ வெரி ஓகே பெரியமாட்டு ஹாப்பியாக எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க எடிட்டிங்கெல்லாம் போவாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் இப்போல்லாம் அந்த பார்த்து யார் பப்ளிஷர் அதெல்லாம் பார்த்து, நான் சென்னையில் என் வாழ்நாளில் ரொம்ப கொஞ்சம் வருஷம்தான் இருந்திருக்கேன் சென்னையில். அப்புறம் இப்போல்லாம் அந்த புக் பப்ளிஷ் பண்ணுறதை விட ஆன்லைன் பரவாயில்லன்னு தோணி பிளாக் எழுதுறேன், புக்ஸ் எழுதுறேன், ரெண்டு இங்கிலீஷ் புக் எழுதியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் வந்து சமைக்கிறதும் சொன்னீங்கல்ல, எனக்கு வந்து சமையலே வராது. நான் சொன்னப்பல எங்கள் மாமியார் வீட்டில் வேறு மாதிரி சமையல், எங்கள் அம்மா வீட்டில் வேறு மாதிரி சமையல். நான் வந்து இந்த குமிட்டி அடுப்பு அதெல்லாம் அவ்வளோவா பார்த்ததே இல்லை. எங்கள் மாமியார் வீட்டில் என்ன செய்வாங்கன்னா, அந்த பருப்பு உசிலி பண்ணுறதுனாக்கா இந்த பருப்பு உசிலிக்கு வந்து வடக்கே அரைக்காப்பில் அரைக்கணும். அரைச்சிட்டு அதை வந்து எங்கள் மாமியார் வீட்டில் நேராகவே அந்த பருப்பை வந்து எண்ணெயில் போட்டு, அதுக்கு நிறையா எண்ணெய் ஆகும், நேராகவே எண்ணெயில் போட்டு அதை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த எண்ணெய்காய் பீன்ஸோ கொத்தவருங்க அதை வந்து வேக வச்சு அதில் கலப்பாங்க. இந்த பாத்திரம் எங்கள் அம்மா வீட்டில் வந்து எவ்வளவு ஈஸி கோயிங்கோ அவ்வளவு இது மதர் இல்லை வீட்டில். மதரில் வந்து ரொம்ப யோசிச்சு தான் பாத்திரம் எடுப்பாங்க. அதனால ஏதாவது பாத்திரம் எடுக்கணும்னா 17-18 வயசில் அவங்கள கேட்காம எடுக்கக்கூடாது பாத்திரம். அப்புறம் வந்து பருப்பு உசிலிக்கு ஊற வச்சுட்டாங்க. அப்புறம் நான் பருப்பு உசிலி ஊற வச்சதை பார்த்துட்டு கேட்டேன், இட்லி பானை எடுத்துக்கட்ட மாட்டேன் வந்து வேண்டாம்னு சொன்னாங்க. இட்லி பானை இல்லாமல் எப்படிப்பா பருப்பு உசிலி பண்ணுறதே எனக்கு புரியவே இல்லை. சரி அப்புறம் கேட்கறதுக்கு வேறு பயம், சரி பண்ணிடலாம். குளிச்சுட்டு வந்து அதெல்லாம் அரைச்சிட்டு வேக வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட

கேட்டுக்கணுன்னாக்கா எங்கள் மதரில் என்ன பண்ணாங்கனாக்கா கையில் ஒரு பையை எடுத்துகிட்டு காப்பி கொட்டை வாங்கி வறுத்து அரைக்கிறதுக்காக போயிட்டாங்க. இப்போ வந்துடுவாங்க இப்போ வந்துடுவாங்கன்னு பார்த்துட்ருக்கேன். அவங்க வரவே இல்லை. குமிட்டி அடுப்பு தணல் அப்படியே அணைஞ்சு போகிறது. பாக்கியெல்லாம் வெத்தக்குழம்பு பண்ணிட்டேன், சாதம் வடிச்சிட்டேன், பீன்ஸு காய் கட் பண்ணி வேக வச்சுட்டேன், இதுவும் அரைச்சிட்டேன். ஆனால் அதை எப்படி வேக வைக்கிறதுன்னு தெரியல. இட்லி பானையை எடுக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. 11 மணியாச்சு 11:30 வரவே இல்லை. அவங்க வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட மாட்டாங்க, வீடோ இல்லை, அப்படியே பசியோடு வராங்க. வந்த உடனே நான் கேட்டேன், அம்மா இந்த மாதிரி வந்து எனக்கு பருப்பு சுழி பண்ண தெரில, இல்லை பச்சிட்டு இட்லி பண்ண இல்லைம்மா பண்ண தெரிலன்னு. அவங்களுக்கு ஒரே கோ விசிறியை எடுத்து குமிட்டியில் மறுபடியும் தணலெல்லாம் இது பண்ணி இருப்பச்சிட்டி வச்சு அதில் நிறையா எண்ணெய் போட்டு கழுகு போட்டு அந்த அரைச்சி வச்சதை அப்படியே வறுக்கிறாங்க. ஐயோ, அந்த மாதிரி வந்து நான் நிறையா பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துருக்கு. எனக்கு கல்யாணம் ஆன புதுசில் சமையல் அம்மா வீட்டில் வேறு சமையல், எங்கள் மாதிரி மாதிரி அதே ஐட்டம் தான் நான் பண்ணுற மெத்தடு வேறு. எங்கள் வீட்டில் ரொம்ப ஈஸியாக இழுப்பச்சில் எடுப்பாங்க, அதை வேக வைப்பாங்க, ஆரிய நோட்டை அதை வந்து உரிச்சிடுவாங்க, அதை உதுத்து காய வேக வச்சா அதில் கலந்து ஒரு தடவை ரோஸ்ட் பண்ணிடுவாங்க. இங்கே வந்தாக்கா இந்த எண்ணெயை கொட்டி இவ்வளோ அந்த மாதிரி ஹஸ்பண்ட் வீட்டு சமையல் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன். நான் சமையல் தெரியாமல் வந்துட்டு இப்போ வந்து நான் வந்து புக்கே போட்டு எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன். குக்கரி ஷோலாம் டிவியில் கொடுக்குறேன். இப்போ நான் நிறையா சேனல்ஸ் தமிழில் கொடுத்துருக்கேன்.

0: ஓகே, நீங்க இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க?
1: இப்ப இருக்கிற மேஜர் இன்ட்ரன்ஸ் எனக்கு என்னன்னாக்கா, இந்த ஆர்மி லைஃப்ல இருக்கேன் இல்லையா, என்னால அங்க இருந்துட்டு என்னால முடியல. என்னால
0: ரொம்ப ஈஸியா நம்ம நினைக்கிறோம்,
1: ஒரு சிட்டில எல்லாம் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், என்னால முடியும் இந்த மாதிரி அப்ரோச் பண்ண முடியும். என்னால
0: கண்டிப்பா நீங்க எடுத்த முயற்சி கண்டிப்பா அது அடையிற வரைக்கும் நீங்க இருக்கவே மாட்டேன்.
1: கண்டிப்பா வாழ்த்துக்கள் உண்மையாகட்டும். சோ நான் வந்து ரொம்ப ஆர்வமா செய்வேன். இங்க ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்தேன் நான், நடுப்பு ரெண்டு நாள் கேப்ல வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சது ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் ஏயா இருக்கு. நானு
0: இது எங்களோட பிளஷர் மேம் உங்களை கூப்பிட்டு பேசுறது அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம இவ்வளவு நேரம் பேசுனதுல சுத்தி சுத்தி ஃபுல்லாவே ஃபேமிலி தான். எங்க ஒரு விஷயம் எடுத்துட்டு போனாலும் ரொம்ப அழகா நீங்க அதை எல்லாம்

0: விஷயத்தையுமே கொண்டுட்டு வரீங்க, அது ரொம்ப நல்லா இருக்கு.
1: தேங்க்ஸ்.
0: மேம், அடுத்து சொசைட்டி வந்து முன்ன இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்குமான மாற்றம் என்ன இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இது கூடவே வந்துட்டு அப்புறம் என்னென்ன மாதிரி மாற்றங்கள் கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க?
1: நிறைய மாறணும், ஆனா இது வந்து என்னால மட்டும் முடியும்ட்டு எனக்கு தோணவே இல்லை, கொஞ்சம் கூட தோணலை. நிறைய இந்த சொசைட்டியில் வந்து நல்லா படிச்சிருக்காங்க, நல்லா பண வசதி இருக்குது, ஆனாக்க வந்து ஒரு மாரல்ல சொசைட்டியாக நம்ம மாறிட்டு இருக்கோமான்னு எனக்கு ஒரு வருத்தம் இருக்கேன். ரொம்ப ஃப்ரீடம்ங்கிறதும் வந்து கெடுதல் தான். அந்த ஒரு லிமிட் இருக்கணும், இந்த லைனை கிராஸ் பண்ணக்கூடாதுன்னா கிராஸ் பண்ணக்கூடாது, ஒரு லிமிட்டு தான். நான் சொல்கிறேன், எனக்கு கொஞ்சம் நிறையாவே வேண்டாத அளவு கல்யாணங்கிறதே இப்போ ரொம்ப இந்த ஃபோட்டோ ஷூட்டுங்கிறாங்க, அதுங்கிறாங்க, இதுங்கிறாங்க. அந்த உண்மையான கல்யாணத்தோட அர்த்தமே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. இந்த பழைய காலத்தில் அனுத்தம்மான்னு ஒரு ரைட்டர் இருந்தாங்க, அவங்க என்னோட ஏஜில், அவங்க எழுதுறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க சொல்லுவாங்க, இந்த விவாகரத்துங்கிறது ஒரு ரொம்ப தீர்வே இல்லாத போதான் கொடுக்கணும், அது வந்து ஒரு கேட்டு. இந்த கேட்டை தாண்டி இப்பெல்லாம் எல்லாருமே குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த கேட்டை தாண்டி குதிக்கிறதுங்கிறது ரொம்ப அபூர்வமாக தான் இருக்கணும். ஆனால் இப்போ என்ன ஆயிடுது, அந்த மாதிரி கேட்டை தாண்டி குதித்து விவாகரத்தை போயிட்டுக்க முடியாதவங்க சூசைட்ல வந்து முடிச்சுக்கிறாங்க, அவங்க யோசிக்கவே மாட்டேன்றாங்க. ஸோ உங்களுக்கெல்லாம் சொல்கிறதுக்கு அதுதான், முடிஞ்ச வரைக்கும் போராடுங்க லைஃப்பில், இந்த மேரிட் லைஃப்பை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு உங்களால். ஆனால் அட் த சேம் டைம் நீங்கள் இதுவும் ஞாபகம் வச்சுக்கணும், நீங்கள் வந்து திரும்ப திரும்ப நீங்கள் சாரி சொல்லிவிட்டு, உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் முக்கியம், செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். அதையும் விடக்கூடாது, அதையும் மீறி ரொம்ப ட்ரை பண்ணுறீங்க, உங்களால் முடியலன்னாக்க வேறு வழியே இல்லைன்னாக்க மட்டும் விவாகரத்துக்கு போங்க. எப்பப்போ வேணுமோ கேட்டு அப்படியே ஈஸியாக தாண்டி குதிக்கக்கூடாது. இந்த அனுத்தம்மாவோட வார்த்தை நான் எப்போவோ படித்தது இன்னும் என்னோடய ஆழ் மனசில் அது இருக்குது. என்னோடய மேரேஜ் லைஃப்பில் எனக்கு நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. நான் வந்து இவ்வளோ டெடிக்கேட்டட் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்ததை என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அதுக்கு எனக்கு தேவையான கிரெடிட் கொடுக்கவே இல்லை நான். ஸோ அவ்வளோ எனக்கு லைஃப்பில் இது இருந்தபோது கூட நான் வந்து ஐ வாண்டட் தட், என்னோடய பசங்க எனக்கு முக்கியம், எனக்கு நான் அவங்களுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கேன். நம்ம வந்து நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்டை மட்டும் விடாதீங்க. அந்த மாதிரி உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்டை நீங்கள் ரொம்ப விட வேண்டிய தருணம் வந்ததுன்னா பாருங்கள், நெக்ஸ்ட் ஆல்டர்னேட் என்னன்னு பாருங்களே, ஒழிய கண்டிப்பாக சூசைடு.
0: நீங்க சொன்ன விஷயத்துல இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா மேம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ரெண்டும் ரொம்ப முக்கியம். நீங்க உங்க லைஃப்ல இருங்கன்னு இல்லாம நான் இருந்திருக்கேன், நீங்களும் அப்படி இருங்க அப்படிங்கறத நீங்க சொல்றதை என்னால புரிஞ்சுக்க முடியாது. அழகா சொன்னீங்க மேம்.

0: உலகம் யாவும் கருணையோடு பெருகி வாழ.
1: பெண்களுக்கு வந்து பொதுவான அறிவுரை கொடுக்கணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? பெண்கள் இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க?
2: பெண்கள் இதெல்லாம் பண்ணாதீங்கன்னா நான் முக்கியமாக என்ன சொல்லுவேன்னாக்க, ரொம்ப டிவிக்கு அடிமையாக இருக்காங்க. அந்த மாதிரி சீரியல்லாம் வந்து எது நான் உங்களுக்கு அதுலேருந்து என்ன கற்றுக்க முடியும்னு பாருங்கள். சும்மா அனாவசியமாக ஒரு காட்டு கத்தால் ஒரு இது அர்த்தமே இல்லாது கிடைக்கிற நேரத்தை வந்து உபயோகமாக. இதே டிவிலேயே உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு நிறையா விஷயம் இருக்குது. நல்ல விஷயத்தை கற்றுக்காமல் இந்த மாதிரி வேண்டாது, கூச்சல், சண்டை, அப்புறம் வந்து நிறைய அந்த டிவி சீரியல்லே பார்க்குறேன் நான். நிறைய பேர் வீடை நல்லா எப்படி வச்சுக்கிறது?
1: உண்மை மேம், அந்த சீரியல்லே கூட அது ஒரு தேவையில்லாத விஷயமா இருக்கும், ஆனால் அதை உட்காந்து பார்ப்பாங்க. எனக்கு அதை நிறைய தடவை நான் யோசிச்சிருக்கேன். இது ஒரு மாதிரி அந்த சீரியலோட டைரக்டர் எடுத்துட்டு போறாரு, இதை ஏன் அவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க, இதை ஏன் பார்க்க மாட்டேங்கிறாங்க, தேவையா இருக்க விஷயம் எவ்வளவோ இருக்கு, ஆனா எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கோ எங்களை நாளை போக்குறதுக்கோ எங்களுக்கு இதுதான் இருக்கு அப்படிங்கிற ஒரு சர்க்கிள்குள்ள அவங்க
2: இருக்காங்க. நானும் சொல்றேன், வெளியில வரணும், வந்து வெளி உலகத்தை பார்க்கணும். கண்டிப்பா சொல்றேங்க, அவங்க நார்மல் டேஸ்ல ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வந்து அந்த மாதிரி நகை போட்டுட்டு அந்த மாதிரி மேக்கப் போட்டுட்டு சாதாரண அந்த ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்க. அப்படி ஒரு கிராண்டா சாரி, அப்படி ஒரு நகை, இதெல்லாம் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அப்படி இருப்பாங்களா வீட்டில்? அந்த மாதிரி இதுக்கே பொருந்தாம எதுக்கு அப்படி ஒரு காட்டு கத்தல் கத்துறாங்க, ஒரு மரியாதையே இல்லாம பேசுறாங்க. அதெல்லாம் பார்த்து நம்ம கத்துக்கணுமா? கத்துக்கிறதுக்கு ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு இந்த உலகத்துல, நிறையா கற்றுக்கலாம். அதெல்லாம் கற்றுட்டு ஒரு எக்ஸாம்பிளாக இருங்க. நீங்கள் உங்களை பார்த்து உங்கள் பசங்க கற்றுக்கிட்டோம், பசங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருங்க, எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்காங்க.
1: சூப்பர் மேம்.

0: இப்போ இருக்க தலைமுறையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது ஜென்சி கிட்ஸ் இருக்காங்க, இப்போ ஃபுல்லாகவே மொபைல் ஃபோன்ஸ் எல்லாமே அடிக்டடாக இருக்காங்க. ஸோ ஆனால் இந்த காலகட்டத்திலையுமே நிறைய பேர் அதை வச்சு முன்னேறியும் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
1: மொபைல் ஃபோனும் இந்த ஐடிங்கிறதோ வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். நான் நினச்சிப்பேன், நம்ம எப்படி அந்த காலத்தில் வந்து ஃபோனே இல்லை, என் பையன் கூட கேட்பான், வந்து போர்டிங் ஸ்கூலில் படிச்சுருந்தான், அப்போ வந்து எங்கள் மாமியார் செத்து போயிட்டாங்க. அவன் வந்து, அம்மா நீ எனக்கு எப்படிம்மா சொன்ன, பாடி செத்து போனது எப்படிம்மா சொன்ன, அப்போ போனே இல்லையம்மா அப்படின்னு கேட்பான் என் பையன். நான் யோசிப்பேன், ஆமாம் வினோத், எனக்கு கூட ஞாபகமே இல்லை, நான் உனக்கு எப்படி சொன்னேனே தெரியல அப்படின்னு. அந்த மாதிரி இந்த டெவலப்மெண்ட் இது வந்து ரொம்ப ஹியூஜ் டெவலப்மெண்ட். இது வந்து ஆச்சரியப்படுத்து, அதுவும் இந்த ஏஐ வந்தாட்டும் அதை பண்ணாத மிரக்கலே கிடையாது. அது ஐயோ நான் அப்படியே பார்த்து பார்த்து வியக்கிறேன். அதனால தான் நான் வந்து இந்த காலத்தில் இருக்கிறப்ப கொஞ்சமான நம்மளுக்கு அதை பற்றி தெரியணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஓரளவு கற்றுட்ருக்கேன். அப்படியே உங்களெல்லாம் மாதிரி இல்லை, பட் ஓரளவு எனக்கு இந்த ஏஐ அந்த இப்போ எல்லாம் எனக்கு ஓரளவு தெரியறது. ஸோ இந்த ஃபோனை பார்த்து எல்லாருமே இந்த வீட்டில் இப்போ என்ன ஆயிடுச்சுனாக்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரூம் இருக்குது. எப்போ பாரு எல்லார் கையிலையும் ஃபோனு, அந்த ஃபோனை வச்சுட்டு இந்த ஃபோனில் வந்து எல்லாருக்கும் விஷயம் இருக்குது. நிறைய நல்லது இருக்குது, அதே சமயத்தில் நிறையா கெட்டதும் இருக்குது. ஸோ கெட்டதை பார்க்காதீங்க. இந்த காந்திஜி சொன்னார்ல, மூணு குரங்கு, அந்த மாதிரி நல்லதை பேசுங்கள், நல்லதை பாருங்கள், நல்லதை நல்லதை கேளுங்க. அதுதான் நான் சொல்கிறேன்,
0: பயன்படுத்துகிற விதம்
1: பயன்படுத்த, நம்ம அதை எப்படி பயன்படுத்துகிறோங்க நம்ம கையில் இருக்காது. கற்றுக்கிறதுக்கு அது என்ன சொல்கிறது, ஒன்றுமே அந்த ஐடி இன்ட்ரெஸ்டிங்கிற, ஐயோ நேற்றுக்கு இருந்தது இன்னைக்கு அவுடேட்டட் ஆகுது, அந்த மாதிரி புதுசு புதுசாக விஷயம் எவ்வளோ இருக்கு. கற்றுக்கிறதுக்கு நிறையா இருக்குது இந்த உலகத்தில். கற்றது கையளவு கல்லாது உலகளவு. அதுவும் இந்த செல்போனும் ஐடியும் வந்தாவிட்டு உலகளவு இல்லை, கல்லாது யூனிவர்ஸ் அளவாயிடுச்சு. கல்லாது இப்போ உலக விட யூனிவர்ஸ் அளவாயிடுச்சு. நல்ல நல்ல விஷயங்கிறது கற்றுக்கிறது கொட்டி கிடக்கு, அப்படி கொட்டி கிடக்கு. கம்பர் சொல்லுவார், ராமாயணம் எழுதப்போ சொல்லுவார், நான் வந்து இந்த ராமாயணத்தை எழுதியிருக்க முயற்சிங்கிறது அந்த பூனை வந்து பாற்கடலில் போய் பாலை நக்கிச்சுனாக்கா அதால் எவ்வளோ அந்த பாற்கடலில் இருக்கிற பாலை குடிக்க முடியும் பூனைக்கு. அந்த மாதிரி அந்த கம்பராமாயணத்தை வந்து இந்த ராமரை பற்றி எழுதுறது வந்து ஒன்றுமே எழுதலை நான் இந்த கம்பராமாயணத்தை. அந்த மாதிரி அவரோட புகழை எழுதுறதுக்கு வார்த்தையும் இல்லை. அதே மாதிரி இந்த ஐடியை பற்றியும் அதோட புகழை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தையும் கிடையாது, அவ்வளோ கற்றுக்கலாம் அதுலேருந்து. ஸோ நல்ல விஷயத்தாலேருந்து கற்றுட்டு வாழ்க்கையில் முன்னேற பாருங்கள். அதுதான் இந்த எங்கர் ஜென்ரேஷன் நான் கொடுக்குற மெசேஜ்.
0: சூப்பர். ஓகே மேம், நிறைவா நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க மேம்?
1: திரும்ப திரும்ப நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், வாழ்க்கையை வாழ்வதற்கே கடவுள் கொடுத்த இந்த அரிய மானிட வாழ்க்கையை வீண் பண்ணாதீங்க.
0: தேங்க்யூ ஸோ மச் மேம், இன்னைக்கு நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து எங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தீங்க. முக்கியமாக எல்லாமே ஃபேமிலி இன்வால்வ் பண்ணி இப்படி இருக்கணும், இந்த மாதிரி சில விஷயங்கள் குடும்பத்தில் இருந்தோன்னா நல்லாயிருக்கும், உங்களோட பர்சனல் விஷயங்கள், நீங்கள் பர்சனலாக என்ன மாதிரி கற்றுக்கிட்டீங்க அனுபவிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னதை வந்து என்னையும் கேட்ட நேயர்களையுமே நிறைய இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நான் 100% நம்பிக்கையோடு இருக்கேன். அண்ட் பிளஷர் இஸ் ஆஸ், தேங்க்யூ ஸோ மச் மேம் வந்ததுக்கு.
1: ரொம்ப ரொம்ப நன்றி, நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதனால் ரொம்ப நன்றி எனக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு.

0: நன்றி.
1: தேங்க்யூ
0: சோ மச். தேங்க்யூ.
2: இதுவரை எழுத்தாளர் சீதா ராமநாதன் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் ராஜஸ்ரீ.
3: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIR சென்னை w@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை காமராஜர் சாலை சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி. வணக்கம்.
4: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
5: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோ திரைக்கடல் ஆடிவரும் தமிழ்நாடும்.
6: கருப்பு வெள்ளை காலத்து இசை தட்டு முதல்
7: இன்றைய பாட்காஸ்ட் வரை
6: 90 ஆண்டுகளாக உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நீங்காத இடம் பிடித்த வானொலி.
7: செய்திகள், நாடகங்கள் மற்றும் காலத்தால் அழியாத பாடல்கள். வானொலியின் 90வது ஆண்டு விழா. பழைய நினைவுகளுடன் ஓர் புதிய பயணம்.
6: கேளுங்கள், கொண்டாடுங்கள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் இந்திய நார்டிக் உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். செங்கல்பட்டு அரக்கோணம் இரட்டை ரயில் பாதை திட்டத்தால் கூட்ட நெரிசல் குறையும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளி குழுக்களின் பிரதிநிதிகள் முதலமைச்சர் திரு விஜயை சென்னையில் இன்று சந்தித்து பேசியுள்ளனர். அரசு பள்ளிகளில் மாணாக்கரின் எண்ணிக்கையை அதிகரிக்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டிகள் கோலாலம்பூரில் இன்று தொடங்கின. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் இந்திய நார்டிக் உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். தொழில்நுட்பம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, பாதுகாப்பு, ஸ்திரத்தன்மை, வர்த்தகம் உள்ளிட்ட பிரிவுகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்த மாநாடு வழிகோலும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக டென்மார்க், ஐஸ்லாந்து, பின்லாந்து நாடுகளின் பிரதமருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். முன்னதாக நடைபெற்ற வர்த்தக ஆராய்ச்சி மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர், வர்த்தக பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் எட்டப்பட்ட பின்னர் இருதரப்பு வர்த்தகமும் முதலீடுகளும் அதிகரித்துள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். பிரதமர் தமது நார்வே பயணத்தை முடித்துக்கொண்டு தமது பயணத்தின் ஐந்தாவது இறுதிக்கட்டமாக இன்று இட்டலி செல்கிறார். இந்தியா வியட்நாம் இடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உறுதிபட கூறியுள்ளார். வியட்நாம் தலைநகர் ஹனாயில் அந்நாட்டு அதிபர் துலாமை இன்று சந்தித்து பேசிய பின்னர் அமைச்சர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் இரு நாடுகளுக்கிடையே மேம்படுத்தப்பட்ட விரிவான ஒத்துழைப்பு எட்டப்பட்டதை தொடர்ந்து நட்புறவும் வலுப்பெற்றுள்ளதாக கூறினார். இந்தியாவும் வியட்நாமும் ராணுவம், பாதுகாப்பு, பிராந்திய ஸ்திரத்தன்மையில் பரஸ்பர நம்பிக்கையுடனும் ஒத்துழைப்புடனும் திகழ்கிறது என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் ஃபான் வான் ஜியாங்குடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் அவர் மேற்கொண்டார். சென்னை புறநகர் ரயில் கட்டமைப்பிற்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் அரக்கோணம் செங்கல்பட்டு இரட்டை ரயில்பாதை பணிகளுக்கு 993 கோடி ரூபாய் அளவிற்கு ரயில்வே நிதி அனுமதி வழங்கியுள்ளது. சென்னை கடற்கரை, தாம்பரம், செங்கல்பட்டு, அரக்கோணம் ரயில்வழி பாதையில் 68 கிலோமீட்டர் நீளத்திற்கு இந்த இரட்டை ரயில்பாதை அமைக்கப்பட உள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். தற்போது புறநகர் பகுதியில் உள்ள கூட்ட நெரிசலை கையாளும் வகையிலும் செயல்பாடு மற்றும் நேரம் தவறாமையே முன்னெடுத்து செல்லும் வகையிலும் இந்த திட்டம் அமையும் என்றும் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பயணியர் மற்றும் சரக்கு ரயில் போக்குவரத்திற்கு இது வகை செய்வதோடு சிமெண்ட், மோட்டார் வாகனங்கள், உணவு தானியங்கள், இரும்பு, எஃகு போன்றவற்றின் போக்குவரத்திற்கும் இது வழிகோலும். நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை மீண்டும் இன்று உயர்த்தப்பட்டுள்ளது. இதன்படி பெட்ரோல் லிட்டருக்கு

0: 2 காசுகள் உயர்ந்து 104.49 காசுகளாகவும் டீசல் 86 காசுகள் அதிகரித்து 96.11 காசுகளாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக எண்ணெய் நிறுவனங்கள் கூறியுள்ளன. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை உயர்வை அடுத்து இந்த விலையேற்றம் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே வாரத்தில் 2வது முறையாக பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதல் நமது ராணுவ திறனையும் தகவல் கட்டுப்பாட்டையும் தூதரக சமிஞ்சலையும் பொருளாதார முடிவுகளையும் ஒருங்கே முன்னெடுத்து சென்றதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர துவேதே கூறியுள்ளார். புதுடெல்லியில் வளத்திற்கான பாதுகாப்பு நீடித்த நிலையான தேச வளர்ச்சி கருத்தரங்கில் உரையாற்றிய அவர் இந்த துல்லிய தாக்குதல் தீவிரவாத கட்டமைப்பை தகர்த்ததாக எடுத்துரைத்தார். தடுப்பூசி மற்றும் கருத்தடை நடவடிக்கைகளுக்கு பின்னர் தெரு நாய்களை வீதிகளில் விடக்கூடாது என்ற முந்தைய உத்தரவை திரும்ப பெற உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இது தொடர்பாக 2025 ஆண்டு நவம்பர் மாத ஆணையை மாற்றியமைக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களின் மீது இன்று விசாரணை மேற்கொண்ட நீதிமன்றம் அத்தகைய நாய்களை அதற்கான முகாம்களில் பராமரிக்க அறிவுறுத்தியுள்ளது. குழந்தைகள், மூத்த குடிமக்கள், பாதசாரிகள் மீதான நாய்களின் தாக்குதல் கவலை அளிப்பதாக நீதிமன்றம் கூறியுள்ளது. நீதிமன்றத்தின் உத்தரவை செயல்படுத்தாத அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விலங்கு பிறப்பு கட்டுப்பாட்டு மையங்களை ஏற்படுத்துவதோடு ராபிஸ் நாய்க்கடி தடுப்பு மருந்துகள் இருப்பை மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. ராபிஸ் தொற்று உள்ள ஆபத்தான நாய்களை கருணை கொலை செய்வது உள்ளிட்ட சட்டத்திற்குட்பட்ட நடவடிக்கைகள் உயர்நீதிமன்ற கண்காணிப்புடன் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். சென்னை தலைமைச் செயலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான தமிழக அரசின் பல்வேறு குழுக்களின் தலைவர்களும் உறுப்பினர்களும் முதலமைச்சர் திரு விஜய் இன்று சந்தித்து பேசியுள்ளனர். இதன்படி மாற்றுத்திறனாளிகளுக்கான தமிழ்நாடு ஆலோசனைக் குழு, தண்டுவட பாதிப்படைந்தோர் சங்கம், தமிழ்நாடு மாற்றுத்திறனாளி சங்க கூட்டமைப்பு, மாற்றுத்திறனாளிகளுக்கான சமூக நீதி இயக்கம், தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் கூட்டமைப்பு, சென்னை அணுகல் தன்மை ஆய்வு மையம் ஆகியவற்றின் பிரதிநிதிகள் முதலமைச்சரை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். மேலும் மாற்று பாலினத்தோர் உரிமைகள் ஆர்வலர், சமூக நல அறக்கட்டளை இயக்குநர், சமூக பணியாளர்களும் முதலமைச்சரை இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து பேசியுள்ளனர். தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் மாணாக்கரின் வருகையும் எண்ணிக்கையும் அதிகரிப்பதற்கான தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். சென்னையில் 1 முதல் 3 வரையிலான புதிய பாடநூல்களுக்கான பயிற்சி கையேட்டை இன்று வெளியிட்டு பேசிய அமைச்சர், 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் சென்னை நூற்றாண்டு நூலகத்தில் நாளை வெளியிடப்படும் என்று.
1: தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடங்கள்ல கழிப்பறை வசதி எல்லாம் மேம்படுத்தி குடிநீர் வசதியும் உறுதி செய்யப்பட்டு வகுப்பறைகள், சில வகுப்பறைகள் சேதம் அடைஞ்சிருக்கும், ஸ்மார்ட் கிளாஸ் தேவைப்படும், அதற்கான நிதியும் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் அவர்களினுடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு சென்றிருக்கிறோம். ஏற்கனவே படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் எந்த காரணம் கொண்டும் இடைநிற்றல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக பல்வேறு திட்டங்களை வந்து ஆல்ரெடி நாம் அமல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம், அதை தீவிரப்படுத்தியிருக்கிறோம். இனி வரும் காலங்களில் வந்து மாணவர்களினுடைய
0: வேலூர் மாவட்டத்தில் தனியார் பள்ளி வாகனங்கள் மற்றும் ஷேர் ஆட்டோக்களில் மாணாக்கரை ஏற்றிச் செல்லும் போது விதிகள் மீறப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி சுப்புலட்சுமி எச்சரித்துள்ளார்.
2: அளவுக்கு அதிகமாக குழந்தைகள் இருக்கக்கூடிய வாகனங்கள்ல நீங்க அனுப்பாதீர்கள் என்பதை பள்ளி நிர்வாகத்தார் மூலம் பொதுமக்களுக்கு சொல்வது ஒன்று. யாரெல்லாம் நம்முடைய மாவட்டத்துல ஷேர் ஆட்டோ லைசன்ஸ் இருக்கோ அவங்க எல்லாரையும் அழைத்து இத்தனை பேரை தான் நீங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், இதை மீறி செய்யும் பொழுது உங்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஒரு கூட்டம் த்ரூ ஆர்டிஓ அண்ட் போலீஸ் வச்சு வரும் வாரத்திலே நடத்தி தெளிவுபடுத்துவோம். அதை மீறி செய்பவர்கள் மீது கடுமையாக கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும்.
0: நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலர்கள் மேற்கொண்ட திடீர் சோதனையில் சாய கழிவுகளை சுத்திகரிப்பு செய்யாமல் வெளியேற்றிய 5 ஆலைகளை மூடி சீல் வைத்துள்ளனர். மேலும்

0: 11 சாயப்பட்டறைகளின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பள்ளிப்பாளையம் பகுதிகளில் 9 டிவிஎஸ் மேடு, வசந்தா நகர், நேருநகர் உள்ளிட்ட இடங்களில் இயங்கி வரும் 26 சாய சலவை ஆலைகளில் சேலம் மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்தின் மண்டல இணை தலைமை சுற்றுச்சூழல் பொறியாளர் தலைமையில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். சில ஆலைகளில் விதிகளை பின்பற்றாமல் கழிவு நீரை அருகில் உள்ள சாக்கடை மற்றும் கால்வாய்களில் வெளியேற்றியது தெரிய வந்தது. தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரிய தலைமை அலுவலக உத்தரவின்படி 11 பட்டறைகளின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு மூடப்பட்டது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: மதுரை மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் தொடர்பான முன்னேற்பாடுகள் குறித்து ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் கைவினைஞர் பயிற்சி திட்டத்தின் கீழ் வரும் கல்வியாண்டிற்கான சேர்க்கை விண்ணப்பங்களை தகுதியுடையவர்கள் இணையதளம் வாயிலாக சமர்ப்பித்து பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா அறிவுறுத்தினார். ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதிகளில் ஊருக்குள் புகுந்த காட்டு யானைகளை விரட்டும் பணிகளை வனத்துறையினர் மேற்கொண்டுள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர்.

0: அரசு கட்டுப்பாட்டு வாரிய தலைமை அலுவலக உத்தரவின்படி 11 பட்டறைகளின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு மூடப்பட்டது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: மதுரை மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் தொடர்பான முன்னேற்பாடுகள் குறித்து ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் கைவினைஞர் பயிற்சி திட்டத்தின் கீழ் வரும் கல்வியாண்டிற்கான சேர்க்கை விண்ணப்பங்களை தகுதியுடையவர்கள் இணையதளம் வாயிலாக சமர்ப்பித்து பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா அறிவுறுத்தினார். ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதிகளில் ஊருக்குள் புகுந்த காட்டு யானைகளை விரட்டும் பணிகளை வனத்துறையினர் மேற்கொண்டுள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் காட்டு யானைகள் ஊருக்குள் நுழைந்து பயிர்களை சேதப்படுத்தும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. இன்று அதிகாலை திகனாரை வனப்பகுதியில் இருந்து வந்த யானைகள் ரங்கசாமி கோவில் தோட்டப்பகுதியில் பயிர்களை சேதப்படுத்தின. தகவல் அறிந்த வனத்துறையினர் விவசாயிகளுடன் இணைந்து யானைகளை மீண்டும் வனப்பகுதிக்குள் விரட்டினர். தொடர்ந்து யானைகள் ஊருக்குள் நுழைவதை தடுக்க நிரந்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோட்டிலிருந்து பி சி மூர்த்தி.
1: மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டிகள் கோலாலம்பூரில் இன்று தொடங்கின. ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் அம்சா கருணன் அர்ஜுனன் இணை பிரான்ஸ் இணையை இன்று எதிர்கொள்கிறது. மகளிர் இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் அக்வினி பட் ஷிகா கௌதம் இணை கனடா இணையுடன் மோதுகிறது. ஐபிஎல் 2020 கிரிக்கெட் போட்டியில் ஜெய்ப்பூரில் இன்றிரவு ராஜஸ்தான் ராயல்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் இந்திய நார்டிக் உச்சிமாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். செங்கல்பட்டு அரக்கோணம் இரட்டை ரயில் பாதை திட்டத்தால் கூட்ட நெரிசல் குறையும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளி குழுக்களின் பிரதிநிதிகள் முதலமைச்சர் திரு விஜயை சென்னையில் இன்று சந்தித்து பேசியுள்ளனர். அரசு பள்ளிகளில் மாணாக்கரின் எண்ணிக்கை அதிகரிக்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டிகள் கோலாலம்பூரில் இன்று தொடங்கின. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரம் 1:55. ஆகாஷவாணி
4: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
5: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
4: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
5: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
4: 9499933239, 8667672922.
5: மின்னஞ்சல் முகவரி
4: specialschoolnirvagam@gmail.com.
6: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
7: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
8: செம்மறியாடு வளர்ப்பில் நல்ல வளமான வளர்ச்சியுடைய கிடா மற்றும் பெட்டையாடுகளை தேர்வு செய்து முறையான இனப்பெருக்க பராமரிப்புடன் தீவனம், ஆரோக்கியம் போன்ற மற்ற பராமரிப்புகளும் சரியாக அளித்தால் அதிக வருவாய் பெற்றிடலாம்.
9: செம்மறியாடுகள் தேர்வு மற்றும் இனவிருத்தி பராமரிப்பு முறை

0: தகவல் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி முதல்வர் முனைவர் பி தேவேந்திரன் அவர்களின் கருத்துக்கள்.
1: இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: ஆகாஷ்வாணி 90 வருடத்தை கடந்ததை முன்னிட்டு இயற்பியல் துறை இணை பேராசிரியர் ஆர் வானதி விஜயலட்சுமி அவர்கள் பகிரும் எண்ணங்களை கேட்கலாம்.
3: வானொலியில காலையில நாங்க அப்பா நியூஸ் கேட்டுக்கிட்டு நான் இன்று ஒரு தகவல் கேட்டுக்கிட்டே தான் கல்லூரிக்கு ரெடியாகும். ஸோ அதெல்லாம் ரொம்ப மறக்க முடியாத ஒரு ஒரு சைல்ட்ஹுட் மெமரிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு திரு தென்கட்சி சாமிநாதன் ஐயா பேசுறேன். இன்று ஒரு தகவல் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இவ்வளோ அவசரமா காலையில் காலேஜுக்கு ரெடி ஆகிட்டு இல்லை ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத ஒரு 2 நிமிஷம் அப்படி அந்த டைமில் அந்த வேலையை மட்டும் கொஞ்சம் மெதுவாக செய்வோம். என்ன சொல்கிறாரு அப்படின்றத கேட்கறதுக்காக அவரும் அந்த ஒரு நகைச்சுவையோடு ஒரு ஒரு தகவலை ஒரு தாட் ஃபார் த டே மாதிரி ஒவ்வொரு நாளும் சொல்லிகிட்டே இருப்பார். எல்லாரையும் கவரக்கூடிய ஒரு இதுவாக தான் வானொலி இருந்தது. ஸோ அதுக்கு நான் என்றென்றும் சென்னை வானொலி நிலையத்துக்கு
4: நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
5: குட் ஆஃப்டர்நூன், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி அண்ட் ஐ ஆம் வல்சா வில்லியம்ஸ் வித் தி மிட் டே நியூஸ். தி ஹெட்லைன்ஸ். Prime Minister Narendra Modi to attend 3rd India-Nordic Summit in Oslo aimed at strengthening cooperation in technology, renewable energy, defence and trade. Prime Minister Modi and his Swedish counterpart Ulf Kristersson in a joint newspaper article stress on partnerships in times of global uncertainty. Supreme Court refuses to recall its earlier order of keeping sterilised or vaccinated stray dogs in shelters. IMD issues yellow alert for heat wave in national capital for next 3 days. And in IPL cricket, Rajasthan Royals to take on Lucknow Super Giants in Jaipur this evening. Prime Minister Narendra Modi will attend the 3rd India-Nordic Summit in Oslo this afternoon. The summit is aimed at strengthening the country's strategic partnership with Nordic nations in areas such as technology, renewable energy, defence, sustainability and trade. According to the Ministry of External Affairs, Prime Minister Modi will be joined by Prime Minister of Norway Jonas Gahr Støre, Prime Minister of Denmark Mette Frederiksen, Prime Minister of Finland Petteri Orpo, Prime Minister of Iceland Ms. Kristrun Frostadottir and Prime Minister of Sweden Ulf Kristersson for the summit. The ministry said this summit will impart a more strategic dimension to India's relationship with the Nordic countries, especially in technology and innovation. Green transition and renewable energy, sustainability, blue economy, defence, space and the Arctic. On the sidelines of the summit, Prime Minister Narendra Modi today held a bilateral meeting with Prime Minister of Iceland, Kristrun Moel Frostadottir. We now go over live to our correspondent, Sangeeta Godbole, who is in Oslo to cover the Prime Minister's visit. Sangeeta, Nordic countries are global leaders in green technologies. What concrete collaborations are expected with India in the renewable energy and green hydrogen sector?
6: Valsa, the Nordic countries generate over 90% of their electricity from fossil-free sources. India has its own ambitious green transition goals, so it would help in harnessing renewable energy sources like wind, hydropower, biomass, geothermal with the help of their expertise. The most concrete step taken towards the collaboration was yesterday when the India-Norway relations were upgraded to green strategic partnership. It will help Norwegian companies to innovate and invest in sectors like green hydrogen, blue economy and circular economy. India will also be participating in Nor Shipping 2027 with an India pavilion. This will ensure knowledge sharing in shipbuilding and also green shipping, also in port infrastructure. At the business summit yesterday, Prime Minister Modi shared a vision of increasing India's share in Norwegian shipbuilding, which is currently at 10%, to 25%. Before that, he also invited Swedish companies to enhance their presence at the

0: திரைக்கானத்தில் தொடரும் பாடல் சொல்லத் துடிக்கிது மனசு படத்திற்காக மலேசியா வாசுதேவன் பாடியது.
1: உயிலுக்கு ஒரு நிறம் இருக்கு,

0: திரைகானம் கேட்டீர்கள்.
1: வானொலிக்கு 90.
2: வானொலி பற்றிய தன்னுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறார் எழுத்தாளர் வான்மதி அவர்கள்.
3: என் தந்தை இருக்கும்போது முழு நேரமா எங்களுக்கு பழக்கப்படுத்தினது வந்து வானொலி கேட்பதற்கான ஒரு பழக்கம். தொலைக்காட்சி எல்லாம் அறிமுகமாறதுக்கு முன்பு இது முக்கியமா வந்து நிறைய செய்திகள் எங்களுக்கு இன்னைக்கு வானொலி வச்சாதான் தெரியும் அப்படிங்கிற நிலை இருந்தது நெய்வேலியில. அதனால எங்களுக்கும் வானொலிக்கும் வந்து ரத்த பந்தம் இருக்குன்னு கூட சொல்லலாம். தேசிய தலைவர்கள் இறப்பு முக்கியமா சொல்லணும்னா அறிஞர் அண்ணாவுடைய இறப்பு, காமராசருடைய இறப்பு, இதெல்லாமே நாங்க வானொலி மூலம் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். எனக்கு மறக்க முடியாத நிகழ்வுனா காமராசர் இறந்துட்டாங்கிறதே வானொலி மூலம் தெரியவும் என்னுடைய தந்தை அந்த வானொலி காது கிட்ட வச்சுட்டு அழுதுகிட்டு நின்ன காட்சி இன்னமும் எனக்கு அப்படியே மனசுல இருக்கு. அப்படியே காமராசர் அப்படின்னு யார் பேசினாலும் என்னுடைய தந்தை அந்த வானொலிய காதல வச்சுட்டு அழுத காட்சி எனக்கு அப்படி இன்னமும் ஞாபகத்துக்கு வரும்.
0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:40.
4: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் ராமகுணானுபவம் முதல் பகுதி உரை வழங்குபவர் ஆன்மீக சொற்பொழிவாளர் பெருந்தேவி அவர்கள்.
5: ஜயத்யாஸ்ருத சந்த்ராச த்வாந்த வித்வம்சனோதய பிரபாவான் சீதையா தேவ்யா பரமவ்யோம பாஸ்கரஹ. ராமனுடைய குணங்களை பறக்க பேசக்கூடிய காவியம் ஸ்ரீமத் ராமாயணம். வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேதசாதாசீத் சாக்ஷாத் ராமாயணாத்மனா. வேதமே ராமாயணம், வேதவேத்யனான எம்பெருமானே ராமன். தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா, ராமோ விக்கிரகவான் தர்மஹா, தர்மோ விக்கிரகவான் ராமஹா. தர்மஸ்வரூபியாக சகலவிதமான கல்யாண குணங்களுடன் ராமாயணம் முழுவதும் பறிக்க ஜொலிக்கக்கூடிய ஒரு உயர்ந்த அவதாரம் ராமனுடைய அவதாரம். சுவாமி பூர்ணாவதாரமாக தர்ம சம்ரக்ஷணத்திற்காக, சாது ரக்ஷணத்திற்காக அவதாரம் பண்ணி சத்தியவாக்கியோ திருடவிரதகான்னு சத்தியவாக்கியம் தன்னுடைய திருடவிரதமாக கொண்டு சகலவிதமான தர்மங்களையும் அவதார காரியம் ஆவதற்கு முன்னாடியும் அவதார காரியம் பூர்த்தி ஆன பிறகும் தசவருஷ சகசிராணி தசவருஷ சதானிச்ச ராமோ ராமோ ராமயிதி பிரஜானாம் அபவன்கதாகா ராமபூதம் ஜெகதபூத் ராமே ராஜ்யம் பிரசாசதி. 11,000 வருஷங்கள் ராம பக்தியாகிய சாம்ராஜ்யத்தை அயோத்தி ஜனங்கள் பரிபாலனம் பண்ண, ராமன் தர்ம ராஜ்யமாக ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ண ராமநாமமே உயர்ந்து நின்ற ஒரு காவியம் ஸ்ரீமத் ராமாயணம். ராமனுடைய கல்யாண குணங்கள் எல்லாரையும் மயக்கின ஒரு கல்யாண குணங்கள் ஸ்ரீமத் ராமாயணத்துல. ராமாயணமே எப்படி ஆரம்பிக்கிறதுன்னா, தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம் வரம் நாரதம் பரிபப்ரஸ்ச வால்மீகேர் முனிபுங்கவம். வால்மீகி மகரிஷி நாரத மகரிஷியினிடத்துல 16 குணங்களை சொல்லி இந்த குணங்களெல்லாம் பூர்த்தியாக உடையக்கூடையவன் யாரு ஞாதுமேவம் விதம் நரம்னு கேட்கிறார். அந்த 16 குணங்களும் ராமனிடத்துல பொருந்தி இருந்ததுனால நாரத மகரிஷியும் ராமன் தான் 16 குணங்களுக்கும் பொருத்தமானவன்னு சொல்லி சம்சேப ராமாயணமாக ராமாயணத்தை சுருக்கமா அவருக்கு எடுத்து சொல்லி பலஸ்ருதியும் சொல்லிட்டு கிளம்புறார் வால்மீகி மகரிஷிக்கு. அந்த 16 குணங்கள் கோன்பஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான், குணமுள்ளவன் யாரு, வீரியமுள்ளவன் யாரு, சத்தியத்தை காப்பாற்றவன் யாரு, செய்த நன்றியை மறக்காதவன் யாரு, படிச்சவன் யாரு, சாமர்த்தியமுள்ளவன் யாரு, கோபமே வராதவன் யாரு, யாருக்கு கோபம் வந்தால் தேவதைகள் கூட நடுங்குவாளோ அப்படிப்பட்டவன் யாரு, பொறாமையே இல்லாதவன் யாரு, சகல ஜீவராசிகளிடத்திலையும் காருண்யமான குணம் படைத்தவன் யாரு, வீரியமுள்ளவன் யாரு,

வாக்கியம் உள்ளவன் யாரு, திடவிரதன் யாரு, இப்படிப்பட்ட 16 குணங்களையும் உடைய ஒரு மனுஷியன் யாருன்னு கேட்டார். சாதாரணமா யாருன்னு கேட்டா பகவான்னு சொல்லலாம், இருந்தாலும் மனுஷியன் யாருன்னு இவர் கேட்டதுனால, நான் தசரதனுடைய புத்திரன், ஆத்மானம் மானுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம் இருந்ததுனால அந்த ராமன் தான் 16 குணங்களுக்கும் குணம் உள்ளவன். குணம்னா அப்படிப்பட்ட கல்யாண குணம் ராமாயணம் முழுக்க ராமனுக்கு. அதை யார் சொன்னான்னா, அயோத்தியா காண்டத்துல அயோத்தி ஜனங்கள் தசரத சக்கரவர்த்திக்கு ராமனுடைய கல்யாண குணங்களை சதுநித்யம் பிரசாந்தாத்மா மிருதுபூர்வம் ஜ பாஷதே உச்சியமானோபி பருஷம் நோத்தரம் பிரதிபத்தியதே பிரசாந்தாத்மா சாந்தாத்மா சிரிச்ச முகத்தோட எல்லாரோடையும் பழகக்கூடியவர் ராமன். அப்படிப்பட்ட ஒரு வேறுபாடு இல்லாமல் ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி கற்பார் ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோனார். ஆழ்வார் சொல்ற பொழுது, குகன்லேந்து பக்ஷியான ஜடாயுலேந்து வானரனான சுக்ரீவன்லேந்து ராட்சசனான விபீஷணன் வரைக்கும் அத்தனை பேரோடையும் நின்னுடன் ஐவரானோம், நின்னுடன் அறுவரானோம், நின்னுடன் எழுவரானோம்னு அத்தனை பேரையும் தன்னோட சேர்த்துண்ட ஒரு காருண்யம் ராமனை தவிர வேற யாரிடம் அந்த குணத்தை பார்க்க முடியாது. அதத்தான் அயோத்தி ஜனங்கள் ரொம்ப பறக்க சொன்ன தசரத சக்கரவர்த்தி இடத்துல. அதை விட ராமனிடத்துல ஒரு பெரிய குணம் என்னன்னா, கதஞ்சித்து உபகாரேன கிருதேனைகேன துஷ்யதி. ராமனிடத்த பெரிய குணமே, யாரான ஒருத்தர் ஒரு சின்ன உபகாரம் ராமனுக்கு பண்ணிட்டாலும் அதை ராமன் கடைசி வரைக்கும் சொல்லின்னு இருப்பார். யாராவது பெரிய அபச்சாரம் பண்ணினாலும் அடுத்த க்ஷணம் ராமன் அதை மறந்து போயிடுவார். இப்படிப்பட்ட உயர்ந்த குணம் உள்ள ஒரு சக்கரவர்த்தி தானே எங்களுக்கு ராமனாக கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவதானம்னு இந்த குணங்களோட ஒரு சக்கரவர்த்தி வரும்போது எங்களுக்கு எப்படிப்பட்ட ஆனந்தம்னு அயோத்தி ஜனங்கள் ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு சொன்ன உடனே ராமனுடைய அற்புதமான கல்யாண குணங்களை ராமனுக்கு போய் நாம என்ன உபகாரம் பண்ண முடியும், நம்மளால பெருமாளுக்கு என்ன உபகாரம் பண்ண முடியும், அந்த ராமனுடைய நாமத்தை சொல்றதை தவிர ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநா தன்னுடைய சக்கரவர்த்தியாக ஏற்பதற்கு அந்த பூமாதேவி அப்படி காத்திருக்கான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு குண சம்பன்னன் ராமன். குணவானு கஷ்ட வீரியவானு, வீரியம் ஒரு பெரிய குணம். அந்த வீரத்தை ராமனிடத்துல ராமாயணம் முழுக்க பார்க்கலாம். அதுல முக்கியமா சில கட்டங்கள் ராமன் கோதண்ட ராமனாக அந்த விரோதிகளை எதிர்த்து நிக்கக்கூடிய சமயத்துல எத்தனையோ பேரை சுவாமி வதம் பண்ணார், தாடகே வதம் பண்ணார், விராதன வதம் பண்ணார். ஆரண்யத்துல ஜனஸ்தானத்துல 14,000 ராட்சசால் யுத்தத்துக்கு வரா, ராமன் ஒத்தரா நிக்கிறார். இந்த பக்கம் மேல தேவதைகள்லாம் அப்படி ஆச்சரியப்படுறா, ஏகஸ்ச்சராமோ தர்மாத்மா கதம் யுத்தம் கரிஷ்யதி. ராமன் இந்த பக்கம் ஒருத்தர், அந்த பக்கம் 14,000 பேர், எப்படி இத்தனை பேரை சுவாமி ஒத்தரா வதம் பண்ணுவார்னு அவள்னா அப்படி கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள கீழே பார்த்தா ராமன் பாராபார பயோ விசோஷன கலா பாரீன காலானல ஜுவாலாஜால விகார கார விசிக வியாபார கோரக்கிரமகா சர்வாவஸ்த சகிருத் பிரபன்ன ஜனதோ சம்ரக்ஷணைகவிரதி தர்மோ விக்கிரகவான தர்ம விரதியும் தன்வீச தன்வீதனகானு அத்தனை பேரையும் சுவாமி கீழே சாச்சிட்டார். அத்தனை ராட்சசாலையும் இப்படி கண்ணை மூடி கண்ணை தரக்கிறதுக்குள்ள ஒத்தராயிருந்து கர தர கர தரு கண்டன சண்டபவன தூஷண ஜலநிதி சோஷண தோஷித ரிஷிகண கோஷித விஜய கோஷண திசப்த ரக்ஷசகஸ்ரன் அலவன விலோலன மகா களப அசகாய சூரா அனபாய சாகச. அப்படி சுவாமி அத்தனை பேரையும் வதம் பண்ண ஒரு வீரம் இருக்கே, ராவணன யுத்த காலத்துல எதிர நின்னு அத்திரவர் அரக்கர் முடி பத்தும் ஒரு கொத்தனை உதிர்த்த திரளோன்னார் சுவாமி தேசிகன் சொல்ற பொழுது, அப்படி ராவணன வதம் பண்ண ஒரு வீரம் இருக்கே, பராக்கிரமம் இருக்கே, இதெல்லாம் குணவானு வீரியவானு ரெண்டாவது முக்கியமான குணம் இது. குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ்ஞஸ்ச கிருதஜ்ஞஸ்ச. தர்மவான் யாரு, செய்த நன்றியை மறக்காதவன் யாரு, அதுக்குதான் ஏற்கனவே பதில் சொல்லியாச்சு. ராமோ விக்கிரகவான் தர்மகா. ராமாயணம் முழுக்க ராமனுக்கு தர்மம் முக்கியம். ராமாயணமே தர்மத்தை காமிக்க கூடிய ஒரு காவியம். தர்மத்துக்காக ராமன் எதையும் எழுந்திருக்கார். எதுக்காக அவதாரம் பண்ணார், ராவண வதத்துக்காக, மகர்ஷிகளை ரட்சிக்கிறதுக்காக, தேவதைகளை ரட்சிக்கிறது.

தர்மத்துக்காக, அந்த சாது ரக்ஷணங்கிற தர்மத்துக்காக தான் ராஜ்யத்தை துறந்தார், பத்னிய பிரிஞ்சார். ராஜ்யத்தை துறந்தாவது பத்னிய பிரிஞ்சாவது தர்மத்தை ரட்சிக்கணும் அப்படிங்கறதுல ராமன் தர்மம்னா, யுத்த காலத்துல கூட ஒரு தர்மம் ராமனுக்கு, அந்த மாதிரி ஒரு தர்மத்தை பார்க்கவே முடியாது. ராவணன் ஆயுதங்களை எல்லாம் இழந்து நிராயுத பாணியா நிக்கிறான். நிராயுத பாணியாக நிக்கக்கூடிய ராவணனை ஒரே பாணத்தை போட்டா சுவாமி வதம் பண்ண முடியும். ஆனால் யுத்த காலத்துல நிராயுத பாணியாக நிற்கக்கூடிய ஒத்தனை அழிக்கிறது தர்மம் இல்லைன்னு பத்தினிய கஷ்டப்படுத்தினவனாக இருந்தாலும் யுத்த காலத்துல அவனிடத்துல கூட ஒரு தர்மத்தை காண்பிச்சு, கச்சானுஜானா மிரணார்த்திதஸ்துவம், அப்பா நீ இன்று போய் நாளை வானார். கம்பர் சொல்ற பொழுது சொன்னார், இன்று போய் போருக்கு நாளை வானாரா ராமன், ஏன்னா நீ ரொம்ப களைச்சு போயிருக்க, இனிமே உன்னால யுத்தம் பண்ண முடியாது, நாளைக்கு வா, நன்னா ஆஸ்வாசப்படுத்திண்டு வா, அது கூட இன்று போய் போருக்கு நாளை வா, யுத்தம் பண்ணணும்னா நாளைக்கு வா, ஆனா என்ன சரணாகதி பண்ணணும்னு தோணித்துனா இன்னைக்கே சரணாகதி பண்ணிடு, இனிமே நம்மளால இவனோட யுத்தம் பண்ண முடியாது, இவன் பரம பராக்கிரமசாலியா இருக்கான், இவனை பேசாம சரணாகதி பண்ணிடலாம்னு நினைச்சியா, இப்பவே சரணாகதி பண்ணிடு. அந்த சரணாகதியை நான் இப்பவே ஏத்துக்கிறதுக்கு தயாரா காத்துன்னு இருக்கேன்னு யுத்த காலத்துல கூட ஒரு தர்மம்னா அது ராமனிடத்துலதான் பார்க்க முடியும். கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவானு கஷ்ட வீரியவானு தர்மஜ்ஞ்ச கிருதஜ்ஞ்ச தர்மம் செய்தன் என்றே மறக்காதவர் ராமன். செய்த நன்றியை மறக்காதவர்னா யாரிடத்தில் அதை காண்பிச்சார்னா, சுந்தரகாண்டத்தில் ஆஞ்சநேயன் இடத்துல காண்பிச்சார் அதை ராமன். ஆஞ்சநேயன் சீதையை கண்டுபிடிச்சு அங்குலியத்தை கொடுத்துட்டு திரும்பி சூடாமணியை வாங்கிட்டு வந்து ராமனிடத்துல சூடாமணி பிரதானம் பண்ண உடனே சீதைய திருஷ்டா சீதா கண்டேன் சீதையைன்னு சொன்ன உடனே அந்த ஆஞ்சநேயனை கிட்ட கூட்டு, அப்பா ஆஞ்சநேயா இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிருக்கேப்பா, உனக்கு நான் என்ன கொடுப்பேன், எல்லா லோகத்தையும் கொடுக்கலாம், எல்லா ராஜ்யத்தையும் கொடுக்கலாம், ஆனா என்னால என்ன கொடுக்க முடியும்னு தெரியலையேன்னு ஆஞ்சநேயனை கூட்டி அப்படி சேர்த்து ஆலிங்கனம் பண்ணிக்கிறார் ராமன். அந்த மாதிரி ஒரு ஆலிங்கன பாக்கியம் ராமாயணத்துல ஆஞ்சநேயனை தவிர வேற யாருக்குமே கிடைக்கல. அபார பாரவார பரிகா பரிவிருத பரபுர பரிசுத தவ தகன ஜவன பவன பவ கபிவர பரிஷ்வங்க பாவித சர்வஸ்வதான. சுவாமி தேசிகன் ஒரே கத்தியத்துல சொன்னார் சுந்தரகாண்டத்தை. அதுல ராமன் ஆஞ்சநேயனை சேர்த்து ஆலிங்கனம் பண்ணிண்டு ஆஞ்சநேயனுக்கு எப்படிப்பட்ட ஆலிங்கன பாக்கியம் அதுங்கிறது எப்ப தெரிஞ்சதுன்னா, ராமன் வந்த காரியம் எல்லாம் முடிஞ்சு வைகுண்டத்துக்கு கிளம்புறார். அப்படி வைகுண்டத்துக்கு கிளம்புற பொழுது ஆஞ்சநேயா நான் வைகுண்டத்துக்கு கிளம்புறேன் நீ என் கூட வான்னு கூப்பிட்டார் ஆஞ்சநேயனை. ஆஞ்சநேயன் சொன்னார், வைகுண்டத்துல வந்தா ராமநாமம் சொல்ல முடியாது, ராமச்சரித்திரம் கேட்க முடியாது, ராமனை பார்க்க முடியாது, அதனால நான் இந்த பூலோகத்திலேயே இருந்துட்டு எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்த காஞ்சலிம்னு ராமச்சரித்திரத்தை சிரவணம் பண்ணிட்டு இருக்கேன். அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் ஆஞ்சநேயன் சொன்னது என்னன்னா, ராமா நான் இப்ப உங்களோட கிளம்பி வரணும்னா இந்த திவ்யமான சரீரத்தை இங்க விட்டுட்டு வேற ஒரு சரீரத்தை எடுத்துட்டு வரணும், எனக்கு இந்த சரீரத்தை இங்க விடுறதுக்கு மனசு இல்லை, ஏன்னா இது என் சரீரமா இருந்தா நான் விட்டுட்டு கிளம்பிடுவேன், இதுல ராமனான உங்க சரீர சம்பந்தம் இருக்கு, சுந்தரகாண்டத்துல என்ன சேர்த்து ஆலிங்கனம் பண்ணிட்டேளே அது சாதாரண ஆலிங்கனமா, அப்படி உங்க ஹிருதயத்தோட எங்க ஹிருதயம் ஒட்டக்கூடிய அளவுக்கு நீங்க ஆலிங்கனம் பண்ணிட்ட சமயத்துல நீங்க சீதா ராமனாக அப்படியே என் ஹிருதயத்துல ஆவாகனம் ஆயிட்டேன், உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் அந்த காட்சிய என்னால இன்னிக்கும் காமிக்க முடியும்னு ராமனுக்கு ஆஞ்சநேயன் தன் ஹிருதயத்தை கிழிச்சு காண்பிச்சாராம். அதுல சீதா ராமனாக தான் ஜொலிக்கக்கூடிய காட்சிய பார்த்து ராமனே புலகாங்கிதம் அடைஞ்சார்னா, இதை விட கிருதஜ்ஞதையை வேற எப்படி தெரிவிக்க முடியும்? தன்னையே ஆஞ்சநேயனுக்கு கொடுத்து ஒரு ஆலிங்கன பாக்கியத்தை ஆஞ்சநேயனுக்கு கொடுத்தார்னா அதைத்தான் அப்படிப்பட்ட உயர்ந்த குணமாக தர்மஜ்ஞ்ச கிருதஜ்ஞ்ச சத்திய வாக்கியோ திருடவிரதா. அந்த சத்திய வாக்கியம்ங்கிறது ராமன் திருடவிரதமாக இருந்தார், அது ராமனிடத்துல இருந்த ஒரு பெரிய குணம். ஆரண்யத்துல மகர்ஷிகளுக்கெல்லாம் ராமன் அபயப்பிரதானம் அளிச்சுட்டே போறார், கூடிய சீக்கிரம் நான் ராவணனை வதம் பண்றேன்னு. அப்போ சீதை கேக்குறா, ராவணன் உங்ககிட்ட அபச்சாரமே பண்ணலையே, எதை வச்சு வதம் பண்ணுவேள்னு. அப்ப ராமன் சொல்றார், என்னுடைய உயிரையே விட்டாலும் விடுவேன், சீதையான உன்னையே பிரிஞ்சாலும் பிரிவேன், லக்ஷ்மணனையே பிரிஞ்சாலும் பிரிவேன், பிராமணர்களுக்கு கொடுத்த சத்தியத்தை நது பிரதிஜாம் சம்ஸ்கிருத்திய பிராமணேபியோ விசேஷ

0: அவளுக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தாம இருக்க மாட்டேன்னா ராமன் என்ன இங்கிதமா சொன்னார்? சீதையான உன்னை பிரிஞ்சுத்தான் ராவணன் உன்னை அபகரணம் பண்ணிட்டு போவான். அதையே ஒரு காரணமா வச்சு, அதையே ஒரு அபசாரமா வச்சு நான் அவனை அழிப்பேன். உன்னை பிரிஞ்சுத்தான் இதை சாதிக்க போறேன்னு பத்தினிய பிரிஞ்சாவது சத்தியத்தை காப்பாத்தணும், பிராணனை விட்டாவது சத்தியத்தை காப்பாத்தணும்னு ஒரு மனுஷியன் இருந்தால் அது எப்படிப்பட்ட உயர்ந்த குணம்? சத்திய வாக்கியோ திருடவிரதகா. தொடர்ந்து நாம் இந்த கல்யாண குணங்களை அடுத்த வாரமும் பேசலாம்.
1: இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது ராம குணானுபவம் முதல் பகுதி. உரை வழங்கியவர் ஆன்மீக சொற்பொழிவாளர் பெருந்தேவி அவர்கள். இத்துடன் இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

முதல் பகுதி. உரை வழங்கியவர் ஆன்மீக சொற்பொழிவாளர் பெருந்தேவி அவர்கள். இத்துடன் இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி, நேரம் 2:55. வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிக வெப்பநிலை 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருந்தது. மற்ற இடங்களில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிக வெப்பநிலை தமிழ்நாடு புதுச்சேரி பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 2 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிக வெப்பநிலையான 40.3 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 22.2 டிகிரி செல்சியஸ் கன்னியாகுமரியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 12.1 டிகிரி செல்சியஸ். வானிலை முன்னறிவிப்பு.

கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி, ஈரோடு, திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் நாளை பலத்த மழைக்கான வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பொழியும் வாய்ப்புண்டு. நாளையும் இதே வானிலை தொடரக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிகளவு 22 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 33.3 டிகிரி செல்சியஸ். குறைந்தளவு வெப்பநிலை 22.2 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

காவியமே, நல் ஓவியமே, தேடினோமே திரவியமே, உன் சிறகுகளின் கீழ் இளைப்பாறினோமே, தேனினமே, ஆவிதனை காத்தனவே, பார்த்தனவே, செப்பனவே, இமை நடுவே நின்றனவே, ஆடியதோர் நர்த்தனமே, பாகிலிட்ட அமிழ்தமே, உன்மடியில் தவழ்ந்தோமே, அகந்தை மறந்தோமே, தோள்களில் சுமந்தோமே, உள்ளங்கையில் அடைத்தோமே, வாழ்வீச்சு காலத்தில் அரணாக நின்றனையே, புடமிட்ட பொன்னாய் எத்திக்கும் ஒளிர்ந்தனவே, வடமிட்ட தேராய் வாராய் கூறாய் மங்கள சேதி, கால் கொண்ட தடமதில் போன ஒரு மந்தையின் சிந்தையை திருத்தி வரையறுத்து நெறிப்படுத்தி குன்றிலிட்ட தீபமாய் ஒளிர்வாய் வானொலியே.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி, நேரம் 3 மணி, மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெற்று மீண்டும் எமது ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். வணக்கம்.

0: நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய மாலை ஒலிபரப்பு ஆரம்பமாகின்றது. நேரம் 5:29. குறளமுதம்.
1: ஏதிலாரத்தமர்பசிப்பர் பேதை பெரும் செல்வம் முட்டகடை.
2: அறிவில்லா பேதைக்கு பெருஞ்செல்வம் கிட்டிவிட்டால் அவனுக்கு வேண்டியவர் பசித்திருக்க வேண்டாதவரெல்லாம் பசியாறு இருப்பர். குறள் எண் 837 அதிகாரம் பேதைமை.
1: ஏதில் ஆறாரத்தமர் பசிப்பர் பேதை பெரும் செல்வம் முட்டகடை.
2: அறிவில்லா பேதைக்கு பெருஞ்செல்வம் கிட்டிவிட்டால் அவனுக்கு வேண்டியவர் பசித்திருக்க வேண்டாதவரெல்லாம் பசியாறு இருப்பர். குறள் எண் 837 அதிகாரம் பேதைமை.
0: இசையோடு பொருளோடு குறளமுதம் பருகி மகிழ்ந்தோம். நேரம் 5:30. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸ். நேர்களை இப்பொழுது கேட்கலாம் NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: ஒவ்வோர் இல்லத்தின் வாணி ஆகாஷவாணி, ஒவ்வோர் உள்ளத்தின் வாணி ஆகாஷவாணி, உள்ளங்களை ஒன்றாய் இணைத்திட இதோ நாங்கள் வருகிறோம். ஒரே கிளிக்கில் லைனில் காத்திருக்கும் எங்கள் நிலையங்கள்
1: மனதின் குரல், இசை, நாடகம், விளையாட்டு, நம்பிக்கையான செய்திகள் நொடியில். எங்கள் இணையதளம்
0: akashvani.gov.in. புதிய பாரதம், புதிய ஆகாஷவாணி.

0: நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ். நேர்களே, இந்த அலைவரிசைகளில் இன்றும் நாளையும் இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம். நிகழ்ச்சி நிரல் கேட்கும் முன்,
1: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா,
2: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
3: RBI சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
0: நிகழ்ச்சி நிரல் நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இன்று மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள். வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 6:55 திரைகானம், 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை.

0: உரை ஓவியத்தின் 351வது பகுதி. 7:10 திருநெல்வேலி மாவட்ட செய்திகள். எழுதியவர் திருமலைக்குமார் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். இதில் செம்மறியாடுகள் தேர்வு மற்றும் இனவிருத்தி பராமரிப்பு முறைகள். சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி முதல்வர் முனைவர் பி தேவேந்திரன் அவர்களின் உரை. மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். 8:05, 9:15 திரை காணம். 9:30 அறிவியல் நேரம். வெப்பம் குறித்து சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் வி ஆர் துரை அவர்களுடன் நேர்முகம் 2வது பகுதி. 10:00 காற்றோடு கலந்திடவா. நாளைய நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் இரா பூபாலன் அவர்கள். நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் நாளை காலை 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 முதல் 9 வரை புத்தம்புது காலை. இதில் நாளும் அறிவோம் காடு இயற்கையின் வரம். எழுதி வழங்கியவர் வி விஜயலட்சுமி அவர்கள். தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் பே அர்த்தநாரீஸ்வரன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேர் மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 4வது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:45 நகர்வலத்தில் கோடை விடுமுறை எதிர்காலத்தை தீர்மானிக்கும் தருணம் கே மந்திரமூர்த்தி அவர்கள் எழுதிய செய்திக்கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02 திரை காணம். 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. இதில் தென்னையில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை என்பது குறித்து விளக்குகிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆழியார் நகர் தென்னை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் ஆர் அருள் பிரகாஷ் அவர்கள். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு சித்திரம். 9:00 அரங்கிசை. ஆர் சாய் விக்னேஷ் அவர்களின் பாட்டு. ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின். டாக்டர் கே அசோக் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல். 11:02 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல். எம் ஸ்ரீநிதி அவர்களின் பாட்டு. கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின். ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் நவோதயா வித்யாலயா திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி. இதில் வாங்க பேசலாம் பெண்களுக்கான யோகா பயிற்சிகள். இதில் யோகா பயிற்றுநர் சீதாலட்சுமி அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம். பாதாம் பிசின் பற்றிய தகவல்கள் உங்களுக்காக. அடுத்து என்ன படிக்கலாம்? தனியார் மகளிர் கல்லூரி கணிதத்துறை துணை பேராசிரியர் எம் இவாஞ்சலின் பிரதிபா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பெய்யக்கூடும். அதிகள வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸையும் குறைந்தள வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிகளவு 39.1 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு 28.6 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 66%. மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை 39.6 டிகிரி செல்சியஸ். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: The news read by Subhadra Ramachandran. The third India-Nordic summit was held in Norwegian capital Oslo today. Prime Minister Narendra Modi, along with his counterparts from Norway, Sweden, Iceland, Finland and Denmark, participated in the summit. With the Trade and Economic Partnership Agreement, TEPA, now in force, the summit aimed to deepen trade and investment ties between India and the Nordic region. Key areas of focus included technology and innovation, sustainability, renewable energy and digitization. On the sidelines of the summit, Prime Minister Modi held bilateral meetings with his counterparts from Iceland, Finland and Denmark. Prime Minister Modi reached Norway yesterday after completing his visits to UAE, the Netherlands and Sweden. From Oslo, Prime Minister Modi will travel to Italy today on the fifth and final leg of his five-nation tour. More from our correspondent covering the Prime Minister's visit.
2: Prime Minister Narendra Modi is all set to arrive today in Italy for the final stop of his five-nation tour. And the visit is expected to give a fresh push to India-Italy strategic ties across several

பொன்னியின் செல்வனை இலங்கையிலிருந்து உடனடியாக தஞ்சைக்கு பணித்து சக்கரவர்த்தி ஒரு ஓலை அனுப்பியிருந்தார். அந்த ஓலையை கொடும்பாளூர் வேளாருக்கு தெரியாமல் பொன்னியின் செல்வனிடம் கொடுக்க வேண்டும் என்பதும், பொன்னியின் செல்வன் தாமாக வந்து களத்தில் ஏறினால் பரவாயில்லை, அப்படி ஏறவில்லை என்றால் அவரை பலவந்தமாக சிறைப்பிடித்தாவது அழைத்து வர வேண்டும் என்று பழுவேட்டரையர்கள் கலபதியிடம் தங்களுடைய ஆட்கள் சில பேரையும் சேர்த்து அனுப்பி வைத்திருந்தார்கள். கலபதி

0: செலுத்தி மனத்தில் பெரிய பாரத்துடனேயே புறப்பட்டு வந்தான். அவன் கீழிருந்த கப்பல் மாலுமிகளில் பலருக்கு எதற்காக இலங்கை போகிறோம் என்பது தெரிந்திருக்கவில்லை. இதனால் அவனுடைய மனவேதனை அதிகமாயிருந்தது. அவர்களிடம் எப்படி சொல்வது என்று தயங்கினான். கப்பல்களை தொண்டை மாநாட்டின் முகத்வாரத்தில் கொண்டு போய் நிறுத்திய பிறகு கலபதி இன்னும் சில மாலுமிகளோடு காங்கேசன் துறைக்குப் போனான். இளவரசர் அப்போது எங்கே இருக்கிறார் என்று விசாரித்து வருவதற்காகத்தான். தென்னிலங்கையின் உட்பகுதியில் இளவரசர் பிரயாணம் செய்து கொண்டிருப்பதாக காங்கேசன் துறையில் தெரிந்து கொண்டு திரும்பி வந்தான். கலபதி திரும்பி வருவதற்குள்ளே மாலுமிகளுக்கு விஷயம் தெரிந்துவிட்டது. பழுவேட்டரையர்களின் அந்தரங்க ஆட்கள் சிலர் இருந்தார்கள் அல்லவா, அவர்கள் மூலம் பிரஸ்தாபம் ஆகிவிட்டது. கலபதி திரும்பி வந்ததும் மாலுமிகள் கூட்டமாகச் சேர்ந்து கொண்டு கலபதியிடம் கேட்டார்கள், பொன்னியின் செல்வரை சிறைப்படுத்திக் கொண்டு போகவா நாம் வந்திருக்கிறோம் என்று வினவினார்கள். கலபதி உண்மையை கூறினான். நாம் இராஜாங்க சேவையில் இருப்பவர்கள், சக்கரவர்த்தியின் கட்டளையை நிறைவேற்ற வேண்டியவர்கள் என்றான். எங்களால் அது முடியாது, இது சக்கரவர்த்தியின் கட்டளையும் அல்ல, பழுவேட்டரையர்களின் கட்டளை என்றார்கள். பின்னே நீங்கள் என்னதான் செய்யப் போகிறீர்கள் என்று கலபதி கேட்டான். மாதோட்டம் சென்று இளவரசருடன் சேர்ந்து நாங்கள் ஈடுபடப் போகிறோம். மாதோட்டத்தில் இளவரசர் இல்லையே, இல்லாவிட்டால் சேனாதிபதி கொடும்பாளூர் வேளாரிடம் சரணடைவோம். கலபதி அவர்களுக்கு எவ்வளவோ சொல்லி பார்த்தும் பயனில்லை. கலபதியுடன் நிற்பதற்கு பழுவேட்டரையர்களின் அந்தரங்க ஆட்கள் உள்பட சுமார் 10 பேர்தான் சம்மதித்தார்கள். 10 பேரை வைத்துக் கொண்டு 200 பேரை என்ன செய்ய முடியும்? சரி, அப்படியானால் இப்போதே போய் தொலையுங்கள், பின்னால் வருகிறதையும் அனுபவித்துக் கொள்ளுங்கள். என்னால் இயன்ற வரையில் என் கடமையை நான் செய்வேன் என்றான் கலபதி. மாலுமிகளில் பலர் இரண்டு கப்பல்களில் ஒன்றை செலுத்திக் கொண்டு மாதோட்டம் போகலாம் என்று உத்தேசித்தார்கள். மற்றும் சிலர் இதை ஆட்சேபித்தார்கள். ஆகவே கப்பலிலிருந்து இறங்கி தரை மார்க்கமாகவே புறப்பட்டார்கள். புறப்படும் அவசரத்தில் அவர்கள் ஏறியிருந்த கப்பலுக்கு நங்கூரம் பாய்ச்சவில்லை. கப்பல் நகர்ந்து நகர்ந்து சென்று கரை தட்டி உடைந்து மண்ணில் புதைந்து விட்டது. இதற்கு பிறகு கலபதி மற்றொரு கப்பலுடன் அங்கே இருக்க விரும்பவில்லை. காங்கேசன் துறையில் அவன் ஒரு செய்தி கேள்விப்பட்டிருந்தான். சில நாளைக்கு முன்பு முல்லைத்தீவுக்கு பக்கத்தில் அரபு நாட்டு கப்பல் ஒன்று உடைந்து முழுகிவிட்டதென்றும், அதிலிருந்து தப்பி பிழைத்த மூர்க அராபியர்கள் சிலர் அந்த பக்கத்தில் திரிந்து கொண்டிருந்ததாகவும் சொன்னார்கள். எனவே கரைதட்டி புதைந்த கப்பலுக்கு பக்கத்தில் இன்னொரு கப்பலையும் நிறுத்தி வைக்க அவன் விரும்பவில்லை. நன்றாயிருந்த கப்பலை அங்கிருந்து அப்புறப்படுத்தி கொண்டு போனான். கடல் அடுத்தபடியாக பூமிக்குள் சென்றிருந்த குடாவில் கொண்டு போய் நங்கூரம் பாய்ச்சி நிறுத்தினான். பின்னர் கலபதி தன்னுடன் இருந்த மாலுமிகளுடன் கரையில் இறங்கி மேலே செய்ய வேண்டியதை பற்றி அவர்களிடம் கலந்து ஆலோசித்தான். அவன் மட்டும் தனியாகச் சென்று இளவரசரிடம் கட்டளையை சேர்ப்பிப்பதாகவும், அதுவரையில் மற்றவர்கள் கப்பலை பத்திரமாக பாதுகாத்து வர வேண்டும் என்றும் சொன்னான். மாலுமிகள் தங்கள் கவலைகளை கலபதியிடம் தெரிவித்துக் கொண்டார்கள். அவர்களுக்கு கலபதி தைரியம் கூறி கொண்டிருக்கும் போதே மயிர்கூச்சு எடுக்கும்படியான பயங்கர கூச்சல்களை போட்டுக்கொண்டு சில மனிதர்கள் அவர்களை சூழ்ந்து கொண்டு தாக்கினார்கள். அவர்கள் அரபு நாட்டார் என்பது தெரிந்தது. தமிழ் மாலுமிகள் அந்த சமயம் இந்த தாக்குதலை எதிர்பார்க்கவில்லை. சண்டைக்கு ஆயத்தமாகவும் இருக்கவில்லை. கையில் கத்திகளும் வைத்திருக்கவில்லை. என்றாலும் தீரத்துடன் போராடினார்கள். போராடி எல்லோரும் உயிரை விட்டார்கள்.
1: இளவரசே, நான் ஒருவன் மட்டும் மரண காயங்களுடன் ஓடி ஒளிந்து உயிரை காப்பாற்றிக் கொண்டேன். நடந்தது என்னவென்பதை யாருக்காவது சொல்ல வேண்டும் என்பதற்காகவே இதுவரையில் உயிரை வைத்துக் கொண்டிருந்தேன். இளவரசே, தங்களையே நேரில் பார்த்து சொல்லும்படியான பாக்கியம் எனக்கு கிட்டிவிட்டது. தங்களுக்கு நான் துரோகம் செய்ய எண்ணியதற்கு பலனையும் அனுபவித்து விட்டேன். பொன்னியின் செல்வரே, என்னை மன்னித்து விடுங்கள்
0: என்றான் கலபதி. கடமையை ஆற்றிய கலபதியே, உம்மை எதற்காக நான் மன்னிக்க வேண்டும்? போர்க்களத்தில் உயிரை விடும் வீரர்கள் அடையும் வீர சொர்க்கம் ஒன்று இருந்தால் அதற்கு நீரும் அவசியம் போய்ச் சேருவீர், சந்தேகமில்லை என்று சொல்லி இளவரசர் அந்த கலபதியின் தீயன கொதித்த நெற்றியை தடவி கொடுத்தார். கலபதியின் கண்களிலிருந்து அப்போது பெருகிய கண்ணீர் அவன் முகத்தில் வழிந்திருந்த இரத்தத்தோடு கலந்தது. மிக்க சிரமத்துடன் அவன் தன் கைகளை தூக்கி இளவரசரின் கரத்தை பிடித்து கண்களில் ஒற்றிக்கொண்டான். இளவரசரின் கரம் கலபதியின் கண்ணீரால் நனைந்தது. அவருடைய கண்களிலும் கண்ணீர் துளித்தது. சிறிது நேரத்துக்கெல்லாம்

0: கலபதியின் உயிர் அவன் உடலை விட்டு பிரிந்தது. கலபதியின் உடலையும் மாண்டு போன மற்ற மாலுமிகளின் உடல்களையும் சேர்த்து உலர்ந்த மரக்கட்டைகளை அடுக்கி தகனம் செய்தார்கள். தீமூட்டி எரியத் தொடங்கிய போது இளவரசர் முகத்தில் கண்ணீர் பெருகிக் கொண்டிருப்பதை சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி கவனித்தார். ஐயா,
1: இந்த பாதகர்களின் சாவுக்காகவா கண்ணீர் விடுகிறீர்கள்? தங்களை சிறைப்படுத்த வந்த துரோகிகளுக்கு கடவுளே தக்க தண்டனை அளித்து விட்டார். தாங்கள் ஏன் வருந்த வேண்டும் என்றார்
0: சேனாதிபதி. இவர்கள் துரோகிகள் அல்ல. இவர்களுடைய மரணத்துக்காகவும் நான் வருத்தப்படவில்லை. சோழ நாட்டுக்கு இவ்வளவு பொல்லாத காலம் வந்துவிட்டதே என்று வருந்துகிறேன் என்றார்.
1: பொல்லாத காலம் பழுவேட்டரையர்களுடையே வந்துவிட்டது. இப்போது புதிதாக ஒன்றும் வரவில்லையே?
0: புதிதாகத்தான் வந்திருக்கிறது. கலபதியின் கட்டளையை கப்பல் மாலுமிகள் மீறுவது என்று வந்துவிட்டால் அதைக் காட்டிலும் ராஜ்யத்துக்கு கேடு வேறு என்ன இருக்க முடியும்? சேனாதிபதி, இது ஒரு சிறிய அறிகுறிதான். இதைப் போலவே சோழராஜ்யம் எங்கும் பிளவுகள் ஏற்படுமோ என்று அஞ்சுகிறேன். அப்படி ஏற்பட்டால் விஜயாலய சோழர் அஸ்திவாரமிட்ட இந்த மகாராஜ்யம் சின்னாபின்னமாகிவிடுமே. இந்த கேடு என்னாலேயா நேர வேண்டும்? மகாபாரத கதை கேட்டிருக்கிறேன். துரியோதனன் பிறந்தபோது நரிகளும் ஓநாய்களும் பயங்கரமாக ஊளையிட்டன என்று பாரதம் சொல்லுகிறது. நான் பிறந்தபோதும் அப்படி நரிகளும் நாய்களும் பயங்கரமாக ஊளையிட்டிருக்க வேண்டும் என்றார் இளவரசர்.
1: ஐயா, தாங்கள் இந்த உலகில் ஜனித்த போது என்னென்ன நல்ல சகுனங்கள் ஏற்படலாமோ அவ்வளவு ஏற்பட்டன. தங்கள் ஜாதகத்தை கணித்த சோதிடர்கள் போதும் சேனாதிபதி, போதும்.
0: இந்த பேச்சை கேட்டு கேட்டு என் காது புளித்து விட்டது. என் ஜாதக விசேஷம் இருக்கட்டும், நாம் பிரிய வேண்டிய காலம் வந்துவிட்டது. சேனாதிபதி, தங்களை கேட்டுக் கொள்ளுகிறேன். இந்த கப்பல்களிலிருந்து கலபதியின் கட்டளையை மீறிச் சென்ற மாலுமிகள் தங்களிடம் வந்தால் தாங்கள் அவர்களை சேர்த்துக் கொள்ளக்கூடாது. உடனே சிறைப்படுத்தி அவர்களை தஞ்சைக்கு அனுப்ப வேண்டும்.
1: இளவரசே, கலபதி கூறியதை மட்டுமே நாம் கேட்டோம். மாலுமிகளின் கட்சி என்னவென்று நாம் கேட்கவில்லை. ஒரு பக்கத்து பேச்சை மட்டும் கேட்டு எப்படி தீர்மானிக்க முடியும்? அது நீதிக்கும் தர்மத்துக்கும் உகந்ததா? தாங்கள் என்னுடன் வாருங்கள். அந்த மாலுமிகள் வந்ததும் அவர்கள் சொல்வதையும் கேட்டு முடிவு செய்யுங்கள்.
0: ஐயா, அது சாத்தியமில்லை. தங்கள் உசிதம் போலச் செய்யுங்கள். நான் இனி ஒரு கணமும் இங்கே தாமதிக்க முடியாது. உடனே புறப்பட வேண்டும். படகுக்காரன் எங்கே என்று கேட்டார்.
1: எங்கே புறப்பட வேண்டும் இளவரசே? படகுக்காரன் எதற்கு?
0: இதை பற்றி தாங்கள் கேட்கவும் வேண்டுமா? வந்தியத்தேவனை ஏற்றிச் செல்லும் கப்பலுக்குத்தான் நானும் போக வேண்டும். அந்த வீராதி வீரன் எனக்காக அல்லவோ அராபியர் வசப்பட்ட கப்பலில் ஏறி பயங்கரமான அபாயத்துக்கு உள்ளாகி இருக்கிறான். அவனை நான் கைவிட்டு விடக்கூடுமோ? ஏற்கனவே நான் செய்துள்ள பாவங்கள் போதாதென்று சிநேக துரோகம் வேறு செய்ய வேண்டுமா?
1: ஐயா, தாங்கள் ஒரு பாவமும் நான் அறிந்து செய்ததில்லை. தாங்கள் சொன்னாலும் உலகம் ஒப்புக்கொள்ளாது. வந்தியத்தேவன் வெறும் முரடன், முன் யோசனை சிறிதும் இல்லாதவன். அவனாக வருவித்துக் கொண்ட அபாயத்துக்கு தாங்கள் எப்படி பொறுப்பாக முடியும்? இதில் சிநேகித துரோகம் என்ன? இளவரசே, எங்கிருந்தோ திரிகிட்டு வந்த ஒரு வாலிபனை தாங்கள் சிநேகிதம் என்று கொண்டாடுவதே எனக்கு பிடிக்கவில்லை. சமநிலையில் உள்ளவர்கள் அல்லவோ சிநேகிதர்கள் ஆக முடியும்?
0: சேனாதிபதி, வீண் பேச்சில் காலங்கடத்த நான் விரும்பவில்லை. அவன் என் சிநேகிதன் இல்லாவிட்டாலும் நன்றி என்பதற்காக ஒன்று இருக்கிறதல்லவா? வள்ளுவர் முதல் பெரியோர்கள் அனைவரும் சொல்லியிருக்கின்றார்களே, சோழகுலத்தார் நன்றி மறவாதவர்கள் என்ற புகழ் என்னால் கெட்டுப்போக விடமாட்டேன். இந்த வினாடியே புறப்பட்டுச் சென்று அந்த கப்பலை தேடிப்பிடிப்பேன்.
1: எப்படி புறப்படுவீர்கள்? எங்கே தேடுவீர்கள் இளவரசே?
0: நீங்கள் வந்த படகில் ஏறிக்கொண்டு புறப்படுவேன்.
1: முயலை வைத்துக் கொண்டு புலி வேட்டையாட முடியுமா? ஆழ்கடலில் செல்லும் மரக்கலத்தை இந்த சிறிய படகில் ஏறி துரத்தி பிடிக்க முடியுமா? பிடித்த பிறகுதான் என்ன செய்வீர்கள்?
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: தன்னை பத்தியே ஓயாம சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க என்னதான் வசதிகள் இருந்தாலும் செயலாற்றும் திறனை இழந்துடுறாங்க. எத்தனையோ போர்க்களங்கள்ல தீரச் செயல்கள் புரிஞ்சிருக்கார் சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி. ஆனா இயல்பு வாழ்க்கைக்கு தேவைப்படும் பொறுமை, விவேகம், சமநிலை இதையெல்லாம் இழந்துடுறார். அருள்மொழிவர்மரை தம் கட்டுக்குள்ளேயே வச்சிருக்கணும் என்கிற முனைப்பு அவருடைய சிந்தனா சக்தியை மழுங்க அடிச்சிடுது. தாம் நினைச்சபடி எதுவும் நடக்கலேனா பிறரை குற்றஞ்சாட்டி நழுவ பார்க்கிறார். நிகழ்வுகள், நிகழ்ச்சிகள் எப்படி இருந்தாலும் தெளிவோடு சிந்திச்சு, அளவோடு பேசி, முறையோடு செயல்படும் தனித்தன்மையை பொன்னியின் செல்வரிடம் பார்க்கிறோம்.

0: பேச முடியாட்டாலும் மற்ற ரெண்டு சிறப்பு அம்சங்கள் அந்த பூதத்தீவு மூதாட்டியிடம் இயல்பா பொருந்தியிருப்பத நுட்பமா காட்டுறார் கல்கி. பல பலன்னு விடியுறதற்குள்ள கடிவாளம், கடிவாள வார், சேணம், அதற்கான விரிப்பு, அங்கவடி, குதிரை ஏற்றத்துக்கான இது எதுவுமே தேவையில்லை. அரபு குதிரை மேல ஏறி முக்கியமான செய்தியோட திரும்பி வர்றாங்க. இறக்கும் தருவாயில் இருந்த கலபதிக்கு தண்ணீர் கொடுத்துட்டு அடுத்து என்ன செய்யணுங்கிற தெளிவோடு செயல்பட்டிருக்காங்க. நெகிழ்ந்து போயிடுறோம். சில பொது குறிப்புகளை பார்ப்போம். ரொம்பவும் தொன்மையானது நமக்கும் அரேபியர்களுக்கும் இடையேயான கடல் வாணிப தொடர்பு. முக்கியமா மிளகு, முத்து, அகில் இதையெல்லாம் வாங்கி பதிலுக்கு குதிரைகளையும் கண்ணாடி பொருள்களையும் கொடுத்தாங்க. கடல் வழி வாணிபத்தில் கிரேக்கரும் ரோமானியரும் தலையெடுத்த பிறகும் அரேபியரின் கடல் ஆதிக்கம் இந்திய பெருங்கடல்ல நீடிச்சது குறிப்பிடத்தக்கது. இந்த நெடுங்கதையில கலபதி சொன்ன செய்தியை நினைவு கூர்வோம். முல்லைத்தீவுக்கு பக்கத்துல அரபு நாட்டு கப்பல் உடைஞ்சு முழுகி போச்சு. அதிலிருந்து தப்பி பிழைச்ச அராபியர்கள் அந்த பக்கம் திரிஞ்சுக்கிட்டு இருந்ததாக சொன்னாங்க. முல்லைத்தீவு இலங்கையின் வடகிழக்கு பகுதியில இருக்குது. திரிகோணமலைக்கு வடமேற்கே, காங்கேசன் துறைக்கு தென்கிழக்கே. ரெண்டிலிருந்தும் சமதூரம், ஏறத்தாழ 130 கிலோமீட்டர். அடுத்து திருதராஷ்டிரனின் மூத்த மகனும் கௌரவர் தலைவனுமான துரியோதனன் பற்றிய சிறு குறிப்பு. இந்த பேருக்கு பொருள் வெல்லுதற்கு அரியவன். இன்னொரு பேரு சுயோதனன், அர்த்தம் திறமை வாய்ந்த சண்டைக்காரன். அதனாலதான் அருளை நாடாமல் படையை நம்பி அழிவை தேடிக்கிட்டான். போகட்டும், அந்த கப்பலை இந்த படகு விரைவாய் போய் பிடிச்சிடுமா?
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: நேர்களே, இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி இதே அலைவரிசையில் நாளை மாலை 6:10
3: வானொலிக்கு 90.
4: நாடக வேந்தர் அவ்வை சண்முகம் அவர்களின் மகன் கலைமாமணி டி கே எஸ் கலைவாணன் பேசுகிறேன். என் தந்தையார் அவ்வை சண்முகம் அவர்களும், அவர் இளவல் டி கே பகவதி அவர்களும், இன்னும் பலரும், குறிப்பாக எஸ் வி சகசரநாமம், எஸ் வி சுப்பையா, மனோரமா, நடிகர் திலகம் அவர்கள் என்று ஒரு பெரிய ஒரு நட்சத்திர பட்டியலே இருக்கிறது. அவர்கள் அனைவரும் வாளரி நாடகங்களிலே நடித்திருக்கிறார்கள். வாசவன், அகிலன், பி எஸ் ராமையா, இன்னும் புகழ்பெற்ற எழுத்தாளர்களெல்லாம் வானொலிக்காக நாடகங்கள் எழுதி தந்திருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் பிரபல கலைஞர்கள் நடித்திருக்கிறார்கள். அத்தகைய மிக அற்புதமான நாடகங்களை வானொலியில் கேட்டு கேட்டு மகிழ்ந்திருக்கிறேன் நான். உண்மையிலேயே ஒரு பொற்காலமாக அந்த காலம் திகழ்ந்தது என்று சொன்னால் அது மிக இல்லை. பாரதியின் வார்த்தைகளில் சொல்வதானால் அது உண்மை, வெறும் புகழ்ச்சி இல்லை. வாழ்க.
2: இனி ஒரு திரைப்பாடல், டி எம் சவுந்தரராஜன், குழுவினர் குரல்களில் ஆயிரத்தில் ஒருவன் படத்தில்.

0: தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளுக்கிடையே தொழில்நுட்பம், நிலையான வளர்ச்சி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு குறித்த உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்றார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அரசும் தொழில் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மக்கள் நல்வாழ்வுத்துறை செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. ஆசிய டேக்வாண்டோ பூம்ஸ்கே சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரூபா பேயர் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளின் மூன்றாவது உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்றார். நார்வே நாட்டின் தலைநகர் ஆஸ்லோவில் இன்று தொடங்கிய இந்த உச்சி மாநாட்டில் இந்தியா, நார்வே, ஸ்வீடன், ஐஸ்லாந்து, பின்லாந்து, டென்மார்க் நாட்டு தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர். தொழில்நுட்பம், நிலையான வளர்ச்சி,

0: புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, டிஜிட்டல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பது குறித்து இந்த உச்சி மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. நார்டிக் நாடுகளுடனான இந்தியாவின் வர்த்தகம் 19 பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளது. இது மேலும் வளர்ச்சியடைவதற்கு இந்த உச்சி மாநாடு வழிவகை செய்யும் என்று எதிர்பார்ப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியா நார்டிக் நாடுகள் இடையே உறவுகளை மேம்படுத்த கடந்த 2022 டென்மார்க்கின் கோப்பன்ஹேகன் நகரில் முதலாவது மாநாடு நடைபெற்றது. இந்த உச்சி மாநாட்டின் இடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐஸ்லாந்து, பின்லாந்து, டென்மார்க் நாடுகளின் பிரதமர்களுடன் ஆலோசனை நடத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அரசும் தொழில் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இந்திய வர்த்தக உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், உலகளாவிய பிரச்சினைகளை சாதகமாக மாற்ற தொழில் நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கோவிட் போன்ற பிரச்சினைகளை இந்தியா எதிர்கொண்டதாக கூறிய அவர், உற்பத்தியை அதிகரித்து முன்னேற வேண்டும் என்று தெரிவித்தார். நாட்டில் தற்போது 1800 உலகளாவிய திறன் மையங்கள் செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். இதன் மூலம் 20 லட்சம் பேருக்கு நேரடியாகவும் 10 லட்சம் பேருக்கு மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். மக்கள் நல்வாழ்வுத்துறை செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ், தலைமைச் செயலாளர் திரு சாய்குமார் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர். இதனிடையே மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தலைமையில் சென்னையில் இன்று அத்துறை அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் விளையாட்டுத்துறையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சீர்திருத்தங்கள் மற்றும் செயல் திட்டங்கள் குறித்தும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. பின்னர் தலைமை செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டமும் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர்களும் தலைமைச் செயலாளர்களும் தங்களது முழு ஆதரவையும் ஒத்துழைப்பையும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்குவதாக உறுதிபட தெரிவித்துள்ளதாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இக்கூட்டத்தில் கட்சியின் பணிகள் மற்றும் மக்கள் பணிகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழகத்தின் பொக்கிஷமான சோழர்கால செப்பேடுகளை நெதர்லாந்திலிருந்து இந்தியாவிற்கு கொண்டு வருவதற்கான முயற்சி குறித்து தமிழக முதலமைச்சர் திரு விஜய் எந்த கருத்தையும் தெரிவிக்காதது வருத்தம் அளிப்பதாக பிஜேபி சுட்டிக்காட்டியுள்ளது. சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபியின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு நாராயணன் திருப்பதி, கடந்த 10 ஆண்டுகளாக வெளியுறவுத்துறை அதிகாரிகள் இதற்கான ஆய்வுகளையும் முயற்சிகளையும் மேற்கொண்டதன் அடிப்படையில் அந்த செப்பேடு இன்று இந்தியா வசமிடம் இருப்பதாக கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை வெளியிடப்பட உள்ள நிலையில் மாணவர்களின் மன உறுதி மற்றும் மன நலன் காக்கும் வகையில் தொலைபேசி வாயிலாக ஆலோசனைகளை பெறலாம் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அரசின் செய்திக்குறிப்பில், நட்புடன் உங்களோடு திட்டத்தின் மூலம் பயிற்சி பெற்ற மனநல ஆலோசகர்கள், மருத்துவர்கள் ஆலோசனைகளை வழங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் பெற்றோர்கள் 1446 அல்லது 1004 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை பெற மாவட்ட தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: இந்த திட்டத்தின் கீழ் வருகின்ற 30ஆம் தேதி வரையிலான காலாண்டிற்கு கல்வி தகுதி கொண்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் பதிவு செய்து 5 ஆண்டு காலம் முடிவுற்ற பதிவுதாரர்களும், இம்மையத்தில் பதிவு செய்து 1 வருடம் முடிவுற்ற அனைத்து மாற்றுத்திறனாளிகளும்

0: தகுதியானவர்கள் ஆவர். இவர்கள் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்திற்கு அனைத்து அசல் சான்றிதழ்கள், வேலைவாய்ப்பு அடையாள அட்டை ஆகியவற்றுடன் நேரில் சென்று விண்ணப்பத்தை பெற்றுக் கொள்ளுமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. tnvelaivaippu.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: தமிழகத்தின் கோவை, திருப்பூர், நீலகிரி, மதுரை, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 3 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியிலிருந்து தெற்கு கடலோர ஆந்திர பிரதேசம் வரை கேரளா மற்றும் ராயல்சீமா வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள்.
1: மாவட்ட செய்திகள். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் கட்டப்பட்டு வரும் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கட்டுமானப் பணிகளை ஆட்சியர் திரு பிரதாப் இன்று ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் தொடர்பான பயிற்சி முகாம் ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தலைமையில் இன்று நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முதல்கட்டமாக 325 தனியார் பள்ளி வாகனங்களை ஆட்சியர் திரு தினேஷ்குமார் இன்று ஆய்வு செய்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் தனியார் பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்த ஆட்சியர் திருமதி சுப்புலட்சுமி வாகன ஓட்டுநர்களுக்கான மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார். மதுரை மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் தொடர்பான முன்னேற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர், 14 பேர் படுகாயமடைந்தனர். மேட்டூர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக நீர்வரத்து வினாடிக்கு 911 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சென்னை கிண்டி வேலைவாய்ப்பு அலுவலக வளாகத்தில் வரும் வெள்ளிக்கிழமை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திருமதி ராஷ்மி சித்தார்த் ஜகடே தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய டேக்வாண்டோ பூம்ஸ்கே சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரூபா பேயர் வெண்கலப் பதக்கம் வென்றார். உலான்பட்டரில் நடைபெற்ற 30 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகர்ணன் அர்ஜுனன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றாட்டத்தில் இந்த இணை 21-19, 21-15 என்ற சற்கணக்கில் பிரான்சின் கிறிஸ்டோ பாப்போ, தோமா ஜூனியர் பாப்போ இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளுக்கிடையே தொழில்நுட்பம், நிலையான வளர்ச்சி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு குறித்த உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்றார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அரசும் தொழில் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மக்கள் நல்வாழ்வுத்துறை செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. ஆசிய டேக்வாண்டோ பூம்ஸ்கே சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரூபா பேயர் வெண்கலப் பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
3: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியலை 720 கிலோஹெர்ஸ். நேரம் 6:40:25. மனதில் நின்றவை யூத் என்ற படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் பாடல்.

அடுத்த பாடலை கேட்பதற்கு முன் நேரம் இப்போது 6:45. நாளை காலை 8:30 மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். தொடரும் பாடல் இடம்பெற்ற படம் ஆனந்தம். ஒலிக்கும் குரல்கள் கே ஜே யேசுதாஸ் குழுவினர்.

0: நிறைவு பெற்றது மனதில் நின்றவை. மீண்டும் திரைகானம் 8:05. நேரம் 7:00.
1: சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது.
2: பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம்
1: சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது.
3: ஆங்கிலேயர்களுக்கு பல வகைகளிலும் பெரும் நெருக்கடிகள் ஏற்பட்டதால் தான் அவர்கள் தாக்குப்பிடிக்க முடியாமல் ஒரு கட்டத்தில் வெளியேற முடிவு செய்தார்கள் என்று தெரிகிறது. ஆனால் கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்ற பாடல் மிகவும் புகழ் பெற்றதாயிற்றே தாயே. காந்திஜி மேற்கொண்ட போராட்டங்கள் தான் நாட்டு விடுதலைக்கு காரணம் என்று படித்திருக்கிறேன்.
4: மகனே சிவா, அது காந்தியின் அகிம்சை வழியை சொல்வதற்கான ஒரு அடையாளத்துக்காக பாடப்பட்டது. ஆனால் இதுவரை நான் சொன்ன எத்தனையோ போர்களும் போராட்டங்களும் இந்த சுதந்திர போராட்டத்தின் தியாகத்தையும் வலுவையும் உன் உள்ளத்தில் உணர வைத்திருக்குமே. எண்ணற்ற மக்கள் இரத்தம் சிந்தாமல், தியாக தீபங்கள் சுட்டரிக்காமல், ஏதோ இந்தா வைத்துக்கொள் என்று பிரிட்டிஷார் இந்த நாட்டுக்கு சுதந்திரத்தை அறிவித்து விட்டு வெளியேறவில்லை. எத்தனை எத்தனை தியாகியர் தங்கள் சொந்த வாழ்க்கையை துறந்து எனக்காக, இந்த மண்ணின் மக்களுக்காக, சீரும் சிறப்புமான எனது பொலிவை மீட்பதற்காக தங்கள் உயிரையும் ஒரு பொருட்டாக நினைக்காமல் ஆங்கிலேயரிடம் அடி வாங்கினார்கள். நினைத்து பார்த்தால் கொஞ்ச நெஞ்சமல்ல, மிகப்பெரும் பட்டியலாக விரித்துவிடும். அவர்கள்

இந்த நாட்டுக்காக உழைத்தவர்கள் என்ற தங்கள் பெயரையும் கூட தியாகம் செய்தவர்கள் மகனே. 1857 முதல் சுதந்திர போராட்டம் வரை ஒரு காட்டுமிராண்டித்தனமான பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி வெறியர்களை எதிர்த்து நடந்ததென்றால், பின்னாளில் அதிகார வெறிபிடித்த ஆங்கிலேய அரசாங்கத்தை எதிர்த்தல்லவா அந்த பெரும் மக்கள் இயக்கம் நடத்தப்பட்டது. தேசியம் என்ற எண்ணத்தை மக்கள் மனதில் வேரூன்றச் செய்து மக்களை ஒன்று திரட்ட மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் அவ்வளவு எளிதானவையா என்ன? காங்கிரஸ் என்ற பேர் இயக்கம்தான் எத்தனை விதமாக தன்னை வெளிப்படுத்தியது. மிதவாதிகள், தீவிர தேசியவாதிகள், புரட்சியாளர்கள், சோஷலிஸ்டுகள் என்றெல்லாம் அந்த தியாகியர் தங்கள் வழிகளில் எல்லாம் முயன்றார்கள். அதுதான் சுயராஜ்யம் என்ற குறிக்கோளை நோக்கி இந்த மக்களை நடைபோட வைத்தது. காந்தியின் தலைமையில் மேற்கொண்ட ரௌலட் சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம், இவையெல்லாம் ஆங்கிலேயர்களை இந்தியாவில் வேண்டாதவர்கள் ஆக்கிவிட்டன. அவர்கள் இந்தியாவை விட்டு வெளியேறுவதை தவிர வேறு வழி இருக்கவில்லை. பொதுமக்கள் பெருமளவில் பங்கேற்காமல் இது சாத்தியம் இல்லைதான். ஆனால் அவர்களுக்கு அந்த எண்ணத்தை கிளர்ந்தெழச் செய்ய எப்படிப்பட்ட சிரமங்களை அந்த தியாகிகள் சந்தித்தார்கள்! வெறும் அரசியல் மேடை பேச்சுகள் மட்டுமா? நாடக மேடை, கவிதை மேடை, இலக்கிய மேடை, அவ்வளவு ஏன்? ஆலயங்களில் பக்தி பிரசங்கங்கள் மூலமும் கூட அந்த சுதந்திர எண்ணத்தை விதைக்கச் செய்தார்கள் அல்லவா? இதோ என்னை பாரத மாதாவாக்கி, என்னையும் வழிபடு தெய்வமாக்கி, தேசத்தையே தெய்வமாக வழிபடு என்று சொல்லி எனக்கும் ஆலயம் எழுப்ப கனவு கண்ட சுப்பிரமணிய சிவாவின் வழியில் எத்தனை பேர் இந்த தமிழ் மண் எனக்காக கொடுத்த அந்த தியாக வைந்தர்களை பற்றி சொல்லுகிறேன் கேள் மகனே. முதலில் கேட்டாயல்லவா, கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்ற அந்த பாடல் வரிகளை தந்தவன் நாமக்கல் கவிஞர் என்று இந்த நாடு கொண்டாடிய ராமலிங்கம் பிள்ளை. அவன் தேசிய போராட்டங்களில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவன், மகாகவி பாரதியால் பாராட்ட பெற்றவன், ராஜகோபாலாச்சாரியின் மனத்து குகந்த தோழன். வடக்கே காந்தி உப்பு சத்தியாகிரகத்தை தொடங்கிய போது தெற்கே ராஜகோபாலாச்சாரி ஒரு பெரும் குழுவுடன் வேதாரண்யம் நோக்கி சென்றான் அல்லவா? அந்த உப்பு சத்தியாகிரக போராட்டத்தின் வழிநடை பாடலாகத்தான் கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது பாடலை எழுதினான் ராமலிங்கம் பிள்ளை. 1888 அக்டோபர் 19 காவிரி கரையில் உள்ள மோகனூரில் பிறந்தவன். 7 பெண் குழந்தைகளுக்கு பிறகு ராமேஸ்வரம் சென்று குழந்தை வேண்டி 8வதாக பிறந்த ஆண் குழந்தை. அதனால் ராமலிங்கம் என்று பெயர் வைத்தார்கள். அவன் தாய் அம்மணி அம்மாள் இதிகாச புராணங்களை சொல்லி மகனை தேசபக்தியும் தெய்வபக்தியும் கலந்து வளர்த்தாள். 1924 காங்கிரஸ் தலைவர் எஸ் சீனிவாச ஐயங்கார் அறிவித்த ஒரு போட்டியில் தேசபக்தி பாடல்களை எழுதி தங்கப்பதக்கம் பரிசு பெற்றான். இவனது தேசபக்தி மிகுந்த பாடல்களை சங்கு கணேசன் சுதந்திர சங்கு இதழில் வெளியிட்டு ஊக்கமூட்டினான். பாரதிக்கு பிறகு மிகச்சிறந்த தேசிய கவியாக பரிமளி

படித்தவன் ராமலிங்கம் பிள்ளை. தேவகோட்டையில் மிகச்சிறந்த பேச்சாளனாக திகழ்ந்த சின்ன அண்ணாமலையின் தமிழ்ப்பண்ணை புத்தக வெளியீடுகள் மூலம் ராமலிங்கத்தின் நூல்கள் அதிகம் பிரசுரமாயின. சின்ன அண்ணாமலை சங்கப்பலகை எனும் பத்திரிகையையும் நடத்தினான். சுதந்திர போராட்டத்தின் போது முதன் முதலாக 1932 ஓராண்டு சிறை தண்டனை பெற்றான். சுதந்திரம் நெருங்கி வந்த 1945 இவனது தேசபக்தி கவிதைகள் பெரும் புகழுடன் மதராஸ் மாகாணமெங்கும் பரவின. அப்போது சென்னையில் ஒரு விழா நடத்தி காமராஜ், திருவிகா, பி ராமமூர்த்தி, கல்கி கிருஷ்ணமூர்த்தி என தேசபக்தர்கள் குழு ராமலிங்கம் பிள்ளையை பாராட்டியது. இச்சை கொண்ட நிமிஷமே நிச்சயம் சுதந்திரம். பிச்சை கேட்க வேண்டுமோ, பிறர் கொடுக்க வல்லதோ, வேண்டுமென்ற உறுதியே விடுதலைக்கு வழிவிடும். யாண்டிருந்து வருவது யார் கொடுத்து பெறுவது? அடிமையல்ல நான் எனும் ஆண்மையே சுதந்திரம். தடியெடுக்க வேண்டுமோ, சண்டையிட்டு வருவதோ, ஆசை விட்ட பொழுதிலே அடிமை வாழ்வும் விட்டிடும். மீசை துள்ளி வாயினால் மிரட்டினால் கிடைப்பதோ? இப்படி வீறு கொண்ட சுதந்திர எழுச்சியை தன் பாடல்களால் ஊட்டியவன் நாமக்கல் கவிஞர் என தமிழ் மண் கொண்டாடிய ராமலிங்கம் பிள்ளை. பாடல்களால் மட்டுமா? நாடக மேடையில் எப்படிப்பட்ட சுதந்திர தாகத்தை என் வீரமைந்தர்கள் விதைத்தார்கள் என்பதை உனக்கு சொல்லுகிறேன்.

0: நேரம் 7:10. ஆகாஷவாணி திருநெல்வேலி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் திருமலை குமார்.
1: நெல்லை மாவட்டத்தில் மே மாதத்திற்கான விவசாயிகள் குறைவிருக்கும் நாள் கூட்டம் வருகிற 22ஆம் தேதி 4வது வெள்ளிக்கிழமை கலெக்டர் அலுவலக வளாகத்தின் 2ஆம் தளத்தில் உள்ள கூட்டரங்கில் வைத்து அன்று காலை 10 மணி அளவில் நடக்கிறது. கூட்டத்தில் அனைத்து துறை அலுவலர்களும் கலந்து கொண்டு விவசாயிகளின் கோரிக்கைகளின் மீது எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து தெரிவிக்க உள்ளனர். எனவே விவசாயிகள் குறை தீர்ப்பதற்காக நடைபெறும் கூட்டத்தில் நெல்லை மாவட்ட விவசாயிகள் மற்றும் அனைத்து துறை அலுவலர்களும் தவறாது கலந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய டெங்கு ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு நெல்லை மாநகராட்சி சார்பில் மாநகராட்சி ஆணையாளர் மோனிகா ராணா உத்தரவின்படி விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக நெல்லை மாநகராட்சி பாளையங்கோட்டை மண்டலத்துக்கு உட்பட்ட பாளையங்கோட்டை பேருந்து நிலைய பகுதியில் தேசிய டெங்கு ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் சுகாதார ஆய்வாளர்கள், சுகாதார பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தென்மேற்கு பருவமழை தொடர்பாக மேற்கொள்ள வேண்டிய முன்னேற்பாடு பணிகள் குறித்து துறை சார்ந்த அலுவலர்களுடன் மாவட்ட ஆட்சியர் சுகுமார் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், நீர்வளத்துறையின் மூலம் மழைநீர் வழிந்தோடும் இடங்களை ஆய்வு செய்து நீர் தேங்காமல் செல்வதற்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், ஆக்கிரமிப்பு இடங்களை தூர்வாரும் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், அதுபோன்று பொதுப்பணித்துறையின் மூலம் மழைக்காலங்களில் பொதுமக்களை தங்க வைப்பதற்கான கட்டிடங்களை தேர்வு செய்து நல்ல நிலையில் உள்ளதா என ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என கூறினார். மேலும் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் பாலங்களின் அடியில் மழைநீர் வடிந்தோடும் இடங்களை தூர்வாரும் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், உள்ளாட்சி அமைப்புகளின் மூலம் வடிகால் அணைத்து மழைநீர் தங்குதடையின்றி செல்வதற்கு தேவையான பணிகளை மேற்கொள்ள வேண்டும். மேலும் நீர்நிலைகளில் உடைப்பு ஏற்படும் இடங்களை கண்டறிந்து சரி செய்வதற்கான பணிகளை துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மரம் வெட்டும் இயந்திரங்கள், JCP இயந்திரம் போன்ற இயந்திரங்களை தயார் நிலையில் வைப்பதோடு அதனை இயக்குவதற்கான பணியாளர்களுடன் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும், மின்சாரத்துறை மூலம் இடி, மின்னல், வெள்ளம் போன்ற நேரங்களில் தேவையான மின்கம்பங்கள், மின் மாற்றிகளுடன் உடனடியாக சரி செய்து பொதுமக்களுக்கு தடையில்லா மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்ட அவர், அனைத்து துறை அலுவலர்களும் ஒருங்கிணைந்து இயற்கை பேரிடர் காலங்களில் அர்ப்பணிப்புடன் பணியாற்ற வேண்டும் என கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றானதும் ஞான

0: மந்தரால் பாடல் பெற்ற தலமாகவும் நெல்லைக்கு வேலியிட்டு காத்தல் என திருநெல்வேலி பெயர் வர காரணமான சுவாமி நெல்லையப்பர் திருக்கோவிலில் ஆண்டு முழுவதும் திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம். கடந்த 2018 ஆண்டு திருக்கோவிலில் திருக்குடமுழுக்கு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஆண்டுதோறும் வருஷாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு வருஷாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதற்காக அதிகாலையில் திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாளுக்கு காலை சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. மகா மண்டபத்தில் கலசங்கள் வைத்து யாகம் வளர்த்து பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலசங்கள் திருக்கோவில் வளாகத்தில் ஊர்வலமாக சுவாமி நெல்லையப்பர் அல்லது காந்திமதி அம்பாள் விமானத்திற்கு எடுத்து வரப்பட்டு பூஜிக்கப்பட்ட கும்ப நீரால் அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கலசங்களுக்கு பட்டு வஸ்திரம் மாலை அணிவித்து தீபாராதனை நடைபெற்றது. 12 வகுப்பு பொதுத் தேர்வு வெளியான நிலையில் நெல்லை மாநகராட்சி பள்ளி மாணவிகள் அதிக மதிப்பெண்கள் எடுத்து சாதனை படைத்துள்ளனர். அவர்களை மேயர் ராமகிருஷ்ணன் பாராட்டினார். நெல்லை கல்வி மாவட்டத்தில் உள்ள மாநகராட்சி பள்ளிகளிலேயே டவுன் கல்லணை பெண்கள் மாநகராட்சி பள்ளி மாணவிகள் அதிக மதிப்பெண்கள் பெற்று முதன்மை இடங்களை பிடித்துள்ளனர். மாணவி சக்திஹரிணி வணிக கணிதம் பாடப்பிரிவில் பயின்ற இவர் 600 க்கு 587 மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் மாநகராட்சி பள்ளிகளில் முதலிடம் பிடித்துள்ளார். மாணவி ஜெயஸ்ரீ வணிக கணித பாடப்பிரிவில் 582 மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடத்தையும் மாணவி அன்பரசி கணினி அறிவியல் பாடப்பிரிவில் பயின்று 574 மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடத்தையும் பிடித்துள்ளார். வெற்றி பெற்ற மாணவிகளை நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் பள்ளிக்கு நேரில் சென்று சாதனை படைத்த 3 மாணவிகளுக்கும் சால்வை அணிவித்து கௌரவித்து சன்மானம் வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தார். மேலும் மாணவர்களின் இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்களுக்கும் அவர் வாழ்த்துக்களை தெரிவித்தார். உலக செவிலியர் தினத்தை முன்னிட்டு நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பேரணி நடைபெற்றது. செவிலியர்களை போற்றி பாராட்டும் வகையில் நடைபெற்ற விழாவில் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் ரேவதி பாலன் கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்தார். தொடர்ந்து செவிலியர்களுக்கு பல்வேறு அறிவுரைகளை வழங்கி பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் திருவுருவ படத்திற்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை செவிலியர்கள், செவிலியர் பயிற்சி பள்ளி மாணவ மாணவிகள் என 500 மேற்பட்டோர் கலந்து கொண்ட பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தில் மிகவும் பழமை வாய்ந்த நித்திய கல்யாணி அம்பாள் சமயதே வரகுண பாண்டீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. இக்கோவிலில் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் சுமார் 60 லட்சம் மதிப்பீட்டில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. பணிகள் நிறைவு பெற்று மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதனையொட்டி யாகசாலை பூஜையிலிருந்து புனித நீர் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு மூலவர் அம்பாள் கோபுரங்கள் மற்றும் சுவாமி அம்பாள் பரிவார தேவதைகளுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு தீபாதாரணை பூஜை நடைபெற்றது.
1: திருநெல்வேலி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் திருமலை குமார். தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளிடையே பசுமை தொழில்நுட்பத்தில் ஒத்துழைக்க முடிவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். நீட் நுழைவுத் தேர்வு வெளிப்படைத்தன்மையுடன் நடத்தப்படுவது உறுதி செய்யப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதி பூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் மற்றும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகள் இடையே பசுமை தொழில்நுட்பத்தில் ஒத்துழைக்க முடிவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் நடைபெற்ற இந்தியா நார்டிக் நாடுகளின் 3வது உச்சிமாநாட்டிற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மீன்வளத்துறையில் ஐஸ்லாந்து மற்றும் கடல்சார் பொருளாதாரத்தில் நார்வேயின் திறனை இந்தியா பயன்படுத்த உள்ளதாக கூறினார். ஸ்வீடன் நாட்டுடன் உற்பத்தி மற்றும் பாதுகாப்பு துறையிலும், பின்லாந்து நாட்டுடன் தொலைத்தொடர்பு துறையிலும், டென்மார்க்குடன் சைபர் பாதுகாப்பு துறையிலும் ஒருங்கிணைந்து செயல்பட உள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். புதுதில்லியில் தூய்மை இந்தியா இயக்கம் தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், நகர்ப்புற பகுதிகளில் இந்த இயக்கம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். 2 நடைபெறும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தூய்மை இந்தியா இயக்கம் எதிர்கொள்ளும் சவால்கள், அதன் செயல்பாடுகள் மற்றும் பல்வேறு அமைச்சகங்கள் ஒருங்கிணைந்து செயல்படுவது உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக அமைச்சர் கூறினார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு வெளிப்படைத்தன்மையுடன் நடத்தப்படுவது உறுதி செய்யப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார்.

0: உள்ளார். புதுதில்லியில் நீட் தேர்வு தொடர்பான உயர்மட்ட ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், நீட் தேர்வில் உள்ள குறைபாடுகளை அகற்ற அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக கூறினார். அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறு தேர்வை நேர்மையான முறையில் நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். தில்லியில் சாலை வசதிகளை மேம்படுத்த பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். சோனா நெடுஞ்சாலை ஆறுவழிப்பாதையை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தில்லி பகுதியில் 87,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 1,850 கிலோமீட்டர் சாலை பணிகள் முடிவடைந்துள்ளதாக தெரிவித்தார். 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 225 கிலோமீட்டர் சாலை பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். விரைவு சாலைகள், உயர்மட்ட சாலைகள் மற்றும் சுரங்கப்பாதைகள் மூலம் தில்லியில் சாலை போக்குவரத்து நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதி பூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஆப்பிரிக்க தினம் தொடர்பான மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், இந்தியா ஆப்பிரிக்கா இடையே வளர்ச்சி, பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்பட்டு வருவதாக கூறினார். ஆப்பிரிக்க நாடுகளின் திறன் மேம்பாட்டிற்கும் கட்டமைப்பு, நிலையான வளர்ச்சி, நிர்வாக சீர்திருத்தம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் மேம்பாட்டிற்கு இந்தியா ஒத்துழைப்பு அளிக்கும் என்று திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்தார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது முப்படை வீரர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்டதாக ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திரா துவிவேதி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் பாதுகாப்பு தொடர்பான கருத்தரங்கில் இன்று உரையாற்றிய அவர், நமது முப்படை வீரர்கள் பாகிஸ்தான் தீவிரவாத கட்டமைப்புகளை துல்லியமாக தாக்கி அழித்ததாக கூறினார். தேசிய நலனுக்காக அமைதியை நிலைநாட்டி வளர்ச்சியை அதிகரிக்க வேண்டும் என்று ஜெனரல் உபேந்திரா துவிவேதி அறிவுறுத்தினார். கேரளம் மாநிலத்தின் நிதி நிலைமை குறித்து வெள்ளை அறிக்கை தயார் செய்ய சிறப்பு குழு அமைக்கப்பட உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் தெரிவித்துள்ளார். அம்மாநில முன்னாள் அமைச்சரவை செயலர் டாக்டர் கே என் சந்திரசேகரன் தலைமையிலான இந்த குழுவில் கூடுதல் தலைமைச் செயலர் திரு ஜோதிலால், பொருளாதார நிபுணர்கள் டாக்டர் நாராயணன், டாக்டர் வீரமணி உள்ளிட்டோர் இடம்பெறுவார்கள் என்று திரு வி டி சதீசன் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நடப்பாண்டு கரீப் பருவத்திற்கு தேவையான உரங்களை தடையின்றி தமிழகத்திற்கு வழங்க வேண்டும் என்று மத்திய அரசை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில், நடப்பு கரீப் பருவத்தில் மொத்த சாகுபடி பரப்பில் 40% 25 லட்சம் ஏக்கரில் சாகுபடி செய்வதற்கு தேவையான உரங்கள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இதற்காக 3,83,000 மெட்ரிக் டன் யூரியா, 1,05,000 மெட்ரிக் டன் டிஏபி மற்றும் 83,000 மெட்ரிக் டன் பொட்டாஸ் உரங்களை உடனடியாக தமிழகத்திற்கு வழங்கிட பிரதமர் உத்தரவிட வேண்டும் என்று திரு விஜய் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு மற்றும் தொழிலாளர் அரசு ஈட்டுறுதிக் கழகம் சார்பில் பொதுமக்கள் குறைதீர் முகாம் வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழகத்தின் மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தேனி, விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் நடைபெறவுள்ள முகாமில் பொதுமக்கள் தங்களது கோரிக்கைகள் மற்றும் சந்தேகங்களுக்கு தீர்வு காணலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முகாமில் பங்கேற்க விரும்புவோர் இணையதளம் வாயிலாக பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் திருப்பத்தூர் மாவட்டத்தில் காவல்துறை சார்பில் சைபர் கிரைம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஏலகிரிமலை கோடை கொண்டாட்டத்தை முன்னிட்டு நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: இணைய வழி நிதி மோசடிகள், ஓடிபி மோசடி, போலி அழைப்புகள், சமூக வலைதளங்களில் நடைபெறும் குற்றங்கள் உள்ளிட்ட சைபர் குற்றங்கள் குறித்து இந்நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் இத்தகைய குற்றங்களிலிருந்து தங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்

0: என்பதற்கான ஆலோசனைகளும் வழங்கப்பட்டன. அதேபோல் சமூக வலைத்தளங்கள் மற்றும் இணையதளங்களை பாதுகாப்பாக பயன்படுத்துவது தொடர்பாகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. சைபர் குற்றங்கள் தொடர்பான புகார்களை பதிவு செய்யும் தேசிய இணையதளமான www.cybercrime.gov.in மற்றும் இலவச உதவி எண் 1930 பற்றியும் பொதுமக்கள் மற்றும் மாணவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் 200 மேற்பட்ட மாணவர்களுக்கு சைபர் கிரைம் குறித்த விழிப்புணர்வு வழங்கப்பட்டது.
1: நோய்களை ஏற்படுத்தக்கூடிய வெறிநாய் மற்றும் ஆபத்தான தெருநாய்களை கருணை கொலை செய்வதற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திரு சந்தீப் மேத்தா, திரு என் வி அஞ்சாரியா ஆகியோரை கொண்ட அமர்வு தெருநாய்களை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. மாநகராட்சி மற்றும் நகராட்சிகள் தெருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது. தெருநாய்களால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக வந்த ஊடக செய்திகளை அடுத்து உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த வழக்கு விசாரணையை கடந்த ஆண்டு தொடங்கியது. உத்தரகாண்ட் மாநில முன்னாள் முதலமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான பி சி கந்தூரி டேராடவுனில் இன்று காலமானார். அவருக்கு வயது 91. முன்னாள் ராணுவ மேஜர் ஜெனரலான கந்தூரி 2 உத்தராகண்ட் முதலமைச்சராகவும் மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சராகவும் பதவி வகித்துள்ளார். அவரது மறைவையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், ராணுவத்தில் சிறப்பாக பணியாற்றிய மேஜர் ஜெனரல் கந்தூரி மத்திய அமைச்சராகவும் உத்தராகண்ட் முதலமைச்சராகவும் சிறப்பாக செயலாற்றியதாக கூறியுள்ளார். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தங்க நாற்கர சாலை திட்டம், தேசிய நெடுஞ்சாலை திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் கந்தூரியின் தொலைநோக்கு பார்வையை பிரதிபலிப்பதாக புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், மேஜர் ஜெனரல் கந்தூரி தமது முதலமைச்சர் பதவிக்காலத்தில் உத்தராகண்டின் வளர்ச்சிக்காக சிறப்பாக பணியாற்றியதாக கூறியுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், உத்தராகண்டின் வளர்ச்சிக்காகவும் நாட்டு நலனுக்காகவும் மேஜர் ஜெனரல் கந்தூரி தமது வாழ்க்கையை அர்ப்பணித்ததாக கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் மற்றும் ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சுப்மன் கில் தலைமையிலான டெஸ்ட் கிரிக்கெட் அணியில் ரிஷப் பந்துக்கு பதிலாக KL ராகுல் துணைத் தலைவராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி அடுத்த மாதம் 6 முலான்பூரில் தொடங்குகிறது. தரம்சாலா, லக்னோ மற்றும் சென்னையில் இரு அணிகளுக்கும் இடையே 3 ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நடைபெறவுள்ளன. உலகக்கோப்பை செபக்டாக்ரோ போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளிடையே பசுமை தொழில்நுட்பத்தில் ஒத்துழைக்க முடிவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். நீட் நுழைவுத் தேர்வு வெளிப்படைத்தன்மையுடன் நடத்தப்படுவது உறுதி செய்யப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதி பூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் மற்றும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:25:35. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம், மத்திய அலை 720 KHz. பண்ணை செய்தி கேட்கும் முன்
3: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
2: நாளை காலை 8:30 மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
4: மத்திய அலை 720 KHz திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
2: பண்ணை செய்தி. அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, சில கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். கால்நடைகளுக்கு உண்ணி மற்றும் பேன் பிடிக்காமல் இருக்க மருந்து குளியல் கொடுக்க வேண்டும். நன்றாக காய வைத்த பின் கொட்டகையில் கட்ட வேண்டும். கால்நடைகளுக்கு தேவையான பசுந்தீவனத்தை கோடை காலத்தில் பயன்படுத்த ஊறுகாய் புல்லாக மாற்றி சேமித்து வைக்க வேண்டும். கறவை மாடுகளில் பால் உற்பத்தியை பெருக்க தீவனத்தில் தாது உப்பு கலவை கலந்து கொடுக்க வேண்டும். மேய்ச்சலுக்கு விடப்படும் ஆடுகளில் தாடை

தலை வீக்கம் மற்றும் வெளிரிய கண் இருப்பின் தவறாமல் ஒட்டுண்ணியல் மருந்து அளிக்க வேண்டும். இனப்பெருக்கத்திற்கு தயார் நிலைக்கு இருக்கும் பெட்டையாடுகளுக்கு தரமான குட்டிகளை ஈனும் பொருட்டு இனப்பெருக்கத்திற்கு முன் புரதச்சத்தும் மாவுச்சத்தும் தாது உப்பு மற்றும் வைட்டமின்கள் நிறைந்த கலவையை கொடுக்க வேண்டும். முயல்களில் ஏற்படும் சொறி நோயை தடுக்க பாதிப்பிற்குள்ளான முயல்களின் கூண்டுகளில் தீ உமிழ் துப்பாக்கியால் சுத்தம் செய்த பிறகு முயல்களை விட வேண்டும். பன்றி கொட்டகைகளில் மீத்தேன் மற்றும் அம்மோனியாவின் பெருக்கத்தை தடுக்க நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். கோழிகளுக்கு அளிக்கப்படும் நீர் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்க வேண்டும். மேலும் ஏதேனும் நச்சுக்கள் உள்ளதா என்பதை தரக்கட்டுப்பாடு ஆய்வுக்கு உட்படுத்திய பின் அனுமதிக்க வேண்டும். கால்நடை கொட்டகைகளை சுற்றி மரங்களை நட வேண்டும். இது வெயில் காலங்களில் வெப்ப அழற்சியை தடுப்பதோடு நல்ல காற்றோட்ட வசதியை மேம்படுத்தும். அதிக வெப்பமான நேரங்களில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புவதை தவிர்க்கவும். செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை கொடுக்க வேண்டும். அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 வேளை தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 வேளையாக பிரித்து கொடுக்கும்போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு அல்லாமல் வெப்ப அயற்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும். வெப்ப அயற்சியால் எருமைகளில் வெயில் கால மலட்டுத்தன்மை ஏற்பட வாய்ப்பு உள்ளது. எனவே வெப்பத்தை குறைக்க கொட்டகையில் நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். வெண்பன்றிகளில் வெயில் காலங்களில் கொழுப்புச்சத்து அதிகம் உள்ள தீவனம், அதாவது பன்றிகளுக்கு இடும் உணவு கழிவுகளால் சில சமயங்களில் ஜீரணக் கோளாறு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. எனவே மாலை அல்லது இரவு நேரங்களில் கொழுப்புச்சத்து அதிகம் உள்ள தீவனங்களை கொடுப்பது நல்லது. ஆஸ்பெட்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும்போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். கோடை காலத்தில் கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு குளிர்ந்த ஆரோக்கியமான குடிநீரை வழங்குவது அவசியம். அன்பார்ந்த விவசாயிகளே, கோடை உழவு செய்வதன் மூலம் மண்ணின் அடி அடுக்கில் உள்ள களை, வேர்கள், கிழங்குகள் மற்றும் விதைகள் வெயிலில் காய்ந்து அழிகின்றன. மண்ணில் மறைந்திருக்கும் பூச்சிகளின் கூட்டுப்புழுக்கள், முட்டைகள் மற்றும் நோய் கிருமிகள் சூரிய ஒளியால் அழிக்கப்படுகின்றன. ஆழ உழுவதால் மண்ணின் ஊடுருவல் திறன் அதிகரிக்கிறது. இதனால் அடுத்த மழை பெய்யும்போது நீர் ஆழமாக சென்று மண்ணில் ஈரப்பதம் நீண்ட நாட்கள் பாதுகாக்கப்படுகிறது. பண்ணை செய்தி கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:30. ஆகாஷவாணி.

0: முத்தழகு, இந்தா புள்ள, நீ கேட்ட மளிகை சாமான்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கோ.
1: வாங்கினது யாரு? வெண்பாக்காவாச்சே, எப்படி விட்டு போகும்? எல்லாம் சரியாதான் இருக்கும்.
0: அடடடா, எதுக்கு இந்த ஐச தூக்கி இப்ப என் தலையில வைக்கிறேன்னு தெரிஞ்சுக்கலாமா?
1: அக்கா, ஐஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நெசமாதான் சொன்னேன்.
0: சரி சரி, இத கொண்டு போய் உள்ள வச்சு பிரிச்சு எல்லா டப்பாக்களையும் நிரப்பிடு.
1: சரிக்கா. ஆமா, அது என்ன பையில உள்ள துணி இருக்கிற மாதிரி தெரியுது.
0: ஆமா முத்தழகு, அடுத்த வாரம் நம்ம மலர் புள்ள கல்யாணம் வருது இல்ல, அதுக்கு போட்டுக்க புதுசா துணி வாங்கிட்டு வந்தேன்.
1: ஏங்கா, சொல்லி இருந்தா நானும் வந்திருப்பேன்ல. எனக்கும் ரெண்டு மூணு புடவைக்கு ஏத்தாப்புல சட்டை துணி எடுக்கணும்.
0: அதனால என்ன புள்ள, நாளைக்கு போய் எடுத்துக்கிட்டா போச்சு.
1: அப்படின்னா சரிக்கா.
0: முத்தழகு, நான் இத போய் தைக்க கொடுத்துட்டு வந்துடுறேன்.
1: அக்கா, இப்பவா போறீங்க?
0: ஏன் முத்தழகு, என்னாச்சு?
1: ரேடியோல முக்கியமான நிகழ்ச்சி ஒளிபரப்பாக போகுது, அத கட்டாயம் கேட்கணும்னு சொன்னீங்களேக்கா. நேரம் ஆகிட்டு பாருங்க, மறந்துட்டீங்களா?
0: ஆமா முத்தழகு, இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்ச தகவலை தான் சொல்ல போறாங்க. அதை எப்படி நான் மறந்தேன்?
1: அப்படி என்ன தகவல்கா?
0: செம்மறியாடுகள் தேர்வு மற்றும்

0: அதிருப்தி பராமரிப்பு முறைகள் பற்றி சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி முதல்வர் முனைவர் பி. தேவேந்திரன் அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. கவனமா கேட்போம்.
1: தமிழ்நாட்டில் உள்ள செம்மறியாடுகள் பெரும்பாலும் முக்கியமாக இறைச்சிக்காகவே வளர்க்கப்படுகின்றன. எனவே தரமான, வளமான, நன்கு வளரக்கூடிய செம்மறியாடுகளை இனவிருத்திக்காக தேர்வு செய்ய வேண்டும். இனப்பெருக்கத்திற்கான ஆடுகளை அவற்றின் தோற்றத்தின் அடிப்படையிலும் மூதாதையர் மற்றும் சந்ததியரின் பண்புகள் இருந்தால் அதன் அடிப்படையிலும் தேர்வு செய்யப்படுகின்றன. தோற்றத்தின் அடிப்படையில் செம்மறியாடுகளை தேர்வு செய்யும் போது உடல் நீண்டதாகவும் முதுகுபுறமும் பின்பகுதியும் அகன்று விரிந்து அதிக எடை கொண்டதாகவும் இருக்க வேண்டும். பெட்டையாடுகளை தேர்வு செய்யும் போது அவை ஈன்ற குட்டிகளை காக்கவும் நன்கு பாலூட்டி பராமரிக்கும் திறனுடையதாகவும் இருக்க வேண்டும். புதிதாக பெட்டையாடுகளை வாங்கும்போது 1 முதல் 1.5 ஆண்டுகள் வயதுள்ள, அதாவது 2 நிரந்தர வெட்டுப்பற்கள் உள்ள ஆடுகளை தேர்ந்தெடுப்பதே சிறந்ததாகும். வயது குறிப்பு சரியாக இல்லாத சமயத்தில் செம்மறியாடுகளின் வயதை அவற்றின் பற்களின் தன்மை மற்றும் எண்ணிக்கையை சோதித்து அதன் அடிப்படையில் நிர்ணயிக்கலாம். பிறந்த முதல் சில வாரங்களில் தற்காலிக பற்கள் முளைக்கின்றன. 1 வருட வயதிலிருந்து நிரந்தர வெட்டுப்பற்கள் முளைக்க ஆரம்பிக்கின்றன. 2 நிரந்தர வெட்டுப்பற்கள் 1 முதல் 1.5 வயதிலும், 4 நிரந்தர வெட்டுப்பற்கள் 2 முதல் 2.5 வயதிலும், 6 நிரந்தர வெட்டுப்பற்கள் 3 வயதிலும், 8 நிரந்தர வெட்டுப்பற்கள் 3.5 முதல் 4 வயதிலும் முளைக்கின்றன. சுமார் 6 முதல் 6.5 வருடங்களுக்கு பிறகு பற்கள் விழ ஆரம்பிக்கின்றன. செம்மறியாட்டு மந்தைகளில் சில கிடாக்களை பராமரிக்கப்பட்டு இனவிருத்திக்காக பயன்படுத்தப்படுகின்றன. ஆகவே செம்மறியாட்டு கிடாக்களை தேர்வு செய்யும் போது மிகவும் கவனம் தேவை. நன்கு ஆரோக்கியமான, வயதுக்கேற்ப தகுந்த வளர்ச்சி அடைந்த, அதிக எடையுடைய கிடாக்களை தேர்வு செய்ய வேண்டும். தரமான பொலிக்கிடாக்களை பெற வளமான கிடாக்குட்டிகளை 6 முதல் 9 மாத வயதில் தேர்ந்தெடுக்க வேண்டும். தேவைப்படும் ஒவ்வொரு பொலிக்கிடாவிற்கும் 2 முதல் 3 கிடாக்குட்டிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். சுமார் 1.5 வயதில் அவைகளை மீண்டும் சோதித்து தேர்ந்தெடுத்து பொலிக்கிடாவாக பயன்படுத்த வேண்டும். பொலிக்கிடாவின் நெஞ்சு அகன்றும் மார்பு எலும்புகள் நன்கு விரிந்தும் காணப்பட வேண்டும். அதன் கால்கள் பலமுள்ளதாகவும் எப்போதும் சுறுசுறுப்புடனும் இருக்க வேண்டும். விதைப்பை நன்கு வளர்ச்சி அடைந்து பெருத்தும் இருக்க வேண்டும். அரசாங்க பண்ணைகள் மற்றும் நல்ல முறையில் பராமரிக்கப்படும் பண்ணைகளிலிருந்தும் கிடாக்களை வாங்கலாம். அரசாங்கம் மற்றும் அறிவியல் முறையில் பராமரிக்கப்படும் பண்ணைகளில் ஆடுகளின் சந்ததி, பிறப்பு மற்றும் 3, 6, 9, 12 மாத உடல் எடை, வளர்ச்சி விகிதம் போன்ற வளர்ச்சி பண்புகளும், முதல் குட்டியினும் வயது, குட்டியினும் இடைவெளி போன்ற இனவிருத்தி பண்புகளும் ஆரோக்கிய பண்புகளுடன் சேர்ந்து பதிவேடுகளில் குறிப்பிடப்படுகிறது. சந்ததியர் மற்றும் மூதாந்தியர்களின் வளர்ச்சி பண்புகள், இனப்பெருக்க மற்றும் இதர பண்புகளின் அடிப்படையிலும் கிடா மற்றும் பெட்டை ஆடுகளை தேர்வு செய்து இனவிருத்தி செய்யலாம். விவசாய பெருமக்களே, இப்போது இனவிருத்தி பராமரிப்பை பற்றி பார்ப்போம். பராமரிப்பில் மிகவும் முக்கியமானது இனவிருத்தி பராமரிப்பு ஆகும். நன்கு வளர்ந்த கிடாக்குட்டிகள் 10 முதல் 12 மாதங்களிலும், பெட்டை குட்டிகள் 8 முதல் 9 மாதங்களிலும் பருவமடைகின்றன. பருவமடைந்தவுடன் ஆடுகளை இனப்பெருக்கத்திற்கு பயன்படுத்துவது உகந்தது அல்ல. பெரும்பாலும் நன்கு வளர்ச்சியடைந்த கிடாக்கள் 18 மாதங்கள், அதாவது 1.5 வயதிற்கு பிறகும், பெட்டையாடுகள் 15 மாதத்திற்கு பிறகும் இனவிருத்திக்கு பயன்படுத்துவதே சிறந்ததாகும். கிடாக்களை 6 வருட வயது வரை இனப்பெருக்கத்திற்காக நன்றாக பயன்படுத்தலாம். 20 முதல் 30 பெட்டையாடுகளுக்கு 1 கிடா என்ற விகிதத்தில் இனப்பெருக்கத்திற்கு பயன்படுத்த வேண்டும். பொலி கிடாக்களை 2 ஆண்டுகளுக்கு 1 முறை மாற்றம் செய்வது அவசியம். அதன் மூலம் நெருங்கிய உறவு இனச்சேர்க்கை தவிர்க்கப்பட்டு நல்ல வளமான குட்டிகள் கிடைக்கும். அருகருகில் உள்ள மந்தைகளில் பொலிக்கிடாக்களை மாற்றம் செய்து கொள்ளலாம். பொதுவாக தமிழ்நாட்டில் 2 அல்லது 3 இனப்பெருக்க காலங்கள் உண்டு. அவை ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், அதாவது ஆனி, ஆடி, ஆவணி; இரண்டாவதாக அக்டோபர், நவம்பர், அதாவது ஐப்பசி, கார்த்திகை; மற்றும் மார்ச், ஏப்ரல், அதாவது பங்குனி, சித்திரை ஆகும். பொதுவாக பகல் பொழுது குறைவாக உள்ள காலங்களில்தான் இனப்பெருக்க பருவம் உள்ளது. பெட்டை ஆடுகளில் பருவ சுழற்சி காலம் சுமார் 17 நாட்கள் ஆகும். செம்மறியாடுகளில் சினைக்காலம் 150 நாட்கள் முதல் 152 நாட்கள், சுமாராக 5 மாதங்கள். சாதாரண பெட்டையாடுகள் வருடத்திற்கு 1 முறை 1 குட்டி ஈனும். அரிதாகவே தமிழ்நாட்டில் உள்ள செம்மறியாடுகள் 2 குட்டிகளை ஈனும். பெட்டையாடுகள் சுமார் 6 வருடங்கள் வரை இனப்பெருக்கத்திற்கு பயன்படுத்தப்படுகின்றன. பொதுவாக 6 வயதிற்கு மேற்பட்ட பெட்டையாடுகள் இனவிருத்திக்கு பயன்படுத்துவது உகந்தது அல்ல. பெட்டையாடுகள் இனச்சேர்க்கைக்கு முன்பு நல்ல திடகாத்திரமான நிலையில் இருப்பது மிகவும் அவசியம்.

0: அவசியம். மந்தையில் உள்ள கிடாக்கள் பருவத்திற்கு வரும் பெட்டையாடுகளை தாமாகவே கண்டறிந்து இனச்சேர்க்கை செய்யும். மேலும் விவசாயிகள் கருத்தரித்த பெட்டையாடுகளின் பராமரிப்பில் பொதுவாக கவனிக்க வேண்டியவை. கருத்தரித்த பெட்டையாடுகள், அதாவது சினையாடுகளை, மேய்ச்சலுக்காகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ அதிக தூரம் நடக்கவிடக்கூடாது. கொட்டைகளின் தரை வழுக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். மந்தைகளில் உள்ள மற்ற ஆடுகளோடு இவை சண்டையிடுவதும் மற்றவை இவை முட்டித்தள்ள முயற்சிப்பதையும் அனுமதிக்கக்கூடாது. வளரும் கருவின் தேவையையும் தாயின் உணவு சத்து தேவையையும் தரமான தீவன பொருட்கள் மூலம் முறையாக அளிக்கப்பட வேண்டும். கருச்சிதைவு அல்லது நோய்வாய்ப்பட்ட மற்ற ஆடுகளோடு இவை சேர்வதை தவிர்க்க வேண்டும். தேவையான அளவு தரமான குடிநீரும் வெப்பம் மற்றும் குளிர் தாக்குதலிலிருந்து நல்ல பாதுகாப்பும் அளிக்க வேண்டும். கருச்சிதைவு ஏற்படுமாயின் கால்நடை மருத்துவரை தொடர்பு கொண்டு அதற்கான காரணத்தை அறிந்து சிகிச்சை செய்ய வேண்டும். சினையாக இருக்கும் ஆடுகளை சிறப்பு கவனத்துடன் பராமரிக்க வேண்டும். குறிப்பாக சினை காலத்தின் தொடக்கத்திலும் இறுதியிலும் அதிக கவனம் தேவை. தொடக்க காலத்தில் பராமரிப்பில் தவறுகள் ஏற்பட நேர்ந்தால் கருச்சிதைவு ஏற்பட வாய்ப்பு உண்டு. இறுதி மாதங்களில் கரு வளர்ச்சி மிக வேகமாக நடைபெறுவதால் தீவனத்தின் தேவைகள் அதிகரிக்கின்றன. அதை சமாளிக்க தாயின் உடலில் சக்தி தேவை. மேலும் பால் உற்பத்திக்கும் தாயாடு தன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். வளர்ந்துவிட்ட கருவினால் வயிறு பெரிதாக்கிவிட்டதால் தாயாடு தன் எல்லா செயல்களிலும் நிதானத்தை கடைபிடிக்க தொடங்குகிறது. ஆகவே மந்தையில் உள்ள மற்ற ஆடுகளுடன் போட்டியிட்டு கொண்டு தீவனம் உட்கொள்ளுவதும் மேய்ச்சல் இடங்களில் வேகத்துடன் தேவையான புல் முதலியவற்றை உட்கொள்வதும் தடைபடுகின்றன. ஆகவே இந்த நேரங்களில் கருத்தரித்த ஆடுகளை சரியான முறையில் பராமரிக்க நாம் முயற்சி எடுக்க வேண்டும். விவசாய பெருமக்களே, செம்மறியாடு வளர்ப்பில் நல்ல வளமான வளர்ச்சியுடைய கிடா மற்றும் பெட்டையாடுகளை தேர்வு செய்து முறையான இனப்பெருக்க பராமரிப்புடன் தீவனம், ஆரோக்கியம் போன்ற மற்ற பராமரிப்புகளும் சரியாக அளித்தால் அதிக வருவாய் பெற்றிடலாம்.
1: என்ன புள்ள முத்தழகு, செம்மறியாடுகள் தேர்வு மற்றும் இனவிருத்தி பராமரிப்பு முறைகள் பத்தி சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி முதல்வர் முனைவர் பி. தேவேந்திரன் அவங்க சொன்ன தகவல்கள் உனக்கு புரிஞ்சுதா? ரொம்ப அருமையா சொன்னாங்கல்ல.
2: ஆமாக்கா, செம்மறியாடு வளர்ப்புல நல்ல தரமான செம்மறியாடுகளை இனவிருத்திக்கு எப்படி தேர்வு செய்யணுங்கறத தெளிவா சொன்னாரு.
1: அது மட்டுமா, எங்கிருந்து செம்மறியாட்டு குட்டிகளை வாங்கணும், எப்படி இனவிருத்தி செஞ்சு பராமரிக்கணும், இன்னும் முக்கியமா கருத்தரிச்சதுக்கு அப்புறமா என்ன செய்யணும், இப்படி எல்லா விவரங்களையும் நல்லா புரிய வச்சுட்டாங்களே.
2: செம்மறியாடு வளர்ப்புல நல்ல செம்மறியாடுகளை தேர்வு செஞ்சு முறையான இனப்பெருக்க பராமரிப்புகளை செஞ்சு சத்தான தீவனத்தை கொடுத்து ஆரோக்கியமா பாத்துக்கிட்டா நல்ல வருமானம் பாக்கலாம்னு இப்ப புரிஞ்சு போச்சுக்கா.
1: சரியா சொன்ன முத்தழகு. இவர் சொன்ன இந்த முறைகளை நம்ம செம்மறியாட்டு பண்ணையில கடைபிடிச்சு நாமளும் நல்ல வருமானத்தை பாத்துடலாம்.
2: நிச்சயமாக்கா.
1: சரி சரி, நேரம் ஆகுது, நான் டெய்லர் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
2: அக்கா, நாளைக்குதான் எனக்கும் துணி எடுக்க போறோம்ல, அப்ப என்னோட துணியும் சேர்த்து நாளைக்கே தைக்க கொடுத்துடலாம்.
1: அட, அதுவும் சரிதான்.

0: அடுத்து வருவது வேளாண் செய்திகள்.
1: வளமான வாழ்விற்கு சந்தன மரம். சந்தன மரத்தின் நறுமணம் கமழும் முதிர்ந்த நடுக்கட்டை பகுதியும் அதன் எண்ணெயும் அனைவராலும் பெரிதும் விரும்பப்படுகின்றது. சந்தன மரத்தின் நடுக்கட்டை பகுதி கைவினைப் பொருட்கள், உயர்தர வாசனை திரவியங்கள், ஆயுர்வேத மருந்து பொருட்கள் தயாரிப்பில் பயன்படுத்தப்படுவதால் இப்பொருட்கள் விலைமிக்கதாக கருதப்படுகின்றது. இந்தியாவின் பெரும்பாலான மாநிலங்களில் சந்தன மரம் பரவலாக காணப்பட்டாலும் இயற்கை காடுகளில் கர்நாடகாவின் தென்பகுதிகள் மற்றும் தமிழகத்தின் வடபகுதிகளில் 90% காணப்படுகின்றது. இது தவிர ஆந்திரா, கேரளா, மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களிலும் ஆங்காங்கே காணப்படுகின்றது. தமிழகத்தில் ஜவ்வாது மலை, சேர்வராயன் மலை, கொல்லிமலை, பச்சை மலை, ஆனைமலை, சித்தேரி, சீகூர் மற்றும் சத்தியமங்கலம் மலைப்பகுதிகளில் பெருமளவில் காணப்படுகின்றது. கோவை, திருவண்ணாமலை, சேலம், விழுப்புரம் போன்ற மாவட்டங்களிலும் காணப்படுகின்றது. இந்த சந்தன மரத்தின் இயல்பினை பற்றி தெரிந்து கொள்வோம். இது ஒரு நடுத்தர பசுமை மாறா மர வகையாகும். சுமார் 12 முதல் 16 மீட்டர் உயரமும் 1 முதல் 2.4 மீட்டர் சுற்றளவும் உள்ளதாக வளர்கிறது. இம்மரம் பகுதி வேர் ஒட்டுண்ணி வகையை சார்ந்ததாகும். இதன் வாழ்நாள் முழுவதும் ஓர் ஓம்பு பயிரை சார்ந்தே இருக்கும். இம்மரம் 2-3 ஆண்டுகளிலேயே பூக்க ஆரம்பித்துவிடும். ஆண்டு முழுவதும் பூப்பவை, ஆண்டுக்கு ஒருமுறை பூப்பவை, ஆண்டிற்கு இருமுறை பூப்பவை என மூவகைப்படுத்தலாம். இயற்கையாக இதன் பழங்களை பறவைகள் உண்டு விதை பரவலுக்கு உதவி செய்கின்றன. பொதுவாக இம்மரம் கடல் மட்டத்திலிருந்து 1200 மீட்டர் உயரம் வரை உள்ள பகுதிகளில் வளரும். இம்மரம் பல்வேறு தட்பவெப்ப நிலை மற்றும் மண் வகைகளில் வளரக்கூடியது. இயற்கையான மழைப்பொழிவு 450 முதல் 3000 மில்லிமீட்டர் மற்றும் 38 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பமுள்ள பகுதிகளில் வளரும். இரும்பு சத்து அதிகமும் சுண்ணாம்பு கல்லு கலந்துள்ள செந்நிற களிமண் உள்ள பகுதிகளில் இயல்பாக வளரும் தன்மை கொண்டது. மண்ணின் கார அமில தன்மை 6.5 முதல் 7.5 வரை உள்ள மண்ணில் நன்கு வளரும். இதன் விதை கோப்புகள் நன்கு முதிர்ந்து பச்சை நிறத்திலிருந்து கருஊதா நிறத்திற்கு மாறும். மிதமான கடினத்தன்மை உடைய பழுப்பு நிற உள்ளோட்டினை கொண்ட ஒற்றை விதை வகையை சார்ந்தது. தரையில் பழுத்து விழும் பழங்களை சேகரிக்கலாம். விதை சேகரிக்கும் முன்பு மரத்தை சுற்றியுள்ள பகுதிகளை சுத்தப்படுத்தி தார்பாலின் போன்ற ஏதேனும் ஒரு விரிப்பை பயன்படுத்தி விதைகளை சேகரிக்கலாம். விதைகளின் சதைப்பகுதி பூஞ்சான தாக்குதலுக்கு வழிவகுக்கும் என்பதால் சேகரித்த விதைகளை தாமதிக்காமல் நீரில் ஊற வைத்து கைகளால் தேய்த்து சதைப்பகுதிகளை நீக்கி நிழலில் உலர்த்த வேண்டும். நேரடியாக வெயிலில் உலர்த்துவதால் விதை முளைப்பு திறனில் பெரும் இழப்பு ஏற்படும். சதைப்பகுதி நீக்கிய விதைகள் சதைப்பகுதி நீக்காத விதைகளை விட அதிக முளைப்பு திறன் கொண்டிருக்கும். பழுப்பு வெள்ளை மற்றும் இளம் ஊதா நிறத்தில் உள்ள விதைகளை பூஞ்சான நேர்த்தி செய்து சேமித்து வைக்க வேண்டும். குறைந்த கால சேமிப்பிற்கு சாக்கு பைகளில் கட்டி பாதுகாக்கலாம். இவற்றில் 8 முதல் 9 மாதங்கள் வரை முளைப்பு திறன் நன்றாக இருக்கும். ஆனால் இம்முறையில் ஈரப்பதத்தை உறிஞ்சுவதற்கு வாய்ப்புள்ளதால் நீண்ட கால சேமிப்பிற்கு காற்று புகாத கலன்கள் மற்றும் பாலித்தீன் பைகளில் சேமித்து வைக்கலாம். ஒரு கிலோவில் சுமார் 5000 முதல் 8000 விதைகள் இருக்கும். இதன் நாற்றங்காலை பற்றி தெரிந்து கொள்வோம். இதன் கடினமான விதை ஓட்டினால் அறுவடைக்கு பிறகு விதை உறக்க நிலையில் இருக்கும். பல்வேறு விதை நேர்த்தி முறைகள்

பரிசோதனை செய்யப்பட்டாலும் ஜிப்ரலிக் அமிலத்தில் 16 மணி நேரம் ஊற வைத்த பின் விதைப்பது விரைவான மற்றும் சீரான முளைப்பு திறனை அளிக்கும். சந்தன நாற்றுகளை வளர்ப்பதற்கு உகந்த காலம் நவம்பர் டிசம்பர் மாதங்களாகும். வழக்கமான 10x1 மீட்டர் அளவுள்ள பாத்திகளுக்கு சுமார் 4 கிலோ விதைகள் தேவைப்படும். இதன் மூலம் சுமார் 16,000 முதல் 17,000 நடவுக்கேற்று நாற்றுகளை பெற முடியும். மூன்றாவது வாரம் முதல் முளைப்பு தொடங்கி 60 முதல் 80% வரை முளைப்பு திறன் கிடைக்கும். இரு இலை வரை வளர்ந்த நாற்றுகளை வேரோடு பறித்து பாலித்தீன் பைகளுக்கு மாற்றி நட வேண்டும். சவுக்கு, லைன் கீரை போன்ற ஓம்பு பயிர்களை உடன் சேர்த்து வளர்க்க வேண்டும். பொதுவாக ஓம்பு பயிர் சந்தனத்தை விட உயரமாக வளராத வகையில் இருக்க வேண்டும். 1 மாத வயதுடைய சந்தன மர கன்றுக்கு ஓம்பு பயிர் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். 6 மாத முடிவில் 1 அடி உயரம் வளர்ந்த நல்ல பசுமையான இலைகளை கொண்ட சந்தன செடிகள் நடவுக்கு ஏற்றவையாகும். நிலத்தை நன்கு உழுது பண்படுத்தி சமப்படுத்திய பிறகு 4x4 மீட்டர் அல்லது 5x5 மீட்டர் இடைவெளியில் 1 முதல் 1.5 கன அடி அளவுள்ள குழிகளை எடுக்க வேண்டும். சுமார் 1 மாதம் வரை குழிகளை அப்படியே விட்டுவிட வேண்டும். அவ்வாறு விடும்போது மண்ணில் வாழும் வேர்ப்புழு மற்றும் நோய்க்கிருமிகள் அழிக்கப்படும். நடவின் போது ஒரு குழிக்கு 5 கிலோ தொழு உரத்தை அடியுரமாக இட்டு பருவமழை தொடங்கிய பிறகு நடவு செய்யலாம். சந்தன மரம் அடிப்படையில் பகுதி வேறு ஒட்டுண்ணி என்பதால் அதன் இயல்பான வளர்ச்சிக்கு வாழ்நாள் முழுவதும் ஓம்பு பயிரை சார்ந்திருக்கும். தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, சுண்ணாம்பு சத்து மற்றும் அமினோ அமிலங்களை ஓம்பு பயிர்களின் மூலமே பெற்றுக்கொள்ளும். ஓம்பு பயிரை தேர்ந்தெடுக்கும் போது சந்தன மரத்திற்கு சத்து பரிமாற்றம் செய்தல், தொடர்ச்சியான இடைக்கால வருமானம், ஆரம்ப கட்டங்களில் தேவையான நிழல் ஆகியவற்றை கொண்டிருக்கும் ஓம்பு பயிரை தேர்வு செய்ய வேண்டும். முதலாவதாக முதல் நிலை ஓம்பு பயிர். இது சிறியதாகவும் மருதாம்பு பண்பு கொண்டதாகவும் நீண்ட வாழ்நாள் கொண்டதாகவும் உள்ளூரில் கிடைக்கக்கூடியதாகவும் சந்தன மரத்தோடு சத்துக்கு போட்டி இடாததாகவும் இருக்க வேண்டும். ஒட்டு உறிஞ்சி வேர் மூலம் சந்தன மரத்திற்கு சத்துக்களை வழங்கக்கூடியதாகவும் இருத்தல் அவசியம். சுமார் 300க்கும் மேற்பட்ட முதல்நிலை ஓம்பு பயிர்கள் அடையாளம் கண்டறியப்பட்டுள்ளன. பயிர் வகைகள் மற்றும் காய்கறிகள் முதல்நிலை ஓம்பு பயிர்களாக சந்தனத்துடன் சேர்த்து வளர்க்கலாம். முதல்நிலை ஓம்பு பயிர்களை 1 முதல் 1.5 அடி தூரத்தில் நட வேண்டும். அடுத்ததாக 2ம் நிலை ஓம்பு பயிர். இது 1 முதல் 3 ஆண்டுகள் கழித்த பிறகு 2ம் நிலை ஓம்பு பயிர்களை 2.5 முதல் 3 அடி இடைவெளியில் நட்டு பராமரிக்க வேண்டும். பொதுவாக மாதுளை, நெல்லி, எலுமிச்சை, மல்பெரி போன்ற தோட்டக்கலை பயிர்களை தேர்வு செய்யலாம். 3ம் நிலை ஓம்பு பயிர். முதல் 2 நிலை ஓம்பு பயிர்கள் மடிந்த பிறகு 3ம் நிலை அல்லது நிரந்தர ஓம்பு பயிர்களாக சுமார் 70 வகையான மர வகைகள் கண்டறியப்பட்டிருந்தாலும் அவற்றில் 32 மர வகைகள் சிறப்பானவையாக ஆய்வுகளில் கண்டறியப்பட்டுள்ளது. சவுக்கு, மலைவேம்பு, தேக்கு, வேம்பு, நீர்மருது, வெப்பாலை, சிசு, மஞ்சள், மஞ்சள் கொன்றை, புங்கம், கருவேலம் போன்றவை சிறந்த 3ம் நிலை ஓம்பு பயிர்களாக விளங்குகின்றன. சரியான ஓம்பு பயிர்களை தேர்ந்தெடுப்பதன் மூலம் சந்தன மரத்தின் வளர்ச்சியையும் தரத்தினையும் உறுதிப்படுத்தலாம். இதற்கான பாசனம், உரமிடல், களையெடுத்தல் பற்றி தெரிந்து கொள்வோம். நடவு செய்த அன்று நன்றாக நீர்ப்பாசனம் செய்வது அவசியம். தேவைக்கேற்ப வாரம் 1 முறை நீர் பாய்ச்ச வேண்டும். பொதுவாக சந்தன மரத்திற்கு அதிக நீர் தேவைப்படாது. நடவு செய்த 1ம் ஆண்டில் உரத் தேவை இருக்காது. சத்து குறைபாட்டின் அடிப்படையில் தேவையான சத்துக்களை உரமாக அளிக்கலாம். நன்கு மக்கிய தொழு உரத்தை செடிக்கு 5 கிலோ வீதம் 2ம் ஆண்டில் இட வேண்டும். இருப்பினும் பருவமழைக்கு முன்பாக செடிக்கு 100 கிராம் வீதம் ஆண்டுக்கொருமுறை DAP உரமிடல் பரிந்துரைக்கப்படுகிறது. களை அதிகம் வளராமல் அடிக்கடி அகற்றி பராமரிக்க வேண்டும். களை கொல்லிகளை பயன்படுத்துவது முற்றிலும் தடுக்கப்பட வேண்டும். இயந்திரங்களை பயன்படுத்துவதை காட்டிலும் ஆட்கள் மூலம் களை எடுப்பது சிறந்தது. சனப்பையை ஊடுபயிராக வளர்ப்பதன் மூலம் களைகளை கட்டுப்படுத்துவதுடன் சத்துக்கள் கிடைக்கவும் ஏதுவாக இருக்கும். அடுத்ததாக வேளாண் காடுகளை பற்றி தெரிந்து கொள்வோம். சந்தன மரம் வேளாண் காடு வளர்ப்புக்கு ஏற்ற ஒரு மரவகையாகும். இது ஒரு நடுத்தர உயரம் வளரும் தன்மை கொண்டது. குறுகலான கிளை அமைப்புகள், எளிதில் விதை இனப்பெருக்கம், மருத்தாம்பு பண்பு, அனைத்து வகை மண்ணிலும் வளரும் இயல்பான உடன் வளரும் பயிர்களை இணையாக ஏற்றுக்கொள்ளும் பண்பு, சத்துக்களுக்கு போட்டியின்மை போன்ற இயல்பான பண்புகளால் சந்தனம் வேளாண் காடு வளர்ப்புக்கேற்ற ஒரு மிகச்சிறந்த மரவகையாகும். புல் முதல் மரம் வரை

0: சுமார் 3000-க்கும் மேற்பட்ட பயிர் வகைகளுடன் இணைந்து வளரும் தன்மை இதன் சிறப்பாகும். சமூகத்தின் முக்கிய தேவையான உணவு, தீவனம் மற்றும் மரம் ஆகியவற்றிற்கு தகுந்தவாறு தக்க மர வகைகளை தேர்வு செய்ய வேண்டும். முக்கிய மர இனங்களான சந்தனம், வேல், வாகை, குமிழ், தேக்கு, புளி போன்றவற்றில் நாற்றங்கால் மற்றும் தோப்புகளில் சாம்பல் அல்லது வெண்படல நோய் தாக்குதல் காணப்படும். குளிர்காலத்திலும் மழைநீர் தேங்கும் போது முறையற்ற பராமரிப்பு காரணமாகவும் இந்நோய் உண்டாகும். இதனை கட்டுப்படுத்த ஃபெவிஸ்டின் கரைசலை பயன்படுத்தலாம். சந்தன மரத்தின் விளைச்சல் மற்றும் வருவாயை பாதிக்கும் காரணிகளாவன இடத்தேர்வு, நிலத்தை பண்படுத்தும் முறைகள், நடுப்பொருள் தேர்வு, ஓம்பு பயிர் தேர்வு, பாசன வசதி, உரமிடல், கலை நிர்வாகம், பூச்சி மற்றும் நோய் நிர்வாகம், வளர்ச்சி மற்றும் விளைச்சல், சந்தை நிலவரம், பாதுகாப்பு ஏற்பாடுகள் போன்றவையாகும். சந்தனம் சாகுபடி செய்யும் இடத்தின் பரப்பளவு, தட்ப வெப்பநிலை, செலவினங்கள், பராமரிப்பு முறைகள், தகுந்த பூச்சி நோய் நிர்வாகம், விளைச்சலின் தரம் ஆகியவற்றை பொறுத்து சந்தை மதிப்பும் நிகர லாபமும் மாறுபடும்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

0: அமைப்பில் உதவி வி சண்முகப்பிரியா.
1: உண்ணும் பொருளத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் இள மகளை வணங்கிடுவோம்.
0: அமைப்பு எஸ் முருகேசன்.

0: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, நாளை இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் காய்கறி பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சியின் 2 பகுதி. காய்கறி பயிர்களுக்கான மண்வள மேலாண்மை தொழில்நுட்பங்கள். திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய திட்ட உதவியாளர் ப. சௌத்ரி அவர்களின் உரை. மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். நேரம் 7:59. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 8 செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியா நார்டிக் நாடுகளிடையே பசுமை தொழில்நுட்பத்தில் இணைந்து செயல்பட முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் நடைபெற்ற இந்தியா நார்டிக் நாடுகளின் 3 உச்சிமாநாட்டுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மீன்வளத்துறையில் ஐஸ்லாந்து மற்றும் கடல்சார் பொருளாதாரத்தில் நார்வேயின் திறனை இந்தியா பயன்படுத்த உள்ளதாக கூறினார். ஸ்வீடன் நாட்டுடன் உற்பத்தி மற்றும் பாதுகாப்பு துறையிலும், பின்லாந்து நாட்டுடன் தொலைத்தொடர்பு துறையிலும், டென்மார்க்குடன் சைபர் பாதுகாப்பு துறையிலும் ஒருங்கிணைந்து செயல்பட உள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு வெளிப்படைத்தன்மையுடன் நடத்தப்படுவது உறுதி செய்யப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நீட் தேர்வு தொடர்பான உயர்மட்ட ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், நீட் தேர்வில் உள்ள குறைபாடுகளை களைய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக கூறினார். அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வை நேர்மையான முறையில் நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளதாக திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அரசும் தொழில் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இந்திய வர்த்தக உச்சிமாநாட்டில் உரையாற்றிய அவர், உலகளாவிய பிரச்சினைகளை சாதகமாக மாற்ற தொழில் நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கோவிட் போன்ற பிரச்சினைகளை இந்தியா எதிர்கொண்டதாக கூறிய அவர், உற்பத்தியை அதிகரித்து முன்னேற வேண்டும் என்று வலியுறுத்தினார். நாட்டில் தற்போது 1800 உலகளாவிய திறன் மையங்கள் செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். இதன் மூலம் 20 பேருக்கு நேரடியாகவும் 10 பேருக்கு மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். புதுதில்லியில் தூய்மை இந்தியா இயக்கம் தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், நகர்ப்புற பகுதிகளில் இந்த இயக்கம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். 2 நடைபெறும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தூய்மை இந்தியா இயக்கம் எதிர்கொள்ளும் சவால்கள், அதன் செயல்பாடுகள் மற்றும் பல்வேறு அமைச்சகங்கள் ஒருங்கிணைந்து செயல்படுவது உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக அமைச்சர் கூறினார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு மற்றும் தொழிலாளர் அரசு ஈட்டுறுதிக் கழகம் சார்பில் பொதுமக்கள் குறைதீர் முகாம் வரும் 27 நடைபெறவுள்ளதாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தேனி, விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் நடைபெறவுள்ள இந்த முகாமில் பொதுமக்கள் தங்களது கோரிக்கைகள் மற்றும் சந்தேகங்களுக்கு தீர்வு காணலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முகாமில் பங்கேற்க விரும்புவோர் இணையதளம் வாயிலாக பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டு கரீஃப் பருவத்திற்கு தேவையான உரங்களை தடையின்றி தமிழகத்திற்கு வழங்க வேண்டும் என்று மத்திய அரசை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக பிரதமர்

0: திரு நரேந்திர மோடிக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில், நடப்பு கரீஃப் பருவத்தில் மொத்த சாகுபடி பரப்பில் 40% 25 லட்சம் ஏக்கரில் சாகுபடி செய்வதற்கு தேவையான உரங்கள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இதற்காக 383,000 மெட்ரிக் டன் யூரியா, 105,000 மெட்ரிக் டன் டிஏபி மற்றும் 83,000 மெட்ரிக் டன் பொட்டாஷ் உரங்களை உடனடியாக தமிழகத்திற்கு வழங்கிட பிரதமர் உத்தரவிட வேண்டும் என்று திரு விஜய் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. பின்னர் தலைமைச் செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டமும் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர்களும் தலைமைச் செயலாளர்களும் தங்களது முழு ஆதரவையும் ஒத்துழைப்பையும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்குவதாக உறுதிபட தெரிவித்துள்ளதாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை வெளியிடப்பட உள்ள நிலையில் மாணவர்களின் மன உறுதி மற்றும் மனநலன் காக்கும் வகையில் தொலைபேசி வாயிலாக ஆலோசனைகளை பெறலாம் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அரசின் செய்திக்குறிப்பில், நட்புடன் உங்களோடு திட்டத்தின் மூலம் பயிற்சி பெற்ற மனநல ஆலோசகர்கள், மருத்துவர்கள் ஆலோசனைகளை வழங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள், பெற்றோர்கள் 1-4-4-1-6 அல்லது 104 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு ஆலோசனையை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தின் கோவை, திருப்பூர், நீலகிரி, மதுரை, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே சென்னையில் இன்று மாலை மிதமான மழை பெய்தது. ஆசிய டாக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரூபா பையர் வெண்கலப்பதக்கம் வென்றார். உலான்பட்டரில் நடைபெற்ற 30 வயதுக்கு உட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் மற்றும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை செபக்டாக்ரோ போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா மியான்மரை வென்றது. பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சசிகுமார் முகுந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:05. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம், மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒலிவிழா வர காத்திருக்கிறது. திரைகானம் துவக்கமாக அனுராதா ஸ்ரீராம் குரலில் லேசா லேசா.

0: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி SP

0: ECIAL, SCHOOL, NIRVAGAM @gmail.com.
1: ஸ்பெஷல் ஸ்கூல் நிர்வாகம் @gmail.com.
2: திரைக்கானத்தில் இனி ஒலிக்க இருக்கும் பாடலின் படம் ஜெமினி. பாடியிருப்பவர் சாதனா சர்கம்.

0: வானொலிக்கு 90
1: ஜன்னலோர காற்றோடு கலந்து ஊரெங்கும் விடிய விடிய ஒலிக்கிறாய். கவலைகளை மறக்கச் செய்து தாலாட்டு பாடி நிம்மதியோடு உறங்கவும் வைக்கிறாய். இதயங்களை ஒன்றோடு ஒன்றிணைக்கிறாய். பயணங்களில் உன் பாடல்கள் காதலாய் ஒலிக்கின்றது. தென்றல் வீசும் போது தாலாட்டு பாடி நிம்மதி அளிக்கிறாய். வானொலியே, உனக்கு வயதோ 90, ஆனால் என்றும் இளமையாய் எங்களோடு நிற்கிறாய்.

0: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா, என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க. ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன், கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன், கம்ப்யூட்டர் பயன்பாட குறைச்சுக்கிறது மட்டும் இல்லாம, கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்கள மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.
1: நேரம் 8:41:50. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்காணத்தை ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இனி கார்த்திக் சாதனா சர்க்கம் குரல்களில் பகவதி படப்பாடல்.

0: நிறைவு பெற்றது திரை கானம். நேரம் 9:30. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம், மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸ். அறிவியல் நேரம்.
1: வெப்பம் குறித்து சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள்.
2: சார், பொதுவா வெப்பம்னா என்ன?
3: வெப்பம் என்பது ஆக்சுவலாக வந்து வெப்பம் என்பது வந்து இயற்பியலை பொறுத்தவரையில் ஒரு பொருளில் இருந்து மற்றொரு பொருளுக்கு செல்லும் ஆற்றல். இங்கிலீஷில் வந்து ஹீட் எனர்ஜின்னு சொல்லுவாங்க, அது ஒரு ஆற்றல் தான். எக்ஸாம்பிள் வந்து ஒரு குளிர்ந்த பாத்திரத்தில் சூடான தண்ணீரை ஊற்றி வைத்தால் அந்த சூடான தண்ணீர் வந்து அந்த குளிர்ந்த பாத்திரத்துக்கு போயிடும், அந்த குளிர்ந்த பாத்திரம் கூட சூடாயிடும். ஏன்னா அந்த ஹீட் வந்து டிரான்ஸ்பர் ஆகும். ஸோ இது இந்த டிரான்ஸ்பர் ஆஃப் ஹீட் நடந்துட்டு இருக்கும். அது வந்து இயற்பியலை பொறுத்தளவில் ஒரு ஹீட் வந்து ஒரு எனர்ஜி, டிரான்ஸ்பர் ஆஃப் எனர்ஜி, ஆற்றல், அதான் ஹீட்டு. வானிலையை பொறுத்தவரை வானிலையில் ஹீட் என்பது சூரியனிடம் இருந்து வரக்கூடிய சூரிய ஒளி பூமியை சூடாக்கி அதன் அருகில் உள்ள காற்றை சூடாக்குகிறது, அதன் மூலம் வெப்பநிலை கூடுகிறது. சூரியனிலிருந்து வரும் சூரிய ஒளி வந்து பூமியை சூடாக்கும் போது பூமி சூடாகிறது. பூமி சூடாகும்போது பூமி மேலே உள்ள அந்த காற்றுகள் சூடாகி வெப்பநிலை கூடுகிறது. ஸோ அல்டிமேட்டாக வந்து சன் இஸ் த சோர்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி.
2: சார், இந்த வானிலை அறிவியல்ல நம்ம வெப்பத்தை பத்தி படிக்கும்போது இந்த ஹீட் இண்டெக்ஸ் என்ற வார்த்தையை யூஸ் பண்றாங்க, அப்படின்னா என்ன?
3: ஹீட் இண்டெக்ஸ் என்பது பொதுவாக நாம் உணரக்கூடிய வெப்பநிலையை குறிக்கும். அதாவது உண்மையான வெப்பநிலை, ஆக்சுவல் டெம்பரேச்சர். வளிமண்டலத்தில் வந்து ஈரப்பதம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து அந்த ஹீட் இண்டெக்ஸ் மாறும். ஆக்சுவல் டெம்பரேச்சர் வந்து ஒரு 38 டிகிரி சென்டிகிரேட் இருக்கும் போது ஈரப்பதம் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ஃபீலிங் டெம்பரேச்சர், உணரக்கூடிய டெம்பரேச்சர் வந்து அதிகமாக ஒரு 42-43 சென்டிகிரேட்டாக காமிக்கும். இதைத்தான் நாங்கள் வந்து ஹீட் இண்டெக்ஸ் சொல்லுவோம். இந்த ஹீட் இண்டெக்ஸ் வந்து ஆக்சுவல் டெம்பரேச்சர் வித் ஈரப்பதம், ஈரப்பதமும் ஆக்சுவல் டெம்பரேச்சரும் சேர்ந்து தான் இந்த ஹீட் இண்டெக்ஸ் உருவாகிறது. இதனால உங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு சில நேரங்களில் வந்து அந்த சம்மர் சீசன்ல இது மாதிரி மழை பெஞ்சதுன்னா மழை பெஞ்சதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஹீட் வெப்பத்தினுடைய தாக்கம் அதிகம் தெரியும். அந்த மழை வந்து அதிகமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வெப்பம் தெளிஞ்சிரும், லைட்டா மழை பெஞ்சிருக்கு, லேசான மழை. இந்த லேசான மழை பெய்ததுக்கு அப்புறம் அது ஈரப்பதத்தை அதிகப்படுத்தும். ஈரப்பதம் அதிகமாகும் போது இந்த ஹீட்டும் ஈரப்பதமும் சேர்ந்து ஹீட் இண்டெக்ஸை அதிகப்படுத்துகிறது. சோ அதனால உங்களுக்கு வந்து வெப்பம் அதிக வெப்பம் இருக்கும் போது லேசான மழை பெய்தால் ஹீட் இண்டெக்ஸ் அதிகமாகி அந்த உணரக்கூடிய வெப்பம் வந்து அதிகமாக காணப்படும்.
2: சார், ஹீட் வேவ் அதாவது வெப்ப அலை அப்படின்னு என்ன?
3: வெப்ப அலை என்பது அந்த அதிகபட்ச வெப்பநிலை, நாங்கள் சொல்லுது இல்லையா, அப்போ அதிகபட்ச வெப்பநிலை. அந்த அதிகபட்ச வெப்பநிலை சராசரி வெப்பநிலையை விட 4-5 டிகிரி சென்டிகிரேட் உயரவாக இருக்கும்போது நாங்கள் வந்து அதை ஹீட் வேவ்னு சொல்லுவோம், வெப்ப அலைன்னு சொல்லுவோம். இது வந்து ஆக்சுவலாக வந்து எப்படின்னா அந்த வெப்ப அலை பொதுவாக வந்து இன்டீரியர் ஏரியாவில் நடக்கும். அதாவது கடலிலிருந்து தூரமான பகுதிகளில் அதிகமாக ஹீட் வேவ் நடந்துட்டு இருக்கும். எங்கெல்லாம் வந்து அந்த கடல் காற்று போக முடியாதோ அந்த இடங்கள்ல தான் வந்து ஹீட் வேவ் அதிகமாக இருந்துட்டு இருக்கும். இது உருவாதற்கான காரணம் எப்படின்னா அதான் அந்த ஏரியா

0: வந்து கடல்லிருந்து தூரமாக இருக்கணும். இன்னொன்று வந்து மேகங்கள் இல்லாமல் இருக்கணும். மேகம் இல்லாமல் இருந்ததுன்னா சூரிய ஒளி டேரக்டாக வந்து பூமியில் பட்டு பூமி சூடாகி அது அதிகமான வெப்பத்தை உண்டாக்கும். மற்றபடி இது காற்று இல்லாமல் இருக்கலாம், உடல்ல காற்று இல்லை. ஸோ அந்த ஹீட்டான இடத்துல உள்ள அந்த வெப்பம் வந்து எங்கேயும் போகாமல் டிஸ்பர்ஸ் ஆகாமல் அதே இடத்துல இருந்துட்டு இருக்கும். அந்த ஸோ மந்தமான காற்று, அதாவது காம் விண்ட் சொல்லுவோம், விண்டு வந்து காமாக இருக்கணும், கிளியர் ஸ்கையாக இருக்கணும், மேகம் இல்லாமல் இருக்கணும். கடலில் இருந்து தூரமாக இருந்தால் இந்த மாதிரி ஹீட் வேவ் உண்டாக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்.
1: சார், வானிலை அறிவியலில் வெப்பத்தை எப்படி வகைப்படுத்தலாம்?
0: வானிலை அறிவியலில் வெப்பத்தை மூன்று வகையாக பொதுவாக நாங்கள் வகைப்படுத்துவோம். முதல் வகை ட்ரை ஹீட், உலர் வெப்பம். ஈரப்பதம் குறைவாக இருக்கும் போதே ரொம்ப கடுமையாக உணரப்படும். உதாரணமாக ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் போன்ற உள் பகுதிகளில் சம்மர் சீசன்ல வந்து ஏர்ல வந்து ஈரப்பதம் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அதனால வந்து என்னெல்லாம் ஹீட் எவ்வளவு கம்மியா இருந்தா கூட உங்களுக்கு வந்து ஃபீலிங் அதிகமா இருந்துட்டு இருக்கும். ஏன்னா ட்ரையா இருக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த வெப்பத்தினுடைய தாக்கம் அதிகமாக காணப்படும். அதை வந்து ட்ரை ஹீட்னு சொல்லுவோம், உலர்ந்த வெப்பம். இன்னொன்று வந்து இரண்டாவதாக ஈரப்பத வெப்பம், ஹுமிட் ஹீட், ஈரப்பத வெப்பம். இதில் வந்து ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்போது ஹீட்டினுடைய தாக்கம் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக காணப்படும். காரணம் வந்து உடல் உற்பத்தி செய்யும் வியர்வை வந்து வெளியேற முடியாமல் வெப்பம் அதிகமாக காணப்படும். இப்போ நம்ம வந்து ஈரப்பதம் அதிகமாக இருக்குது, அப்போ ஸ்வெட்டிங் ஆகும். அந்த ஸ்வெட்டிங் வந்து ஈரப்பதம் அதிகமாக இருந்தனால ஸ்வெட்டிங் வந்து அது வெளியேற்ற முடியாது. ஸோ அதனால் ஃபர்தர் வந்து உங்களுக்கு ஹீட்டிங் ஆஃப் பாடி ஹீட் ஆகிட்டே இருந்துட்டு இருக்கும். ஸோ அது ஈரப்பதம் இருக்கும்போது ஹீட்டினுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருப்பதனால் அதை வந்து நாங்கள் வந்து ஹுமிட் ஹீட்னு சொல்லுவோம், ஈரப்பத வெப்பம்னு சொல்லுவோம். இது வந்து இரண்டாவது வகை. மூன்றாவது வகை வந்து எக்ஸ்ட்ரீம் ஹீட். எக்ஸ்ட்ரீம் ஹீட் வந்து அந்த அதிகபட்ச வெப்பநிலை சொல்லுதல்ல, அதிகபட்ச வெப்பநிலை. அந்த அதிகபட்ச வெப்பநிலை வந்து பல நாட்கள் தொடர்ந்து ஒரு ஏரியாவில் இருந்தால் அதை நாங்கள் எக்ஸ்ட்ரீம் ஹீட்னு சொல்லுவோம். ஒரு நாள் ரெண்டு நாள் இப்போ வெப்பநிலை வந்து ஒரு 2-3 டேஸ் இருந்ததுன்னா அது ஓகே, அது நார்மல்னு வச்சுக்கலாம். அதே வந்து ஒரு 10-15 டேஸ் ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா அதை வந்து நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரீம் ஹீட்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், லாஸ்ட் இயரில் வந்து ஏப்ரல் மாதத்திலிருந்து ஜூலை மாதம் வரை வட இந்தியா மற்றும் வடமேற்கு பகுதிகளில் வெப்பநிலை 7-8 டிகிரி சென்டிகிரேட் அதிகமாக நீண்ட நாட்கள் நிலவியது. இதை தான் நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரீம் ஹீட்னு சொல்லுவோம். அதாவது தீவிர வெப்பம். இந்த மூன்று வகை, உலர்ந்த வெப்பம், ஈரப்பத வெப்பம், தீவிர வெப்பம். இந்த மூன்று வகைகளை நாங்கள் வந்து வெப்பத்தை பிடிப்போம் எங்களுடைய வானிலை முறைப்படி.
1: சார், நிலம் எப்படி சூடாவது? அந்த நிலத்தோட வெப்பம் எங்கிருந்து வருது?
0: நிலம் எப்படி சூடாகிறது என்றால், சூரிய கதிர்கள் நேரடியாக நிலத்தை தாக்கி அதில் வெப்பத்தை சேமிக்கின்றன. இந்த சேமிக்கப்பட்ட வெப்பம் நிலத்தை சூடாக்கி அந்த நிலத்து பக்கத்தில் உள்ள காற்றை சூடாக்குகிறது. இதுதான் இப்போ வெப்பநிலை உயர்வதற்கான காரணம். சூரியன் வர சன்லைட் வந்து எர்த் சர்ஃபேஸ் வந்து சூடாக்குது. அந்த சூடான எர்த் சர்ஃபேஸ் வந்து பக்கத்தில் உள்ள காற்றுகளை கண்டக்ஷன் சொல்லுவாங்க, கண்டக்ஷன் மூலியமாக அந்த பக்கத்தில் உள்ள காற்றை சூடாக்குகிறது. அதன் பின் இந்த காற்று, சூடான காற்று வந்து கன்வெக்ஷன் என்று சொல்லக்கூடிய அந்த முறைப்படி ஃபர்தர் ரைசிங் ஆகி இந்த அட்மாஸ்பியரை வந்து ஹீட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த சூரியனிலிருந்து வரக்கூடிய ரேடியேஷன் வந்து பூமியை சூடாக்கிறது. பூமி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏர், இந்த காற்று வந்து கண்டக்ஷன் மூலம் சூடாகிறது. அதன் பின்பு இந்த பூமி பக்கத்தில் உள்ள ஏர் வந்து ஃபர்தர் கன்வெக்ஷன் என்று சொல்லக்கூடிய முறைப்படி ஃபர்தர் ஹீட் ஆகி இந்த அட்மாஸ்பியரை ஹீட் ஆகிறது.
1: சார், இந்தியாவில் ஹீட் வேவ் சீசன்னா என்ன சொல்லுவீங்க?
0: இந்தியாவில் ஹீட் வேவ் சீசன் என்று சொல்ல போனால் பொதுவாக மார்ச் முதல் ஜூன் வரை காணப்படும். அதிகமாக காணப்படும் பகுதி என்றால் வட மாநிலங்கள், ராஜஸ்தான், குஜராத், உத்தரப்பிரதேசம், டெல்லி, ஹரியானா, பொதுவாக எல்லா வட மாநிலங்களிலும் இந்த ஹீட் வேவ் வந்து மார்ச்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். பட் பீக் பீரியட்னு சொன்னால் மே, ஜூன், ஜூலை, இந்த மூணு மாதத்தில் வந்து இந்த ஹீட் வேவ் வந்து அதிகமாக உணரப்படும். சவுத்தில் சொன்னால் ஆந்திரா வரைக்கும், ஒடிசா, ஆந்திரா, தமிழ்நாட்டின் ஒரு சில பகுதிகளில் மே மாதத்தில் ஹீட் வேவ் வரலாம். மற்றபடி இது வந்து நார்த் இந்தியாவில் தான் ஹீட் வேவ் வந்து மோஸ்ட்லி நடந்துகிட்ருக்கும். இந்த சீசன் வந்து மார்ச் டு ஜூலை வரை இருக்கும்.
1: சார், இப்போ சென்னை, பாண்டிச்சேரி மற்றும் தமிழ்நாட்டில் இந்த வெப்ப அலை தாக்குதல் எப்போ ஜாஸ்தியாக இருக்கும்?
0: சென்னை மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட தமிழ்நாட்டில் வெப்ப அலை காலம் பொதுவாக ஏப்ரல் முதல் ஜூன் வரை நீடிக்கிறது. கடலோர பகுதிகளில் கடல் காற்றின் தாக்கத்தால் வெப்பம் ஓரளவு குறைவாக உணரப்படும். ஆனால் உள் பகுதிகளில் கடற்காற்றின் தாக்கம் குறைவாக இருப்பதால் வெப்பம் அதிகமாக உணரப்படும்.
1: சார், இப்போ வெப்ப அலை காலத்தில் மழை பெஞ்சா ஏன் வெப்பம் இன்னும் ஜாஸ்தியாகுது?
0: வெப்பாலை காலத்தில் மழை பெய்தால் சில நேரங்களில் வெப்பம் குறைவதற்கு பதிலாக அதிகமாக உணரப்படும். இதற்கு காரணம் என்னவென்றால் மழையால் வளிமண்டலத்தில் ஈரப்பதம் அதிகரிக்கும். அதிக ஈரப்பதம் இருக்கும் போது நமது உடலில் உற்பத்தியாகும் வியர்வை எளிதாக ஆவியாகாது. இதனால் உடல் வெப்பத்தை வெளியேற்ற முடியாமல் மேலும் சூடாக உணரப்படும். இதுதான் காரணம்.
1: சார், வானிலைத்துறை எப்படி வெப்ப

0: கண்காணிக்குது.
1: இந்திய வானிலைத்துறை வெப்ப அலையை கண்காணிக்க எங்களிடத்தில் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் வச்சிருக்கோம். செயற்கைக்கோள்கள் மற்றும் வெதர் பலூன்ஸ், இதன் மூலியம் நாங்கள் அப்சர்வேஷன் கலெக்ட் பண்ணுவோம். அப்சர்வேஷன் கலெக்ட் பண்ணி அப்சர்வேஷன் லைக் டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, ஈரப்பதம், காற்றின் வேகம், கிளவுட் கவர் போன்ற தரவுகளை சேகரித்து வெப்பநிலை எங்கெல்லாம் இருக்கிறது, கரண்ட் பொசிஷன் எப்படி, எந்த இடத்துல வெப்பநிலை எப்படி, எவ்வளோ வெப்பம் இருக்குது, அது மாதிரி நாங்கள் அந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி வெப்பநிலையை நாங்கள் வந்து மானிட்டர் பண்ணுவோம்.
0: சார், இந்த ப்ரெடிக்ஷன் மாடல்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா என்ன? அந்த வானிலைத்துறை என்னென்ன மாடலாக யூஸ் பண்ணுது?
1: ப்ரிடிக்ஷன் மாடல்னு சொல்ல போனால், ஆக்சுவலாக ஐஎம்டி வந்து நியூமெரிக்கல் வெதர் ப்ரிடிக்ஷன் என்று சொல்லக்கூடிய கணினி பேஸ்ட் மாடல் யூஸ் பண்ணுவோம். இதில் என்னென்னா, ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு 5 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, அது சயின்ஸ் பேஸ்டு ஈக்குவேஷன்ஸ். இந்த ஈக்குவேஷன் வந்து ஒரு ஈக்குவேஷனும் ஒரு வேலையை பண்ணும். ஒரு ஈக்குவேஷன் வந்து காற்றினுடைய மூமெண்ட்டை கண்டுபிடிக்கும், காற்று எங்கே போயிட்டு இருக்கு, அதாவது விண்டுக்காக ஒரு ஈக்குவேஷன் இருக்கும். இன்னொரு ஈக்குவேஷன் வந்து டெம்பரேச்சர், வெப்பம், அந்த காற்றினுடைய வெப்பத்தை கணக்கிடுவதற்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. இன்னொரு ஈக்குவேஷன் வந்து அதனுடைய ஈரப்பதம், காற்றினுடைய ஈரப்பதத்தை கண்டுபிடிக்க ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. இன்னொரு ஈக்குவேஷன் வந்து அந்த காற்றினுடைய அழுத்தம், இதை கண்டுபிடிக்க ஒரு ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நாங்கள் ஃபியூச்சர் ஸ்டேட்டில் வந்து இந்த அட்மாஸ்பியர் வந்து இந்த கண்டிஷன் இப்போ இருக்குன்னா, நாளை நாளை மறுநாள் அடுத்த 5 நாள் கழித்து 10 நாள் கழித்து எப்படி இந்த அட்மாஸ்பியர் மாறும் என்பதை இந்த ஈக்குவேஷன் வந்து ப்ரிடிக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன், இந்த இனிஷியல் கண்டிஷனை கொடுப்போம். இன்னைக்கு அட்மாஸ்பியர் எந்த ஸ்டேஜில் இருக்கு, அதை வந்து நாங்கள் அப்சர்வேஷன் மூலியமாக கலெக்ட் பண்ணி இந்த மாடலில் ஃபீடு பண்ணி இந்த மாடல் அட்மாஸ்பியரை சிமுலேட் பண்ணும். சிமுலேட் பண்ணி நாளை நாளை மறுநாள் அப்படியே ஒரு 10 டேஸுக்கு, நெக்ஸ்ட் 10 டேஸுக்கு வந்து அட்மாஸ்பியர் எப்படி இருக்குன்னு காமிக்கும். இதுதான் வந்து நியூமெரிக்கல் வெதர் ப்ரிடிக்ஷன். இந்த நியூமெரிக்கல் வெதர் ப்ரிடிக்ஷனை யூஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து ஃபோர்காஸ்ட் கொடுத்துட்ருக்கோம். எங்கள் இடத்துல வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நியூமெரிக்கல் மாடல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ரீஜனல் மாடல், இன்னொன்று வந்து குளோபல் மாடல், இன்னும் அடுத்தது வந்து கிளைமேட் மாடல். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாடலை யூஸ் பண்ணி நாங்கள் டெய்லி மாடல் இதை ரன் பண்ணுவோம். டெல்லியில் எங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர், சூப்பர் கம்ப்யூட்டர் இருக்குது. இந்த சூப்பர் கம்ப்யூட்டரில் இந்த மாடலை ரன் பண்ணி அதனுடைய அவுட்புட்டை எடுத்து நாங்கள் அவுட்புட்டை ரிலீஸ் பண்ணி ஃபோர்காஸ்ட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ எங்ககிட்ட வந்து சொல்லப்போனால் ஒரு 10 மாடல்கள் இருக்கிறது, நியூமெரிக்கல் மாடல்ஸ். ஸோ அந்த 10 மாடலை எவ்வளோ நாங்கள் ரன் பண்ணி அதனுடைய அவுட்புட்டை எடுத்து அனலிசிஸ் பண்ணி ப்ரெடிக்ஷனுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்.
0: சார், ஏன் அசஸ்மெண்ட் மாறுது ஒரு ப்ரெடிக்ஷன் மாடலுக்கும் இன்னொரு ப்ரெடிக்ஷன் மாடலுக்கும்?
1: எல்லா நியூமெரிக்கல் மாடலும் ஒரே செட் ஆஃப் ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கு. ஆனால் அசஸ்மெண்ட் ஏன் மாறுதுன்னா, நாங்கள் குடிக்கின்ற அந்த இன்புட் கண்டிஷன் வந்து ஒரு மாடலுக்கும் வித்தியாசப்படுத்திட்டு இருக்கோம். ஒரு மாடல் வந்து ஆக்சுவலாக ஒரு சம் செட் ஆஃப் இன்புட் எடுக்கும், இன்னொரு மாடல் அனதர் செட் ஆஃப் இன்புட். அந்த இன்புட் வந்து வேரி ஆகும் போது மாடலுடைய அவுட்புட் வேரி ஆகிட்டு இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போனால் வேர்ல்டில் வந்து ஆக்சுவலாக ECMWF ஒரு மாடல் இருக்குது, யூரோப்பியன் சென்டருடைய மாடல், நியூமெரிக்கல் மாடல். ஸோ அதனுடைய ஃபோர்காஸ்ட் வந்து பெட்டர் தென் அதர் மாடல் இன் ஜென்ரல். காரணம் என்னென்றால், அந்த ECMWF மாடலினுடைய இனிஷியல் கண்டிஷன் வந்து அவங்க வந்து ஒரு 4 டைமென்ஷனல் டேட்டா அசிமிலேஷன் டெக்னிக்னு சொல்லக்கூடிய ஒரு டேட்டா அசிமிலேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி அவங்க ஜெனரேட் பண்ணுதாங்க. அதனால் அந்த அவனுடைய இனிஷியல் கண்டிஷன் பெட்டர். ஏன்னா பெட்டர் த இனிஷியல் கண்டிஷன், பெட்டர் த அவுட்புட். இப்போ இனிஷியல் கண்டிஷனை வந்து பெட்டர் ஆகிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த டேட்டா அசிமிலேஷன் சொல்லக்கூடிய அந்த டெக்னிக் வந்து மெயின். ஸோ அந்த டெக்னிக் வந்து 4 டைமென்ஷனல் டேட்டா அசிமிலேஷன் டெக்னிக் வந்து ECMWF யூஸ் பண்ணுதாங்க. மற்ற சென்டரில் வந்து அந்த டெக்னிக் இல்லை. ஸோ இந்த மெயின் டெக்னிக் தான் மெயின், அந்த டேட்டா அசிமிலேஷன் டெக்னிக் தான் மெயின். 4 டைமென்ஷனல் டேட்டா அசிமிலேஷன் டெக்னிக்னால உங்களுக்கு இனிஷியல் கண்டிஷன் இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ இனிஷியல் கண்டிஷன் இம்ப்ரூவ் ஆனால அவுட்புட் இம்ப்ரூவ் ஆகுது. மற்றபடி ஈக்குவேஷன் வந்து எல்லா மாடல் நியூமெரிக்கல் மாடலுடைய ஈக்குவேஷன் வந்து சேம் தான், வேற ஈக்குவேஷன் யூஸ் பண்ண முடியாது. அந்த சேம் செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ், ஒன்லி இந்த டிஃபரன்ஸ்னா இந்த இனிஷியல் கண்டிஷன். அந்த இனிஷியல் கண்டிஷன் கொடுக்கறதுக்கு பெட்டர் டேட்டா அசிமிலேஷன் டெக்னிக் வேணும். ஸோ அவங்க அந்த ECMWF வந்து பெட்டர் டேட்டா அசிமிலேஷன் டெக்னிக் வச்சிருக்காங்க. அதனால அவனுடைய ஃபோர்காஸ்ட் வந்து இம்ப்ரூவ், பெட்டர் ஃபோர்காஸ்ட் வந்துட்டு இருக்கு. ஏன்னா இப்போது நம்ம அட்மாஸ்பியர் இப்போ வந்து இனிஷியல் கண்டிஷனே உங்களுக்கு வந்து தப்பாக இருக்கும் போது ஃபியூச்சர் ப்ரிடிக்ஷனும் தப்பாகும். இப்போ உங்களுக்கு இனிஷியலே நீ வந்து ஒரு இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரிடிக்ட் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு இனிஷியல் கண்டிஷன் வந்து கரெக்டாக இருக்கணும். இனிஷியலை வந்து நீங்கள் இனிஷியல் அனாலிசிஸ் வந்து பெர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்லலாம். ஸோ இனிஷியலே தப்பாக இருக்கும் போது ஃபோர்காஸ்ட்டும் தப்பாகும். ஸோ அதான் இனிஷியல் கண்டிஷன் வந்து மாடல் டு மாடல் வேரி ஆகுதுனால அந்த அசஸ்மெண்ட்டும் வேரி ஆகிட்டு.
0: சார், நீங்கள் இந்த 4D டேட்டா வார்த்தை யூஸ் பண்ணீங்க, அப்படின்னா என்ன பொருள்?
1: ஸோ 4D வார் வந்து என்பது 4 டைமென்ஷனல் டேட்டா அசிமிலேஷன். அந்த இது மோஸ்ட் ஆஃப் த சென்டர் வந்து 3D வார் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 3D வாரில் வந்து 3 டைமென்ஷனல் டேட்டா அசிமிலேஷன், அதில் வந்து லேட்டிடியூட், லாங்கிடியூட், வெர்டிகல் லெவல்ஸ் இருக்கும் 3D வார். இந்த 4D வார் வந்து 4 டைமென்ஷன், XYZ இன் டி டைம். அதாவது இப்போது ஒரு இன்னைக்கு நீங்களுடைய அட்மாஸ்பியருடைய கண்டிஷனை கண்டுபிடிக்கணும்னா அவங்களுக்கு வந்து இது லேட்டிடியூட் லாங்கிடியூட்

0: அப்புறம் வெர்டிக்கல் லெவல்ஸ் ப்ளஸ் டைம் எடுத்துக்கிடுவாங்க. டைம் இப்போ நேத்திலிருந்து அப்சர்வேஷன் எடுத்து, நேத்திலிருந்து எஸ்டர்டேலேருந்து, எஸ்டர்டே லாஸ்ட் 24 ஹவர்ஸ்லேருந்து அப்சர்வேஷன் எடுத்து டைம் ஒவ்வொரு 3 ஹவர்ஸ் வந்து அந்த டேட்டாஸ் மேட் பண்ணி இன்னையுடைய கண்டிஷனை கொண்டு வருவாங்க. ஸோ அந்த ப்ரீவியஸ் ஆல் அப்சர்வேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணி இன்றைக்கி கொண்டு வந்தது தான் அந்த 4D bar. அந்த ப்ரீவியஸ் எல்லா டேட்டாவும் வந்துட்டு இருக்கும். இப்போ 3D bar வந்து இந்திய டைம், சப்போஸ் இந்த மார்னிங் அப்சர்வேஷன் எடுத்து அனலிசிஸ் பண்ணது 3D bar, அது இல்லாமல் ப்ரீவியஸ் லாஸ்ட் 24 ஹவர் அப்சர்வேஷனை கலெக்ட் பண்ணி இந்த அட்மாஸ்பியர், இன்னையுடைய அட்மாஸ்பியரை கண்டுபிடிப்பாங்க. ஸோ பெட்டர் அனாலிசிஸ், ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு டேட்டா எடுக்காமல் ப்ரீவியஸ் 24 ஹவர்ஸ் டேட்டா, ஸோ 24 அப்சர்வேஷன் உங்களுக்கு வந்து சேருது, மோர் டேட்டா. ஸோ மோர் டேட்டா யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பெட்டர் அனாலிசிஸ்ஸு கொடுத்துட்ருக்காங்க. இதுதான் 4D bar சொல்லுவோம். ஸோ 4D bar வந்து பர்ஃபெக்ட் அனாலிசிஸ் கொடுக்கும்.
1: சார், இந்த நியூமெரிக்கல் வெதர் ப்ரெடிக்ஷன் மாடலில் என்னென்ன ஈக்குவேஷன்லாம் இருக்குது?
0: ஆக்சுவலாக நியூமெரிக்கல் வெதர் ப்ரெடிக்ஷன் மாடலை பொறுத்தவரை அங்கே வந்து நேவியர் ஸ்டோக்ஸ் தியரம் அங்கே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நியூட்டன்ஸ் ஃபஸ்ட் லா, அந்த நியூட்டன்ஸ் லா வந்து யூஸ் பண்ணி அந்த லாவை யூஸ் பண்ணி வந்து அந்த ஈக்குவேஷன் ஆஃப் மொமெண்டம், அந்த ஈக்குவேஷன் இருக்கும், அதை அதை யூஸ் பண்ணி தான் வந்து மாடல் அந்த ஏர்னுடைய மூமெண்ட்டாக கண்டுபிடிக்கிட்டு இருக்கும். அப்புறம் வந்து தெர்மோடைனாமிக்ஸ், த ஃபஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனாமிக்ஸ், செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனாமிக்ஸ், அந்த தெர்மோடைனாமிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். தெர்மோடைனாமிக் ஈக்குவேஷன்ஸ் அது டெம்பரேச்சரை ப்ரிடிக்ட் பண்ணதுக்கு, அந்த ஏர்னுடைய டெம்பரேச்சரை ப்ரிடிக்ட் பண்ணதுக்கு இந்த தெர்மோடைனமிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவோம். அது போக மாஸ் கண்டினியூட்டி ஈக்குவேஷன் சொல்லுவோம், மாஸ் கண்டினியூட்டி ஈக்குவேஷன்ஸ். ஸோ ஒரு யார் மாஸ் வந்து ஒரு இடத்துல வரும்போது அது எப்படி எல்லா டைரக்ட்லேருந்து யார் வந்துச்சுன்னா அது வந்து ரைஸ் ஆகுமா இல்லை சிங்க் ஆகுமான்னு அந்த இதை கண்டுபிடிக்கிறதுக்கு மாஸ் கண்டினியூட்டி ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி அதை நாங்கள் வந்து அந்த வெர்டிக்கல் வெலாசிட்டியை கண்டுபிடிக்கிறது. இப்போது யார் மூமெண்ட் வந்து இப்படி இருக்குது ஈஸ்ட் வெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஈக்குவேஷனை, மூமெண்டம் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நாங்கள் ஹரிசனல் மூமெண்ட் ஆஃப் யாரை கண்டுபிடிச்சிடுவோம். அது போக இந்த வெர்டிக்கல் மூமெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இந்த மாஸ் கண்டினியூட்டி ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இதில் நியூமெரிக்கல் மாடலில் வந்து 2 types இருக்குது. ஒன்று வந்து இந்த ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல், இன்னொன்று நான் ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல் சொல்லுவோம். இந்த ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல் வந்து இந்த அட்மாஸ்பியரை வந்து ஹைட்ரோஸ்டேட்டிக்லி பேலன்ஸ்ன்னு இருக்கும். இந்த அட்மாஸ்பியர் வந்து எப்படின்னா நம்ம வந்து இந்த இது நமக்கு வந்து சர்ஃபேஸில் வந்து ஹை ப்ரெஷர் இருக்கும், சர்ஃபேஸில் மேலே வந்து லோ ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா சர்ஃபேஸில் வந்து நீங்கள் வந்து 1000-1013 hPa இருக்கும் பொதுவாக, மேலே போக போக ப்ரெஷர் கம்மியாகிட்டே இருக்கும். ஒரு சின்ன இல்லை 50 km வந்து உங்களுக்கு 1 hPa தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து எப்போதுமே தரையிலிருந்து மேல் நோக்கி ப்ரெஷர் கடியன் ஃபோர்ஸ் இருக்கும், அதாவது ப்ரெஷர் கடியன் ஃபோர்ஸ் சர்ஃபேஸில் அது எங்கேயுமே ஹை ப்ரெஷரோ எங்கே ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு வந்து உங்களுக்கு வந்து ஏர் மூவ் ஆகிட்டுருக்கும். ஸோ இந்த தரையிலிருந்து மேல் நோக்கி ஹை ப்ரெஷர்னால ஒரு ப்ரெஷர் கடின ஃபோர்ஸ் எப்போதும் இருக்கும். இன்னொரு ஃபோர்ஸ் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸு டுவர்ட்ஸ் த எர்த், சென்டர் ஆஃப் த எர்த். ஸோ அது வந்து பூமியை நோக்கி இருக்கும். ஸோ மேலே தரையிலிருந்து மேல் நோக்கி ப்ரெஷர் கடின ஃபோர்ஸும் மேலேருந்து கீழே வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் இருக்கிறதுனால இந்த அட்மாஸ்பியர் வந்து சம்மேர் வந்து பேலன்ஸாக இருக்கும். ஏன்னா அந்த அட்மாஸ்பியரில் ஏர் மாஸ் இருக்குல்ல, அந்த ஏர் மாஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து பேலன்ஸாக இருக்கும். அட்மாஸ் இது வந்து ஹைட்ரோஸ்டேட்டிக்கலி பேலன்ஸ் சொல்லுவோம். ஸோ ஹைட்ரோஸ்டேட்டிக் பேலன்ஸ்னால் ப்ரெஷர் கடின் ஃபோர்ஸும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் பேலன்ஸ் ஆகிட்டு இருக்கும். இதை யூஸ் பண்ணி நாங்கள் வந்து அந்த வெர்டிக்கல் வெலாசிட்டியை வந்து கால்குலேட் பண்ணுவோம். இது வந்து பொதுவாக வந்து இந்த அட்மாஸ்பியரில் வந்து வெதர் சிஸ்டம் சொல்லுவோம். வெதர் சிஸ்டம்னா சின்ன சின்ன தண்டர் ஸ்டார்ம்ல வந்துட்டு இருக்கலாம், இதில் மெசோஸ்கேல் சிஸ்டம் இருக்குது. இது வந்து அந்த ஹைட்ரோஸ்டேட்டிக் பேலன்ஸில் வந்து வராது, பேலன்ஸ் ஆகாது. பெரிய சிஸ்டம் இந்த சைக்ளோன் இல்லை இந்த டிப்ரெஷன் இல்லை இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் இந்த மாதிரி பெரிய சிஸ்டம்லாம் இந்த ஹைட்ரோஸ்டேட்டிக் பேலன்ஸில் வந்து பேலன்ஸ் ஆகும். ஸோ இந்த சிஸ்டத்தை அதெல்லாம் நாங்கள் வந்து இந்த பேலன்ஸை யூஸ் பண்ணி அதனுடைய வெர்டிக்கல் மூவ்மெண்ட்டை கண்டுபிடிப்போம். ஸோ எங்கே வந்து யார் மூவ் ஆகிட்டு இருக்கு வெர்டிக்கலாக, எங்கே வந்து சிங்கிங் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, ஏன்னா யார் வந்து ரைஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து மேலே போக போக வந்து ஏர் வந்து கூல் ஆகும், ரைசிங் ஏர் வந்து கூலிங் ஆகும். அது மாதிரி அந்த ஏருக்கு சிங்க் ஆச்சு கீழே விழுந்து வரும்போது சப்சிடன்ஸ் சொல்லுவோம், சப்சிடன்ஸ் ஆகும்போது ஏர் வந்து வார்ம் ஆகும். அதாவது சப்சிடன்ஸ் அதாவது கீழே வர ஏர் வந்து வார்ம் ஆகும், மேலே போகிற ஏர் வந்து கூல் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதை வச்சு இப்போ எங்களுக்கு வந்து ஒரு இடத்துல வந்து சப்சிடன்ஸ் இருந்துச்சுன்னா நாங்கள் என்ன சொல்லுவோம்னா அந்த இடத்துல கிளியர் ஸ்கை வரும். இப்போ யார் எங்கே ஒரு இடத்துல சிங்க் ஆச்சுன்னா அந்த இடத்துல கிளியர் ஸ்கை, மேகங்கள் இருக்காது. ஏன்னா அது வந்து கீழே வந்துட்டுருக்கு, இந்த யாரெல்லாம் கீழே வந்துட்டுருக்கு, மேலேருந்து கீழே வருது. அப்போ கீழே வரும்போது சப்சிடன்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு வந்து வார்மிங் அந்த இடத்துல ஃபுல்லாக வார்ம் ஆகும், உங்களுக்கு வந்து மேலே வந்து கிளியர் ஸ்கையாக இருந்துகிட்டு இருக்கும். அப்போ நாங்கள் வந்து டெம்பரேச்சர் வந்து அதிகபட்ச டெம்பரேச்சர் வந்து அதிகமாகனு சொல்லுவோம். இந்த டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அந்த இடத்துல, அதே இடத்துல வந்து ஏர் வந்து ரைஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரைஸ் ஆகும்போது அங்கே வந்து க்ளவுடு ஃபார்ம் ஆகும். என்ன கண்ட இது வந்து இந்த இந்த ரைசிங் ஏர் வந்து கூலிங் ஆகி ஒரு க்ளவுடு ஃபார்ம் ஆகி, க்ளவுட் ஃபார்ம் ஆகி அந்த க்ளவுட்லேருந்து ரெயின் வரலாம். ஸோ இது வந்து எங்களுக்கு வந்து அந்த ஹைட்ரோஸ்டேட்டிக் ஈக்குவேஷனை வச்சு நாங்கள் கண்டுபிடிப்போம். இன்னொரு மாடல் வந்து நான் ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல்னு சொல்லுவோம். நான் ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல்னால் அதில் வந்து அந்த வெர்டிக்கல் வெலாசிட்டி கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு மொமெண்டம் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவோம் செப்பரேட்டாக, XYZ. X வந்து அதாவது லேட்டிடியூட், அதாவது நம்ம ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனில் யார் மூவ் பண்ணதுக்கு

0: ஒரு ஈக்குவேஷனும், நார்த் சவுத் டைரக்ஷனில் யார் எப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஈக்குவேஷன், வெர்டிக்கல் அப் அண்ட் டவுன் அதுக்கு ஒரு ஈக்குவேஷன், மூணு ஈக்குவேஷன் இருக்கும். இது வந்து நான் ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல்னு சொல்லுது. இந்த மாடலை யூஸ் பண்ணி அந்த வெர்டிக்கல் வெலாசிட்டியை வந்து நாங்கள் செப்பரேட்டாக கால்குலேட் பண்ணிடுவோம். இது வந்து நான் ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல். இந்த மாடல் வந்து இந்த இது தண்டர்ஸ்டாம் கன்வெக்டிக்குள்ளோடலாம் அப்பப்போ நடக்கும், இந்த கன்வெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும் தண்டர்ஸ்டாம் அப்படி, அந்த தண்டர்ஸ்டாமை ப்ரிடிக்ட் பண்ணுக்கு இந்த நான் ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல் வந்து இப்போ யூஸ்ஃபுல்லாக இருந்துகிட்ருக்கும். இந்த ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல் யூஸ் பண்ணி இந்த தண்டர்ஸ்டாமை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல் வேலிட் ஃபார் ஒன்லி அந்த சினாப்டிக் ஸ்கேல் சிஸ்டம். எங்கெல்லாம் பெரிய பெரிய ஸ்கேல் சிஸ்டம் இருக்கும், ஆர்டர் ஆஃப் 1000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டரில் உள்ள சிஸ்டத்தை கேப்சர் பண்ணதுக்கு இந்த ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெசோ ஸ்கேல் சிஸ்டம், அதாவது அதனுடைய சிஸ்டத்தை வந்து ஒரு 10-20 கிலோமீட்டர் ரேஞ்சில் தான் இருக்கும் இப்போ கன்வெக்டிவ் க்ளவுடு. இந்த கன்வெக்டிவ் க்ளவுடு எப்படி வருதுன்னா, எங்களுக்கு ஒரு மேகம், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மேகங்கள் உண்டு. லோ க்ளவுடு சொல்லுவோம், மீடியல் ஹை க்ளவுட் சொல்லிட்டு இருப்போம். இந்த மேகங்கள் இதில் வந்து இந்த தண்டர்ஸ்டாம் கொடுக்கக்கூடிய க்ளவுடு வந்து சிபின்னு சொல்லுவோம், குமுலோநிம்பஸ் க்ளவுடு. ஸோ இந்த க்ளவுடை பார்த்தா நாங்கள் வந்து தண்டர்ஸ்டாம் வார்னிங் கொடுப்போம். ஸோ இந்த க்ளவுடெல்லாம் கேப்சர் பண்ணதுக்கு வந்து அந்த மெசோஸ்கேல் மாடல், அதாவது நான் ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல் யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல் வந்து இந்த தண்டர்ஸ்டாம் கேப்சர் பண்ணும். இதனால் வந்து பொதுவாக வந்து நியூமெரிக்கல் வெதர் ப்ரெடிக்ஷனில் இரண்டு வகையான மாடல்கள் உண்டு, ஒன்று ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல், இன்னும் நான் ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல். அந்த ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல் வந்து இன் ஜென்ரலாக எல்லா அதாவது வெதர் சிஸ்டத்தை வந்து கேப்சர் பண்ணும், அதாவது தான் இந்த மெசோஸ்கேல் சிஸ்டம். இந்த கன்வெக்டிவ் வெதர் சிஸ்டத்தை தவிர எல்லா வெதர் சிஸ்டத்தையும் ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல் கேப்சர் பண்ணும். இந்த மெசோஸ்கேல் சிஸ்டத்தை கேப்சர் பண்ணதுக்கு மட்டும் நான் ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம ஐஎம்டியில் வந்து ரெண்டு மாடல் இருக்குது, ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல் இருக்குது, நான் ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல் இருக்குது.
1: சார், இந்த ப்ரெடிக்ஷன் மாடலே எல்லா ரிசல்ட்ஸையும் கொடுத்துருதுன்னா எதுக்கு மனிதன் அங்கே தேவை?
0: எதுக்கு மனிதன் தேவைன்னா, அப்சர்வேஷன் வந்து மனிதன் தான் பண்ண முடியும் ஆக்சுவலாக. அது இப்போ ரிமோட் சென்சிங்கில் இருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ரிமோட் சென்சிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம 1/3 ஆஃப் எர்த் வந்து சி இருக்குது, ஓஷனிக் ஏரியா. அந்த ஏரியாவில் வந்து நம்ம மேனுவல் அப்சர்வேஷன் பண்ண முடியாது, ரிமோட் சென்சிங் தான் பண்ணிட்டுருக்கோம். அந்த ரிமோட் சென்சிங் வந்து எஸ்டிமேஷன் தான், அப்சர்வேஷன் கிடையாது. ஸோ அந்த எஸ்டிமேஷனை வந்து அப்சர்வேஷனை பார்த்ததுக்கு ஹியூமன் தேவைப்படும். ஏன்னா அது வந்து இப்போ சேட்டலைட் வந்து சேட்டலைட் கேமரா இருக்குது, ரேடியோ மீட்டர் இருக்குது. ரேடியோ மீட்டரில் கிடைக்கக்கூடியது வந்து ரேடியன்ஸ் கிடைக்கும். அந்த ரேடியன்ஸை வந்து நமக்கு மெட்டலாஜிக்கல் வேரியபிளாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஹியூமன், அதை வந்து சயின்டிஃபிக் மெத்தட் யூஸ் பண்ணி, எம்பிரிக்கல் ரேஷன் அது மாதிரி அவங்க சயின்டிஃபிக் ஸ்டடி யூஸ் பண்ணி அந்த பேராமீட்டர் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து ஹியூமனுடைய ரோல் தேவை. ஏன்னா அது வந்து எஸ்டிமேட் பண்ணது, நமக்கு வந்து அப்சர்வேஷன் தேவைப்படுது. ஏன்னா அப்சர்வேஷன் வந்து இம்பாசிபிள் ஓவர் ஓசனிக் ஏரியா, மேனுவல் அப்சர்வேஷன். அதனால ரிமோட் சென்சிங் டேட்டாவை வந்து மேனுவல் அப்சர்வேஷனாக கன்வெர்ட் பண்ணதுக்கு இந்த ஹியூமனுடைய இன்டர்வென்ஷன் தேவைப்படுது. ஏன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நாங்கள் வந்து ரேடியோட்டிவ் டிரான்ஸ்ஃபர் மாடல் யூஸ் பண்ணி அந்த சேட்டலைட் டேட்டாவை வந்து அப்சர்வேஷனாக கன்வெர்ட் பண்ணி அந்த அப்சர்வேஷனை வந்து மாடல் கொடுப்போம். மாடல் அதுக்கப்புறம் அந்த மாடல் வந்து ரன் ஆகும். ஏன்னா மாடலுக்கு இனிஷியல் கண்டிஷன் வேணும். ஸோ இனிஷியல் கண்டிஷன் வந்து நம்ம தான் கொடுக்கணும். அந்த இனிஷியல் கண்டிஷன் பெர்ஃபெக்டாக கொடுத்தா உங்களுக்கு பெர்ஃபெக்டாக ஃபோர்காஸ்ட் கொடுக்கும், கேட்டிங்களா? அப்போ இனிஷியல் கண்டிஷன் வந்து உங்களுக்கு வேணும்னா, பெர்ஃபெக்டாக வேணும்னா, அப்போ ஹியூமனுடைய இன்டர்வென்ஷன் தேவை. அப்சர்வேஷனை கலெக்ட் பண்ணணும், அந்த அப்சர்வேஷன் சரியானு செக் பண்ணணும். செக் பண்ணி கரெக்டான இன்ஃபர்மேஷன் இனிஷியல் கண்டிஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சரியான அவுட்புட் கொடுக்கும். ஸோ இந்த வேலை பண்ணதுக்கு வந்து ஹியூமனுடைய ஆக்டிவிட்டிஸ் தேவை. ஒன்ஸ் வந்து நீங்கள் இனிஷியல் கண்டிஷன் பெர்ஃபெக்டாக கொடுத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் அவுட்புட் கொடுக்கும். அந்த இனிஷியல் கண்டிஷன் கொடுக்கறதுக்கு வந்து ஹியூமன் இன்டர்வென்ஷன் தேவை.
1: சார், இந்த வெப்ப அலையில் என்னென்ன நிறங்கள் வச்சு அதை பிரிக்கிறாங்க?
0: வெப்ப அலை எச்சரிக்கை பொதுவாக நம்ம வந்து ஹீட் வேவ் வார்னிங்கை வந்து மூன்று நிறங்களில் வழங்கப்படுகிறது. மஞ்சள், ஆரஞ்சு, சிவப்பு என்ற மூன்று வகையில் நாங்கள் அதை கொடுக்கோம். அந்த எல்லோ அலர்ட் வந்து சில ஒரு வாட்ச், கவனமாக இருக்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகிறது. ஆரஞ்சு வந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், எச்சரிக்கை நிலை, தயார் நிலையில் இருங்கள் என்று சொல்லக்கூடியது. சிவப்பு ரெட் அலர்ட் வந்து மிகவும் எச்சரிக்கை, ஆபத்து. அந்த மாதிரி மூன்று வகைகள் நாங்கள் வாணி கொடுப்போம். ஸோ அந்த எல்லோ அலர்ட் இருக்கும்போது நீங்கள் வந்து அலர்ட் ஆகணும், அதை வந்து கவனமாக இருக்க சொல்லணும், இருக்க சொல்லுவோம். அது இண்டிகேட் பண்ணுது, எல்லோ அலர்ட்னால கவனமாக இருங்கள் அர்த்தம். ஆரஞ்சு அலர்ட் வந்து தயார் நிலையில் இருங்கள், கெட் ரெடி. ரெட் அலர்ட் கொடுத்த உடனே ஆக்ஷன், டேக் ஆக்ஷன். இதுதான் இந்த ரெட் அலர்ட் வந்து ஃபைனல் வார்னிங். என்னென்ன இம்பேக்ட் இருக்கோ அதை வந்து நீங்கள் பண்ணணும். அந்த ரெட் அலர்ட்ல எடுக்கக்கூடிய ஆக்ஷனை வந்து மக்கள் எடுக்கணும். அதான் ரெட் அலர்ட்டுடைய வார்னிங்.
1: சார், விவசாய துறையை வெப்ப அலை எப்படி பாதிக்குது?
0: வெப்ப அலை விவசாயத்திற்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. அதிக வெப்பத்தால் பயிர்கள் உலர்ந்து சேதமடைகின்றன. மேலும் பாசன நீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு விவசாய உற்பத்தியும் வருமானமும் குறைகின்றன. ஏன்னா வீரப்பதம் வந்து குறையும், ஹீட்டு அதாவது வெப்பநிலை அதிகமாகும் போது அந்த பயிர்கள் எல்லாம் உலர்ந்து காணப்படும். அதனால் வந்து உங்களுக்கு வந்து பயிர்கள் சேதமடையலாம். இன்னொன்று, பாசன நீர் தட்டுப்பாடு ஏற்படும். ஏன்னா ஹீட் அதிகமாக இருக்குது, வெப்பம் அதிகமாக இருக்குன்னா உங்களுக்கு வந்து அந்த எவாப்ரேஷன் எவாப்ரேட் வாட்டரில் எவாப்ரேட் ஆகிரும் இல்லையா. ஸோ அதனால் அதிக பாசன நீர் தேவைப்படும், தட்டுப்பாடு ஏற்படும். இந்த இப்போது கிணற்று பாசனம்னா கிணற்றினுடைய தண்ணீரோட

0: மற்றும் ஏரி பாசனம் ஏரியினுடைய தண்ணீர் வற்றி போகும் அதிக சூடுனால். ஸோ அதனால் இது விவசாயத்தினுடைய விவசாயத்துறையில் இது பாதிப்பை ஏற்படுத்தும் அதிக வெப்பநிலை.
1: சார், இந்த டிரான்ஸ்போர்ட் செக்டரை எப்படி வெப்பநிலை பாதிக்குது?
0: போக்குவரத்து துறையும் பாதிக்கிறது. அது அதிக வெப்பத்தால் சாலைகள் மற்றும் ரயில் பாதைகள் சேதமடைகின்றன. இந்த ரோடு நம்ம போடுறது இல்லையா, கான்கிரீட் ரோடு, அந்த மாதிரி அந்த ரோடுகளுடைய வெப்பத்தினால் ஆக்சுவலாக வந்து அது எக்ஸ்பென்ஷன் ஆகிட்டு இருக்கும். ரோடுகள் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகி அந்த அதில் கீரல்கள் விழும். மற்றபடி ரயில் ரோடு வந்து ரயிலுடைய இரும்பு இல்லையா, அதோடைய அது எக்ஸ்பெண்ட் ஆகும், திரும்பல எக்ஸ்பென்ஷன் ஆகி அது வந்து பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்கும். இதனால் அந்த ரோடை ரிப்பேர் பார்க்கறதுக்கு மக்களை வச்சு பண்ணிட்டு இருப்போம், டிரான்ஸ்போர்ட் ரோடை ரிப்பேர் பார்க்கறதுக்கு. ஸோ அதனால் மக்கள் வந்து வெயிலில் வந்து வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து அவங்களுடைய வாழ்க்கையும் பாதிக்கும். அந்த ரோடு ரிப்பேர் பார்க்கறதுனால மக்களுடைய வெயில் நேரத்தில் வேலை பண்ண வேண்டி இருக்கும், ஏன்னா அது வந்து எசென்சியல் ஒர்க்கு. ஸோ அதனால் மக்கள் வந்து வெயிலில் வேலை பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்தும்.
1: சார், வெப்பநிலையால் மனித உடலுக்கு என்னென்ன பாதிப்புகள்லாம் வருது?
0: வெப்பநிலை காரணமாக உடல் பாதிப்புன்னு சொல்ல போனால் வெப்ப காய்ச்சல் வரும், நீர் சத்து இழப்பு ஏற்படும், மறுபடி அப்பப்போ மயக்கம் கூட ஏற்படும். ஏன்னா இப்போ வெயில் நேரத்தில் வெயிலில் போய் நீங்கள் வந்து ஒரு 2 o'clock 3 o'clock நீங்கள் இப்போ வெயில் நேரத்தில் வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மயக்கம் அது மாதிரி, ஏன்னா டீஹைட்ரேஷன் அது மாதிரி நோய்கள் வந்துட்டு இருக்கும். இதனால் மக்கள் வந்து அந்த வெயில் நேரத்தில் வந்து அதிகமாக தண்ணீர் குடிக்கணும், பொதுவாக அவாய்ட் பண்ணும். வெயில் நேரத்தில் வந்து ஆக்சுவலாக அந்த நாங்கள் வந்து ரெட் அலர்ட் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், ரெட் அலர்ட் கொடுத்தாச்சுன்னா அந்த பீரியடில் வந்து அவங்க வெளியே போகக்கூடாது. இந்த மோஸ்ட்லி வந்து அந்த 12 o'clock ஒரு 3 o'clock வரைக்கும் அதுதான் பீக் பீரியடாக இருக்கும் வெயிலுடைய தாக்கம். அந்த நேரம் வந்து வெளியே போகிறத வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ தவிர்க்க முடியாத நேரத்தில் வெளியே போனால் கூட அவங்க தண்ணீர் அதிகமாக குடிக்கணும், தண்ணீர் அதிகமாக குடிக்க வேண்டும். முடிந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து அந்த நேரத்தில் வந்து ரெஸ்ட் எடுக்கணும், வெளியே போனால் கூட அந்த நிழல் பகுதியை பார்த்து ரெஸ்ட் எடுக்கணும்.
1: சார், நம்ம அண்டார்டிகாவே நல்ல குளிர்ந்த இடம் தான் நினச்சிட்டு இருந்தோம், இப்போ அண்டார்டிகாவில் எப்படி வெப்பநிலை வருது?
0: அண்டார்டிகா பொதுவாக குளிராக தான் இருக்கும், குளிர் பகுதி தான். அங்கே வந்து ஆக்சுவலாக வந்து அங்களுடைய வெப்பநிலை வந்து எப்போதும் ஸ்டேட்டிக்காக இருக்கும், சேஞ்ச் ஆகாது, ஏன்னா ஐஸ் ஃபுல்லாக வந்து ஐஸ் இருக்கிறதுனால. இப்போ வந்து அந்த குளோபல் வார்மிங்ன்றனுடைய இம்பேக்டினால அந்த லோ லேட்டிடியூடில் உள்ள ஏர், நம்ம பூமத்திரையில் உள்ள ஏர் மற்றும் அந்த அண்டார்டிகா பக்கத்தில் உள்ள கடல் காற்று வந்து அங்கே வந்து போகிறதுனால கடல் காற்றுலாம் வார்மாக இருக்கும். ஏன்னா லோ லேட்டிடியூடு நம்ம இந்த அந்த போலார் ரீஜனில் வந்து காற்று குளிராகவும் ட்ராபிக்கல் ரீஜனில் வந்து வார்மாக இருந்துகிட்ருக்கும். இந்த வார்ம் ஏர் வந்து உள்ளே வந்து அட்ராக்ஷன் உள்ள போகிறதுனால அந்த அண்டார்டிகாவினுடைய ஏர் வந்து வெப்பமாக காணப்படுகிறது. இது ஒரு காரணம். மற்றபடி வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம இந்த விண்டு பேட்டர்ன், ஸோ மேலே வந்து விண்டு போயிட்டு இருக்கோம், போலார் வட்டக்ஷன் சொல்லுவாங்க, அந்த விண்டு பேட்டர்னுடைய சேஞ்சஸ் ஒரு காரணம். இதுதான் வந்து ஆய்வுப்படி மக்கள் சொல்லியிருக்கிறார்கள், அந்த விண்ட் பேட்டர்ன், இந்த ப்ரெஷர் பேட்டர்ன் ஷிஃப்ட், இதெல்லாம் வந்து ஒரு காரணம் அப்படின்னு இருக்காங்க. மெயின் காரணம் வந்து குளோபல் வார்மிங். ஸோ குளோபல் வார்மிங்னாலுமே அதன் மூலியமாக இந்த அண்டார்டிகா வந்து வெப்பமாதுக்கான காரணங்களாக இருக்கலாம்.
1: சார், கிளைமேட் சேஞ்ச் மற்றும் குளோபல் வார்மிங் எப்படி வெப்ப அலையை ஜாஸ்தி பண்ணுது?
0: குளோபல் வார்மிங்கினால வந்து நம்ம எர்த் வந்து வார்ம் ஆகுது. ஸோ எர்த் வார்ம் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலாக வந்து வெப்ப அலை அதிகமாகும். ஸோ குளோபல் வார்மிங் வந்து டைரெக்டாக வந்து நம்ம வெப்பநிலையை வந்து அதிகப்படுத்திட்டு இருக்கு. ஏன்னா குளோபல் வார்மிங்னால வந்து சீ லெவல் ரைஸ் ஆகிட்டு இருக்கு. சீ லெவல் ரைஸ் ஆச்சுன்னா ஆக்சுவலாக இந்த சீனுடைய ஹீட் கண்டென்ட் அதிகமாகும். ஸோ ஹீட் கண்டென்ட் அதிகமாகச்சுன்னா உங்களுக்கு வந்து எவாப்ரேஷன் அதிகமாகும், அப்புறம் லேண்டும் ஹீட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஓவராலாக குளோபல் வார்மிங்னால வந்து வெப்ப அலை வந்து அதிகமாகிட்டு தான் இருக்கும்.
1: சார், வெப்ப அலையால் எதனால் ஃப்ளைட்டு லேண்ட் ஆகிறதுலாம் அஃபெக்ட் ஆகுது?
0: வெப்பலைனால வெப்பலை ஆக்சுவலாக அதிகமாக இருக்கும்போது அந்த வெப்பலை வந்து டெம்பரேச்சர் ஆக்சுவலாக வந்து இந்த அதிகபட்ச டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறதுனால ஏர்போர்ட் பக்கத்தில் வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறனால வந்து டர்புலன்ஸ் கிரியேட் பண்ணும். இந்த வெப்பலை சப்போஸ் இந்த ஏர் வந்து ஏன்னா அந்த இடத்துல உள்ள ஏர்லாம் வந்து சூடாக இருக்கிறதுனால வந்து அந்த ஏர் வந்து லெஸ் அதாவது டென்சிட்டி கம்மியாக இருந்துகிட்ருக்கும். ஏன்னா வந்து ஏர்க்ரஃப்ட் ஆப்ரேஷனை பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து ஏர் வந்து டென்ஸாக இருக்கணும், ஹையர் த டென்ஸ் மோர் த லிஃப்டிங் அப்படி சொல்லுவாங்க ஏர்க்ராஃப்டை பொறுத்தளவில். அப்போ இந்த டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து டென்சிட்டி கம்மியாக இருந்துகிட்ருக்கும். இந்த ஏர்க்ராஃப்ட் வந்து அந்த இடத்துல அங்கே வரும்போது அந்த ஒரு டர்புலன்ஸ் இருக்கும், அதை நாங்கள் வந்து லோ லெவல் விண்ட்ஷியர் கிரியேட் அதுக்கு விண்ட்ஷியர் கிரியேட் ஆகும் அந்த இடத்துல, லோ லெவல் விண்ட்ஷியருமாங்க. ஸோ இந்த டெம்பரேச்சர்னால அந்த டர்புலன்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ லோ லெவல் டர்புலன்ஸ் வந்து ஹீட்டிங்னால வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த ஏரியாவை ஐடென்டிஃபை பண்ணி ஏர்க்ராஃப்ட்டுக்கு சொல்லணும், இந்த இடத்துல வந்து ஹீட்டிங் அதிகமாக இருக்குது இந்த ஏரியாவில் வந்து. அந்த இது வந்து மோஸ்ட்லி அந்த சம்மர் சீசனில் வந்து ஹீட்டிங் அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரி டர்புலன்ஸ் இருக்கும், லோ லெவல் டர்புலன்ஸ் டூ டு ஹீட்டிங். ஸோ அதை வந்து ஏர்க்ராஃப்ட் ஆப்ரேட்டருக்கு சொல்லி அந்த இடத்த அவாய்ட் பண்ண சொல்லலாம். மற்றபடி ஆக்சுவலாக எப்படின்னா இன்னொன்று, டெம்பரேச்சர் அதிகமாகும் போது ஏர்க்ராஃப்டினுடைய எஃபிஷியன்சி கம்மியாகும், ஏர்க்ராஃப்டினுடைய எஃபிஷியன்சி. ஏன்னா எவரி 2 degrees சென்டிகிரேட்டு கூடும் போது கூட உங்களுக்கு வந்து அவனுடைய அந்த லோடிங் பவர் அந்த அந்த பேலோடு வந்து ரிடியூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ ஏர்க்ராஃப்ட் வந்து ஒரு டெம்பரேச்சரில் சப்போ

0: ஒரு ஒரு ஒரு 10 டிகிரி சென்டிகிரேட்டில் இவ்வளோ லோடை ஏற்றி போனானா அது வந்து 25 ஆகும்போது அவன் வந்து லோடை குறைக்கணும். இப்போ அதே 30 டிகிரி சென்டிகிரேட்டில் ஏற்றி போன லோடை வந்து 30 பி ஆகும்போது அவன் குறைக்கணும். டெம்பரேச்சர் கூட கூட அந்த லோடு அவன் ஏர்க்ராஃப்டோடைய லோடை குறைக்க வேண்டியிருக்கும். டெம்பரேச்சர் வந்து அவனுக்கு வந்து நெகட்டிவ் இம்பாக்ட். டெம்பரேச்சர் எப்படின்னா டெம்பரேச்சர் அதிகமாக அதிகமாக டென்சிட்டி குறைஞ்சிட்டு இருக்கும். டென்சிட்டி குறைஞ்சிச்சுன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளோட்டிங் பவர் வந்து கம்மியாகும், மிதக்கும் தன்மை வந்து கம்மியாகும், அதாவது அந்த அப்ட்ராப் கம்மியாகும். ஸோ அது இன்டைரக்ட்லி வந்து டெம்பரேச்சர் வந்து அந்த ஏர்க்ராஃப்ட் ஆப்ரேஷனை வந்து பாதிக்கும்.
1: இதுவரை வெப்பம் குறித்து சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் டாக்டர் வி ஆர் துரை அவர்களுடன் நீர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.
2: இதுவரை அறிவியல் நேரம் நிகழ்ச்சி கேட்டீர்கள்.

0: பாடியவர் பிரபு அவர்கள்.
1: இதுவரை அறிவியல் நேரம் நிகழ்ச்சி கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் மத்தியலை 720 கிலோ ஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் காற்றோடு கலந்திடுவான்.

0: நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது அந்த ஏழு நாட்கள் படத்திலிருந்து ஜெயச்சந்திரன் மற்றும் எஸ் ஜானகி இணைந்த பாடல பாடல்.
1: ச ச ச ம க நி ச ப நி ச ச நி ச ச

நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது பன்னீர் புஷ்பங்கள். படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடல.

0: வானொலிக்கு 90 நாடக ஆசிரியரும் இயக்குனரும் மூத்த கலைஞருமான காத்தாடி ராமமூர்த்தி அவர்கள்.
1: ஆல் இண்டியா ரேடியோ, ஆகாஷவாணி, இப்படியெல்லாம் அழைக்கப்படுகின்ற இந்த வானொலி தான் என்னை போன்ற கலைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கிறது. நாங்கள்லாம் இன்னைக்கு ஓரளவு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச முகமாக, தெரிஞ்ச குரலாக அமைந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் வானொலி. அந்த காலத்தில் டிராமாக்கள்லையும் சரி, இதர நிகழ்ச்சிகளிலும் நாங்கள் கலந்து எங்கள் குரல் உங்களுக்கு பரிச்சயமாக வைத்தது வானொலி, ஆல் இண்டியா ரேடியோ. அதனுடைய 90வது வருடத்திற்கு நாங்கள் எல்லாம் செய்திகள் அனுப்பும் அளவுக்கு நாங்கள் வளர்ந்திருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் வானொலி என்று சொல்லி உங்கள் எல்லோருக்கும் என் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
2: நேரம் 10:33. நேர்களே, ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் காற்றோடு கலந்திரவா நிகழ்ச்சியை ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இனி SP பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல், படம் காதல் ஓவியம்.

நேரம் 10:49:25. காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சியில் இனி எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் பயணங்கள் முடிவதில்லை.

நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சிக்கு நிறைவாக மலேசியா வாசுதேவன் ஜென்சி எஸ்பி ஷைலஜா குரல்களில் மலர்கிறது நிறம் மாறாத பூக்கள்.

நிறைவு பெற்றது காற்றோடு கலந்திடவா. வழங்கியது சென்னை வானொலி நிலையம். நேரம் 11 மணி. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம், மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ். வானிலை அறிக்கை சென்னைக்கு

நிறைவு பெற்றது காற்றோடு கலந்திடவா. வழங்கியது சென்னை வானொலி நிலையம். நேரம் 11 மணி. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம், மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸ். வானிலை அறிக்கை. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பெய்யக்கூடும். அதிகள வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸையும் குறைந்தள வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகள வெப்பநிலை 39.1 டிகிரி செல்சியஸ், இது இயல்பை விட 1.7 டிகிரி அதிகம். குறைந்தள வெப்பநிலை 28.6 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 79%, பதிவான மழை அளவு 0.2 மில்லிமீட்டர். மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிகளவு 39.6 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 1.2 டிகிரி அதிகம். குறைந்தள வெப்பநிலை 28.5 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 0.9 டிகிரி கூடுதல். பதிவான ஈரப்பதம் 60%. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நேர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் சென்னை வானொலியின் மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் நாளை ஒளிவுலா வரை இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம். நிகழ்ச்சி நிரல். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் இரா பூபாலன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை, இதில் நாளும் அறிவோம் காடு இயற்கையின் வரம். எழுதி வழங்கியவர் வி விஜயலட்சுமி அவர்கள். தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் பே அர்த்தநாரீஸ்வரன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 4:00. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானம். 7:45 நகர்வலத்தில் கோடை விடுமுறை எதிர்காலத்தை தீர்மானிக்கும் தருணம், கே மந்திரமூர்த்தி அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02 திரைகானம். 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி, இதில் தென்னையில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை என்பது குறித்து விளக்குகிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆழியார் நகர் தென்னை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் ஆர் அருள் பிரகாஷ் அவர்கள். 8:45 வானொலிக்கு 90 சித்திரம். 9:00 அரங்கி இசை, ஆர் சாய் விக்னேஷ் அவர்களின் பாட்டு, ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், டாக்டர் கே அசோக் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM Gold அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம், நண்பகல் 12:10 சங்கீத சாரல், எம் ஸ்ரீநிதி அவர்களின் பாட்டு, கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் நவோதயா வித்யாலயா திட்டம் குறித்த தகவல்கள், பிற்பகல் 1:10 என்னுயிர் தோழி, இதில் வாங்க பேசலாம் பெண்களுக்கான யோகா பயிற்சிகள், இதில் யோகா பயிற்றுனர் சீதாலட்சுமி அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம், பாதாம் பிசின் பற்றிய தகவல்கள், அடுத்து என்ன படிக்கலாம் தனியார் மகளிர் கல்லூரி கணிதத்துறை துணை பேராசிரியர் எம் இவாஞ்சலின் பிரதீபா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். 2:15 திரைகாணம். 2:40 விளையாட்டு அரங்கம், தேசிய ஹாக்கி விளையாட்டு வீராங்கனை பி தீபிகா அவர்களுடன் நேர்முகம் 2:00. 2:55 வானிலை, 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியத்தின் 352 பகுதி. 7:10 திருப்பூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் பி சபரீஷ். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலக.

0: Pradesh and Vidarbha till Thursday. The weather agency has forecast heat wave to severe heat wave conditions over Delhi, Punjab, Haryana and Chandigarh for tomorrow. And with that, we end this news bulletin.
1: நேரம் 11:10. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் நேயர்களே, 101.4 MHz எஃப்எம் ரெயின்போ, 100.1 MHz எஃப்எம் கோல்டு மற்றும் 102.3 MHz விவித் பாரதி பண்பலை வரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. சென்னை மத்திய அலை 720 kHz அலைவரிசையில் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:45 ஆரம்பமாகும். மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. வணக்கம். ஜெய்ஹிந்த்.